0: திருச்சி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

திருச்சதகத்தினுடைய 10வது பதிகம் ஆனந்தாதீதம் இன்பத்துள் ஒடுங்குதல். இதனுடைய ராகம் சகானா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

திருக்கோயில் சிவன் முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்கிய தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். நில மலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்வோன் இராவணன் அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை. எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா. மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலைச் சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புறவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மறுவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கோணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் எண்ணும் தோறும் இனிமை தருவன, இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப் பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றி படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினை தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக் கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது? திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோணமாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிவுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மன்னு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை. இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர், கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநேர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்னே. கரைகளு சந்தும் காரகிற் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதும் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை. செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமாமலை. விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை. வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை. துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ் சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகனகக் குன்றை கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படர் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளறி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடை பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னன் குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களுடன்
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருடியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம். நிறைகளல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம். மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருவிழிமிழலை காத்யாயன மகரிஷியின் யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை வீழிநாதர் மனம் புரிந்து என்றும் மணக்கோலத்தோடு விளங்கும் தலம். ஆலய அமைப்பே திருமணப்பந்தருள் அமைந்த மணவரையை நினைவு கூறுவது ஆம். உற்சவர் மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். நாள்தோறும் 1000 தாமரை பூ கொண்டு அர்ச்சித்த நாராயணமூர்த்தி ஒரு நாள் ஒரு பூக்குறைய தம் கண் இடந்து அர்ச்சித்து சக்கரம் பெற்ற பதி என்பர் ஆண்டோர். பஞ்சகாலத்தில் அப்பரும் சம்பந்தரும் தனித்தனியே திருமடங்கள் அமைத்து இறைவரிடம் பொற்காசுகள் பெற்று அடியவர்களுக்கு அன்னம் பாலித்த திருத்தலம். இத்திருத்தல விமானம் விண்ணடி விமானம் என்று போற்றப்பெறும் சிறப்பினது. காழியில் விற்றிருந்த கோலம் கழுமல நகரார்க்கு விழியில் காட்டிய பெருமான் விழிநாதர். இறைவர் விழிநாயகர், நேத்ரார்ப்பணேஸ்வரர், இறைவி சுந்தரகுஜாம்பிகை, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், தலவிருட்சம் வீழிச்செடி, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியத்தேவன் திருக்கை கொட்டி திருப்பதிகம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்தான் என்ற செய்தி திருமுறைகளின் பெருமையை புலப்படுத்தும் செய்தியாம். சீகாழி செம்மல் இத்திருத்தலத்திற்கு பாடிய பதிகங்கள் பல. திருவிழிமிடலையை நினைய வல்லவரே சீதேவியாகிய மகாலட்சுமியின் நலம்பொதிந்த செல்வச் செழிப்போடு வாழ்வார்கள் என்பது திருமுறையில் காணும் அருட்குறிப்பு. உமாதேவியை இடப்பாகத்தே வைத்த ஈசன் உரைகின்ற வீழிநகரை போற்றித் தொழுபவர் புகழ் பெற வாழ்வார் என்பது பிள்ளைப்பெருமானார் பாடியருளிய அற்புதமான குறிப்பு. அடியவராதலைக் காட்டிலும் சிறந்த பேறு உலகில் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்து இத்திருக்கடை காப்பு பாடலில் காணலாம். அலர் மகள் மலிதர் எனத் தொடங்கும் பாடல் பண் வியாழக்குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருநெய்த்தானம் பண் நட்டவாடை திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்காராயில் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு இடைமருதூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருச்சாய்க்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4ஆம் திருமுறை திருநேரிசை.

வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பல்கேவரஞ்சி வானவர் அசுரரோடு கடைந்திட மலை மத்தாக வானவர் அசுரரோடு கடைந்திட எழு

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருவீழிமிழலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் சீகாமரம் இராகம் நாதநாமக்கிரியா. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நீத்தல் விண்ணப்பம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நீத்தல் விண்ணப்பம்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

தலைப்படு சால்வினுக்கும் தளரே.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அக்கினி காரியம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அக்னிகாரியம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை வணல் குதல் வாடி நெஞ்சே புனல் துடல் பொரு கடல் முகழ்ந்து கருமுகிற்கணல் நற்படவர ஒடுங்க நில் நிக்குடவரை பொழிந்தே கொழிந்திழே கொழிந்திழி அருவிக்குணர்

0: வணல் குதுவே ஏற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்க அந்தனர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் பழந்தக்கராகம் இரண்டாவது கட்டளை. பூத்தேர்ந்தாயன எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த சொற்றுணை வேதியன் எனத் தொடங்கும் நமச்சிவாய பதிகத்தின் விளக்க உரை. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையறு ஒல்லை நீர் புகநூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் இலக்குடியரன் நல்ல நாமும் நவிட்டி உயிர்ந்தேன் அன்றே. இந்த திருப்பாடல் நாவுக்கரசருடைய திருவாக்கு. அவருடைய வாழ்க்கை தன்னை வேற்று மதத்தவர்களாகிய சமணர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போய்விட்டார். அது சேக்கிழார் சொல்லும் போது சிவன் அருளாமையினால் அங்கே சென்று விட்டார் எழுதிவிட்டார். திரும்பி வந்தபோது சேக்கிழார் பெருமான் என்ன எழுதினார், சிவன் அருளால் திரும்பி வந்து விட்டார் எழுதிவிட்டார் இல்லையா? ஆமா. அதற்காக வேண்டி இப்போ நானோ அல்லது நீங்களோ இந்த மதம் பிடிக்கலன்னா இன்னொரு மதத்துக்கு போறத பத்தி யாராவது தடை சொல்ல முடியுமா? தண்டனை கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அந்த மதத்தில் இருக்கவெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவருக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம்னு பார்த்து கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல் நெஞ்சில ஈரம் இல்லாமல் சுண்ணாம்பு காலவாயில தூக்கி போட்டான், யானையை விட்டு அடரச் செய்தான், நஞ்சை கொடுத்தான், போருமா? போரும் பத்தாவதுக்கு கல்லுல கட்டி கடல்ல போட்டான். அவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்தான். சைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நீ ஏண்டா அப்படி அவரை பண்றேன்னு கேட்டான்னு வரலாறுல இருக்கா இல்ல? ஏ, அன்னைக்கும் சைவர்கள் ஒன்றாக கூடவில்லை, இன்னைக்கும் கூடல அப்படின்னு அர்த்தம். இத நீங்க சைவர்களை குறை சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். மத வெறி நமக்கு வேண்டாம், எந்த காலத்திலும் வேண்டாம். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பது நம்ம மதத்தலைவர்கள் ஒருத்தருடைய வாக்கு. மதத்தில் அன்பு கொள்ளுவோம் ஆனால் வெறி இருக்க வேண்டாம். மனைவியிடம் அன்பு கொள்ளுவோம் ஆனால் வெறி வேண்டாம். மதத்தில் நமக்கு அன்பு இருக்கட்டும் ஆனால் வெறி வேண்டாம். அதனால இவரை கல்லில் கட்டி கடல்ல போட்டான். அதைத்தான் சுவாமி சொல்றார். தன்னுடைய வாக்கையை தன்னுடைய வாக்குனாலேயே சொல்லுவது இல்லையா? கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமும் நவித்து உய்ந்தேன் என்று. இதற்கு வியாக்கியானம் எழுத வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார்? உயிர்களை இந்த உடல் இந்த உலகமாகிய கடலில் இருந்து ஈடேற்றக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் அப்பர் சுவாமியை கரையேற்றினது ஒரு பெருசா இல்லைன்னு தரு. உயிர்களை ஈடேற்றம் செய்யக்கூடிய மகாமந்திரம் நமச்சிவாய மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி எத்தனையோ உயிர்கள் ஈடேறியது, ஈடேற காத்திருக்கிறது. அது அப்பர் சாமியை மாத்திரம் கல்லுல வந்து கடல்ல கரையேற்றினது பெருசா என்று கேட்டுவிட்டார் தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லையா? இந்த அற்புதமான நமச்சிவாய திருப்பதியத்தை நாம் இப்பொழுது இனி எண்ணுவோம்.

பொருளுமாக இருக்கிற சிவன் சொல் துணை வேதியன், அவன் ஜோதி வடிவினன். உங்களுக்கு தெரியும் ஜோதி வடிவாக அவன் இருந்தவன் திருவண்ணாமலையில் என்று. அதான் அருட்பெருஞ்சோதி என்று கூட சொன்னார்கள். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி. அவனுடைய திருவடியை கையினால் தொழுதுவிட்டேன். என்ன கல்லுல கட்டி கடல்ல போட்டா எனக்கு துணை யாரும் வருவதற்கில்லை இல்லையா? எந்த துணையை வந்து எந்த துணையும் வந்து காப்பாற்றி இருக்க முடியாது. அந்த வேளையில அந்த நமச்சிவாய மந்திரம் தான் அவரை காப்பாற்றி. அதே மாதிரி தண்ணீர்ல கூட ஒரு முதலை ஒரு யானையை பிடித்து கொண்டது. நமோ நாராயணா என்று அது கத்தியது என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த வரலாறிலே ஒருவர் சொன்னார், அந்த அப்படி நமோ நாராயணா என அது கூப்பிட்ட உடனே நாராயணன் வந்தான், சக்கரத்தை விட்டான், முதலை இறந்தது, யானை பிழைத்தது என்று. இங்கே யாரும் இறக்கவில்லை. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பிழைத்துக் கொண்டார். முதலை இறந்தது மாதிரி வேற ஒருத்தரும் சாகல. அதனாலே அந்த கதைக்கு மாசு கற்பித்து விட்டேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். ஒப்பு நோக்குகிறார்கள் அப்படி என்று சொன்னேன். அவ்வளவுதான். பூவினுக்கு அருங்கலம், பூவுக்கு அழகு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அதன் உடம்பிலிருந்து வருகிற ஐந்து பொருளும் வணக்கம். ஐந்து பொருள்களும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம். பசுவிலிருந்து பசுவின் உடம்பிலிருந்து வருகிற சாணம் முத்தரம் முதற்கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆகிறது இல்லையா? அதனால்தான் பசுவினுடைய உடம்பிலே நிறைய எண்ணில்லாத தேவர்கள் இருக்கிறார்கள் என்று படம் இருக்கிறது. அந்த படம் இப்ப கிடைப்பது அரிது. என்னுடைய நண்பர் வீட்டில் இந்த படம் இருக்கிறது, அந்த படத்தை போட்டு கொடுங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அது போட்டு கொடுத்தால் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேனாக. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வர வடிவம் படம் மிகவும் குறைச்சலாக வருகிறது. அதையும் போட சொன்னேன், போட்டு எல்லோருக்கும் கொடுத்தோம். மறுபடியும் போட சொல்லி நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த பசுவினுடைய உடம்புல இருக்கிற உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் பசுவினுடைய உடம்புல இருந்து வருகிற சாணம் மூத்திரம் முதற்கொண்டு சிவனுடைய திருமுடிக்கு ஆகிறது. அரசனாக இருக்கிறவன் செங்கோலோடு வாழ வேண்டும். அதுதான் அவனுக்கு அழகு, அதுதான் அவனுக்கு அருள். இந்த நாக்கு என்று ஒன்று படைத்திருந்தால் நிச்சயமாக அது நமச்சிவாய மந்திரத்தை தான் சொல்லும் என்றும் சாமி நமக்கு சொல்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம்.

பாவம் செய்கிறவன் முதல்ல செய்யும் போது கொஞ்சம் அச்சப்படுவான், ஒரு தினம் செய்துட்டான்னு அது பழக்கமா போயிடும். நாட்டுப்புற பாடல் கூட ஒன்று உண்டு தெரியுமா, பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டு ஓடி போவான் என்பது அந்த பாடல். இந்த பாடல்களை பிச்சைக்காரன் தெருவில் பாடுவான், நான் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன். இப்ப இந்த பாட்டெல்லாம் பாடினான்னா இந்த தாய்மார்கள் பிச்சை போட மாட்டாங்க, வேற ஒரு பாட்டை பாடினாத்தான் போடுவாங்க இல்லையா. இன்னைக்கு நம்மளுடைய நாடு அப்படி ஆகிவிட்டது இல்லையா. இந்த பாட்டுல சுவாமி சொல்றார், ஒருத்தன் அளவில்லாத பாவத்தை செய்து விட்டான், அந்த பாவத்தை போக்கணும்னா என்ன சொல்லு, இதுக்கு ஒரு உபமானம் சொல்றார் சுவாமி. வானத்தை முட்டுகிற வரலையும் விறகை அடுக்கி விட்டு ஒருத்தன் அது அத்தனையும் எரித்து விட வேண்டும் என்று எண்ணும் பொழுது, எத்தனை டன் விறகு கொட்டினானோ அத்தனை டன் நெருப்பு கொட்டணுமா, அதுல தேவையில்லையே, ஒரு தீக்குச்சி வச்சா போதும். அது போல நீ எத்தனை காலம் நீ பாவம் செய்திருந்தாலும் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எண்ணிவிட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு, அது அழிந்துவிடும், அந்த பாவம் அழிந்துவிடும் என்பதற்கு தான் சொல்ல. விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வடல் உண்ணிய பொயிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய பயின்ற என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு பண்ணா பண்ணுனது, பயின்றன்னா பலகாரம் செய்யுது என்று நான் பொருள் பண்ணியிருக்கிறேன். ஆனா ஐயா சேக்கிடார் அடிப்படி போன்றவர்கள் என்ன பொருள் பண்ணியிருக்கிறார்களோ அது எனக்கு தெரியாது, நான் ஓதி வந்த வாய்மையில் சில சொல்லுவேன் அவ்வளவுதான். பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே.

எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, மலைங்கீழ நான் மாட்டிக்கொண்டாலும் சரிதான். இப்பதான் கடல்ல மாட்டிக்கிட்டு அதை சொல்ல, நல்லவேளை மறை என்று சொல்லிவிட்டார். மலைக்கீழ நான் மாட்டிக்கொண்டாலும் சரிதான், அந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டிய பொருள் நமச்சிவாய மந்திரத்துக்கு. யாரையும் போய் என்னை விட்டுவிடு என்று நான் வணங்கிவிட மாட்டேன், பிரான் என்று நான் அவனை சொல்லிவிட மாட்டேன். நான் தேவாரத்தை அப்பவே சொல்லியிருக்கிறேன் முதல் கூட்டத்திலேயே, தேவாரத்துல ஏகதெய்வ கொள்கைதான் பேசப்படுகிறது அப்படின்னு இல்லையா. இதுல கொடுத்து அவன் சொல்ற சுவாமி, வேற ஒருத்தனை போய், வேற ஒருத்தனை மனுஷன் தெய்வமா இருந்தான், அவனை நான் வணங்கிவிட மாட்டேன், நமச்சிவாய மந்திரம் தான் எனக்கு என்று சொல்லுவதும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். வெந்த நீர் அருங்கலம் விரதி கட்கெல்லாம் அந்தனக்கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீ

0: கண்டவர்க்கெல்லாம் நலமிழன் நாள்தோறும் நல்குவான் நலனும். குலமிழராகிலும் குலத்திற்கு ஏற்ப ஓ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. ஆண்டவனுக்கு இல்லை குலம் இல்லையா?
1: ஆமா,
0: எல்லா குலமும் ஒன்றுதான் அவனுக்கு. சுந்தரர் சொல்லுவார், இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் என்று. அதையே சுந்தர நாவுக்கரசு சொல்லும் போது குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் என்று சொல்லுவார். குலம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, அது நன்மையாக இருந்தால் சரிதான் இல்லையா என்று விட்டு விடுவோம். 63 நாயன்மார்கள் எல்லோரும் உண்டு அல்லவா? அப்ப என்ன தெரிகிறது? சாமி குலத்தை பார்க்க மாட்டான், குணத்தை தான் பார்ப்பான் நம்ம விட்டு விடும். தலமிழன் தங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிழன் நாள்தோறும் நோகுவான் நலன். குலமிழராகிலும் குலத்திற்கு ஏற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. விடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அண்ணறி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடித்து நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது போதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக

சிலர் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னரை கூடி சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடித்து நமச்சிவாயவே. நாவுக்கரசர் திருப்பதிகங்களிலே கடைசி பாட்டில் இந்த அரக்கனுக்கு அருள் செய்த தன்மை நிச்சயமாக இருக்கும். திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்திலே கடைசியிலே இந்த ஊர் சிவனை இன்னார் பாடியது, இதை பாடினால் இன்ன பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்ல தவறமாட்டார். அதுபோல திருநாவுக்கரசர் திருப்பதிகத்திலே கடைசியிலே இந்த அரக்கனுக்கு அருள் செய்த தன்மை நிச்சயமாக வரும், ஆனா இந்த பதியத்தில் இல்லை. காரணம் என்ன? நமச்சிவாய மந்திரத்திலேயே இவர் மூழ்கி விட்டதுனாலே நிச்சயமாக அந்த வரலாறு சொல்லுவதற்கு கூட அவரை சிவன் நினைவூட்டல போதும் என்று நாமும் வைத்துள்ளது என்றுதான் நான் எண்ணுகிறேன். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்பிணை திருந்தடி பொருந்த கைதொட நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் நமக்கு இடுக்கன் இல்லை.

0: ஒரு சில பாடல்கள் இருந்தது, ஒரு சில பாடல்கள்ல போய்விட்டதும் இருந்தது. நடராஜ பெருமானே என்று கதறினான் ராஜராஜ சோழன். அசரீதியாக சொன்னானாம், சுவாமி உனக்கு வேண்டுவதை வைத்திருக்கிறோம், நீ பெற்று மனம் மகிழ்ந்துகொள் என்று சொல்லிவிட்டான். மனம் மகிழ்ந்தான் ராஜராஜ சோழன். அப்படி கிடைத்த பதிகங்கள் நாவு திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம் 16,000 என்று பேசப்படுகிறது. ஆனால் ராஜராஜ சோழன் கையிலே கிடைத்த திருப்பதிகம் 383. நான் ஒரு புத்தகத்தில் 396 என்று நான் பார்த்ததாக நினைவிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள்.

அகிலோட கனவளை புகுதரும் வரைவிலால் ஏயில் எய்த மயந்திர பள்ளியுள் அறவரை அழ

கோபுரம் கோல மார் மாளிகை கண்டலோ கைதையும் கமல மார்பாவியும் வருகுறியால் மிகு சங்கமார் ஒலியில் தருபுகை கமல் தரும் மங்கையோர் பங்கின மயந்திர பள்ளியுள் எங்கள் நாயகந்தனது இணையடி பணிமினே நிச்சில தொகை பல நிறைதரு மலரன சித்திர புணரிதேர் திடத்திகழ்ந்திருந்தவன் மைத்திகள் கண்டனன் மயந்திர பள்ளியுள் கைத்தல மழுவனை கண்டடி பணிமினே தந்திரன் கதிரவன் தருபுகள் அயனொடும் இந்திரன் வழிபட இருந்தயம் இறையவன் மந்திரம் மறைவளர் மயந்திர பள்ளியுள் அந்த அழகனை அடிபணிந்துய்மினே தடைமுடி முனிவர்கள் தமை ஓடும் வழிபட நடம் நவில் புரிவின நரவணி மலரோடு படதடை மதியின மயந்திர பள்ளியுள் ஆடல் விடை உடையவன் அடிபணிந்துய்மினே சிரமொரு பதுமுடை தெருவலி அரக்கனை கரம் இருபதும் இற கணவரை அடர்த்தவன் மரவமர் பூம்போழில் மயந்திர பள்ளியுள் அறவமர் தடையனை அடிபணிந்துய்மினே நாகனை துயில்பவன் நலமிகு மலரவன் ஆகணைந்தவர்கள் அணையவும் பெருகினர் மாகணைந்தலர் போழில் மயந்திர பள்ளியுள் யோகணைந்தவன்கள் உணர்ந்திருந்துய்மினே உடை துறந்தவர்களும் உடைதுவர் உடையரும் வழிபடு உடையவர் பகர்வன விடுமின் நீர் மடைவாளர் வயலணி மயந்திர பள்ளியுள் இடமுடையேதனை இணையடி பணிமினே பம்புலாம் பொழிலணி.

0: நாவினாயல்லவில்பவரே உம்பரார் எதிர்கொள்ள உயர்பதி அனைவரே.
1: நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மூன்றாவது தலை யாத்திரை தொடங்குகிறார். சீர்காழி வந்தார். சீர்காழி வந்து இந்த பதிவான ஆணி ஆணியாம் பதியம் பாடினார். பாடி இருக்கின்ற பொழுது மிக சின்ன தலை யாத்திரை, இது ஒரு ரெண்டு மூன்று ஊர் போய் வந்துடுவார். இது மூன்றாவது தலை யாத்திரை. அப்ப முதல் தலை யாத்திரை காலம் பெற்றது, ரெண்டாவது தலை யாத்திரை பாட்டனார் வீடு சென்று திருவெண்காடு இந்த திருச்சாய்க்காடெல்லாம் பாடி வந்தது. இப்பொழுது மீண்டும் அந்த ஒவ்வொரு தலை யாத்திரை முடிந்ததும் மீண்டும் இங்கே கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துட்டு பிறகுதான் வீட்டுக்கு போவோம். இப்ப மூன்றாவது தலை யாத்திரை தொடங்குகின்ற பொழுது இப்பொழுது சின்ன ஊர், எது இந்த இந்த ஊர் இப்ப மகேந்திர பள்ளி எல்லாம் சொல்லுகிறார். ரொம்ப அருமையா நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். அப்பா யார் யார் காலிலேயே விழுந்துகிட்டு இருக்கீங்களே, பெருமான் காலில் விழப்பா. அடியினை பனிமினே, அடியினை பனிமினே, இதான் அறவுரை. நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் உள்ளவர்கள் ஆகிய நமக்கெல்லாம் எங்கே வைக்கிறனர், பெருமானுடைய திருவடியை பணியுங்கள் என்று சொல்லி, பெருமானுடைய திருவடியை பணியுங்கள் என்று சொல்லி. நம்முடைய திருக்குறள்ல முதல் அதிகாரம் இருக்குல்ல, பத்து குறள் இருக்கு, பத்து குறள் இருக்கு. பத்து குறள்ல திருவடியை சொல்லுகிற குறள் எத்தனை இருக்கு? திருவடியை சொல்லுகிற குறள் ஏழு குறள் இருக்குன்னு, ஏழு குறள். அப்ப திருவடிதான் பெரிது என்பதை முதல் முதல் தொடங்கி வைத்தது யார்? திருவள்ளுவர். ஆகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவன் முதற்றி உலகு, அதுல திருவடி இல்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறு நின்றார் நீடு வாழ்வார், அதுலேயும் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு, அதுலேயும் இல்லை. மூன்று குரல் இல்லை. மற்ற குரலாம் சொல்லி பாருங்க. கற்றதனாலாய பயனுங்கள் வாதறிவன் நற்றாள், நற்றாள் மலைமிசை ஏகினான் மான் அடி, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி, அறவாடி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லார், போலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, பிறவி பெருங்கடல் இந்துவன் இந்தார் இறைவன் அடி சேராதார். பெருமான பெருமானை வணங்கல் எங்க நினைக்கணும், திருவடியை பற்றி வணங்கணும். ஆகத்தான் திருமூல திருமந்திரம் திருவடியே தஞ்சம் உள்தெளிவார்க்கு. நம்ம இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் எது பற்றுக்கூடா இருக்கணும்னர், பெருமானுடைய திருவடி தாண்டா, திருவடியே தஞ்சம். திருமுருகன் ஆற்றுப்படல தமிழன் அன்னையிலிருந்து சொல்லியிருக்கான், சும்மா நான் இல்லைங்கிற ஆள் எங்கேயோ இருந்திருக்கிறான், உண்டுங்கிற ஆள் தான் இருந்திருக்கிறான். இப்போ சேவடி படரம் செம்மல் உள்ளமுடு நலம்புரி கொள்கை புலம்பிரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயின் போறார். எதில் ஒருத்தன் வர்றான், எங்கப்பா போறேன்னார், இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பார்க்கணுங்க சுவாமி, அதான் எனக்கு முக்கியங்க. உண்மையிலேயே அதுதான் உனக்குன்னார். ஆமாங்க, நிச்சயமா நிச்சயம், நீ அவன் அந்த திருவடியை பார்த்தாதான் போவ. ஆமா சாமி, ஒன்னு பார்ப்பேன் அல்லது இறப்பேன். அப்படியா ராஜா? சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு பெருமானுடைய திருவடியை இடாப்படியா பிடிக்கணுங்கிற அந்த உள்ளம் வாழ்க, செம்மல் உள்ளம். நலம்புரி கொள்கை புலம்பிரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயின், நிச்சயம் முருகன் பெருமான திருவடியை கண்டாதான் நீ இது பண்ணுவே. ஆமா சாமியினர், இன்னே பெருதி நீ முன்னிய வினையே, இன்னைக்கு அவன் திருவடியை பெறலாம்ப்பா. திருமுருகாட்டுப்படி ஒரு அருமையான உள்ளம். இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஏழு எட்டு வயசுல மூணாவது அஞ்சாவது படிக்கும் போதே தள்ளி விட்டுடணும். உனக்கு நல்லா சட்டை தள்ளி தரண்டா, உனக்கு பேனா வாங்கி தரண்டா, அதெல்லாம் வாங்கி தரப்படி சொல்லி சொல்லி எப்படியா அஞ்சு ஆகிலும் அன்புபட்ட ஆகிலும் தள்ளி விட்டுடணும். தள்ளி விட்டா நாம செய்யற செயலை விட அந்த மந்திரங்கள் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு அப்ப ஒண்ணும் தெரியாதுதான். நீங்க இந்த ஒரு வரி வச்சுட்டு நீங்க பேசலாமே, தேவடி படரும் செம்மல் உள்ளம். அப்ப யாருக்கு நல்ல உள்ளம் வளமான உள்ளம்னா, இறைவன் திருவடியை அடையும் என்று அடைய வேண்டும் நினைக்கிற உள்ளம்தான் செம்மல் உள்ளம் என்று தமிழன் சொன்ன மனுஷன் நொல்லே நொல்லேங்கள. ஆகவே பெருமானுடைய திருவடி தான் பிடிக்கும். அப்படியா நீ எங்க இருக்கிறியா அப்படின்னாரு. நான் அந்த பக்கம் சிவகாசி பக்கங்க. ஆடா ஆடா ஒன்றரை மணி நேரத்தில் போறேன். திருப்பரங்குன்றம் உரைதலும் உரியன், திருப்பரங்குன்றத்துல என் பெருமான் இருக்காரு. அப்படிங்களா? இன்னொரு ஆளு தூத்துக்குடி பக்கம். ஏப்பா உனக்கு முருகப்பெருமான்? ஆமாங்கன்னாரு. அடாடா உலகம் போழ்ந்த ஓங்குயர் விழிச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பு. திருச்செந்தூர்ல இருக்காரு என்னாரு அப்படி இல்ல நான் நாளை காலையே போறேன்னா நீங்களா இன்னொரு ஆளு நீங்களா ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கிறேன் நீ என்னடா ஒட்டஞ்சத்திரம் இருக்கிற ஆடாட ஆவி நன்கூடி அசைதலும் உரியன். அங்கிருந்து ஒரு 10-20 கல்லு தான்ப்பா உங்க பழனி அங்கிருந்த இன்னொரு ஆளு என்ன தஞ்சாவூர் ஜில்லாக்கார ஆளு நாங்க கும்பகோணங்க ஏரக துறைதலும் உரியன் சுவாமிமலை டவுன் பஸ் போகுதா போடாங்க இன்னொரு ஆளு விராலிமலைக்காரன் நான் எங்கேயும் போக முடியாதுங்க அடாராடா எங்கெங்க மலை இருக்குது அங்கெல்லாம் எங்க முருகன் இருக்கிறான்னா குன்றுதோர் அடலம் நின்றதன் பண்பு உங்க விராலி மலையிலே இருக்குன்னு அப்படி சொல்லுங்க சாமி. இன்னொரு ஆளு தல்லாகுளம் மதுரையில பெட்ல இருக்கார் எந்திரிக்கவே முடியாது எங்கேயும் போக முடியாது அப்படின்னாரு என்னன்னாரு நான் பார்க்கணுமே முருகன்னாரு உங்க தல்லாகுளம் பக்கத்துல படம்பதிரி சோலை இருக்கு அங்க பார்க்கலாம் ஏதுங்க அவ்வளவு தூரமெல்லாம் எந்திரிக்க முடியாதுங்க உங்க வீட்டில் நம்ம வீட்டில் நான் வீடு உண்டுங்க அந்த வாசலுக்கு போகணுங்க அங்கே வருவாங்க அவ்வளோதானே அந்த வாசலில் பார்க்கலாம் போடான்னு காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் யாரும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் நீ எங்க எங்க முருகான்னு நினைக்கிற அங்கே வந்து எங்கள் முருகன் நினைப்பான் போயான்னு முருகன் காட்டப்பட அப்படி ஒரு அருமையான்னு சொல்லுவேன் இந்த சிவபுராணம் திருமுருகாட்டுப்பட விநாயகரவல் இதெல்லாம் அப்படியே இந்த 4வது 5வது படிக்கிறது பாருங்க அதில் தட்டி விட்டுருங்க அப்புறம் தினமும் படிக்கிறானான்னு கொஞ்சம் பார்க்கணும் நிச்சயம் வேலை செய்யும் அந்த ஆன்மா அருமையாக வெப்பினால் இருக்கும் அது அப்போ தான் செய்யணும் பெற்றோர் தான் செய்யணும் வேறு வழி கிடையாது முடிஞ்சு பாருங்க. எனவே இந்த அடியினை அடியினை என்று சொல்வது திருவடியை பற்றியே சொல்வது இருக்குது அது இன்றல்ல அன்றே திருக்குறளில் 7 குறளில் திருவடி ஆகவேதான் இங்கே ரொம்ப அருமையா அடிபணிந்து உய்மினி அடிபணிந்து உய்மினி என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது திருவன் பெருமானுடைய திருவடி தான்ப்பா நமக்கு வேற எதுவும் இல்லை என்று ஏன் நம்ம சிவபிராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க தேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க திறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க திரும்ப அடி ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேர்த்தேனு திருவடி பத்தீங்களா திருவடிதான் நமக்கு திருக்கோயில போய் வணங்கும் போது கூட நம்முடைய எண்ணம் கண்கள் எல்லாம் திருவடியை பற்றி நிற்கும் அலங்காரம் நல்லா இருக்குது சந்தன காப்பி நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அப்படி சொன்னா கூட நிறைவாக எதை பின்பற்றி வரும் நம்முடைய மனம் திருவடியை சிவபுராணத்தில் அருமையாக கொண்டிருக்காரு அப்படி எல்லாம் அடிப்போ. எனவேதான் திருவடி பணியுங்கள் என்று அருமையான பாட்டை இங்க நமக்கு மகேந்திர பள்ளியில் அருளி செய்கிறார் சரிங்களா நிறைவாக இருக்கிற பாட்டு சொல்றேன் வம்புலாம் பொழிலணி மகேந்திர பள்ளியுள் நம்பனார் கடலடி மீண்டும் பாருங்க கடலடி ஞான சம்பந்தன் சொல் நம் பரம் இதுவென நாவினால் நவிழுவர் உம்பரார் எதிர்கொள உயர்வதி அனைவரே ரொம்ப அருமை. நீ என்ன பண்ணணும்னு கேட்டா ஐயா நமக்கு இந்த எதுக்கா இந்த ஆன்மா இந்த உடம்போடெல்லாம் இருக்குனர் ஆண்டவன் திருவடியை வணங்கத்தான் இருக்குது என்று மட்டும் நினைச்சு நீங்க வணங்கினீங்கன்னா உம்பரார் எதிர்கொள்ளனர் தேவர்களெல்லாம் எதிர்கொள்ளும்படியா ரொம்ப அருமையாக நீங்கள் வானுலகத்துக்கு போகலான்னு அப்படி போனால ஒருவர் தான் யார் சுந்தரமூர் சுவாமி வரவேற்பு கொடு பெரிய வரவேற்பு கொடு நிற்கிது அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு ஐயா வரவேற்பு கொடு கையிலே போன போது யாரார் என்னானார் இந்திரன் மால் பிரமன் நேரம் ஆச்சு சார் எழிலார் மிகு தேவரெல்லாம் பார்த்தீங்களா மற்றும் பலர்னு போட்டுவிட்டார் இந்திரன் மால் பிரமன் எழில் ஆர்மிக தேவரெல்லாம் வந்தது ரொம்ப அருமை. எனவே அந்த உம்பரார் எதிர்கொள உயர்பதி அனைவரே அப்படி சொல்லலாம் என்றார் பண்ணீங்க
2: பண்ண அந்தாளி குறிஞ்சி சுண்ண வெண்ணிரணி பக்கம் 32
3: வெண்ணிரணி மார்பால் முனைந்து எண்ணரும் பல்கணம் ோவரே விண்ணமரே பைம்பொழி பெண்ணமர் மேலியும் பிஞ்சகனாரே திரை புல்கு கங்கையே திகழ் ஜடை வைத்து வரை மகளோடோட ஆதுதிருமல் விரைகமல் தள் போழ வெள்ளடை மேவிய அரை மல்கு வாழறவே ஆட்டுகந்தேரே அடையலர் தொன்னகன் மூன்றெறித்து நடமடையோர் பாகம் நயந்தே அடையலர் தொல்லகன் மூன்றெறித்து அன்ன நடைமடமங்கையோர் பாகம் நயந்தே விடை முகன்

விளங்கிய தழ்போ

0: நல்ல துடியோடு பொறி புல்கு காட்டிடே ஆடுதிர் பொங்க பிரிதரு பயம்பொழு வெள்ளடை மேவிய எரிமழுவாட்படை எந்த பேராலே காவியம் கண் மடவாளோடு காட்டிடே தீயகல் ஏந்தி நின்று ஆடுதிர் தேன்மலை மேவிய தழ்போழ வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு
1: இந்த ஆறு பாடல் வரை இருக்கின்றது, எஞ்சிய பாடல்கள் கிடைக்கிறது. அதனால்தான் பல பதியங்கள் நமக்கு இப்ப கிடைக்காமல் இருக்கின்றன என்று சொல்வதற்கு காரணம், அது கூட ஒரு பட்டியல் ஒண்ணு போட்டுடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பின்னால் இருக்கிறவன் அதை இவ்வளவுதான் சார் பாடினது, இவங்க ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்காங்கம்மா, இல்லப்பா எந்தெந்த இடங்களில் பதியங்கள் எங்களுக்கு விடுபட்டிருக்க வேண்டும் என்று ஒரு தொகுப்பே செய்யணும். நிறைய வேலை இருக்கு. பெரிய புராணத்தை வைத்துக்கொண்டு அந்த மூவருடைய தமிழையும் ஆராயும் போது பல்வேறு இல்லைன்னு நாளைக்கு என்ன சொல்லுவான், 40,000 50,000 இதெல்லாம் சும்மா வீண் அப்படிமா. நம்மால் இந்த இருக்கிறத அசைச்சோடுறதுக்கு முதலாள் தமிழன். அவனுக்கு நம்ம அடைவா முன்னே என்ன செய்யணும் கேட்டால், இவ்வளவு இடங்களில் இப்போவே எங்களுக்கு சில பதியங்களுக்கு பாடல் கிடைக்கல, இன்னென்ன இடங்களில் பதியங்கள் பலவும் இறந்திருக்கின்றன இன்னென்ன காரணங்களால் என்று சொல்லிட்டா உண்மையின் வரும். என்ன செய்யணும், அதெல்லாம் வேலை. சரி, ஆகவே இப்பொழுது நமக்கு 6, 7 முதல் 11 வரை 4 பாடல் இந்த பதியத்தில் கிடைக்கல. சரி, இதில் எல்லா பாடல்களையும் இருக்கிற பாடலில் என்னென்ன அருமையாக, நம்முடைய உமையோடு கூட இருந்து நீ சுடுகாட்டில் நடனமாடுகிறீர் அப்படின்னா, பெருமாட்டி எங்கே ஐயா அங்கே இருக்கிறாரோ அங்கே தான் அம்மாவும் இருக்கணும், வேற இல்லை, அதனால் கூடவே இருக்கும் பதுவுசு. அதில் எதை சொன்னாலும் அப்படியே சரி நினைக்குமே தவிர வேற ஒன்றும் மறுத்தே பேசாது. அவ்வளோ தங்கமான சொல்லுவா. இது ஒரு இடத்துல சொன்னார், ஏன் சார் முறைமையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க வீட்டு வாழ்வை பற்றி நீங்கள் எதுவும் பெரிய அவங்க வீட்டில் போன மாதிரியே உபசரித்த மாதிரி. ஆமாம், திருமறை வழியாக போயிருக்கோம். ஏன்னாரு, பெருமான் வாயில் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த அம்மாவுக்கே சிந்தனைனர். வாக்கே பார்த்தீங்களா, வாக்கே நோக்கிய மங்கை மலானனை மூக்கே நீ முரலாய். பெண் எப்படி இருப்பான்னு கேட்டா, கணவனார் வாயில என்ன வருதோ அது அப்படியே செய்யணும். அப்படி பதிவு இல்லைன்னா ஒரு நாடி நெல்லை வச்சு 32 அறத்தையும் செய்யணும்னு சொன்னார், எப்படி சாயம் முடியணும்னு கேட்கலாம்ல. நாயகியா இருக்காரு, ஒரு நாடி கொடுத்துட்டு எல்லா உயிர்களையும் எது வரைக்கும் ஊட்டணும்னார், காலகாலமா நீ தர்மம் செய்யணும்னார். இது எப்படி போதும்னு கூட கேட்கலையே, அப்படி பதிவு. அதனால அந்த அம்மை நடனம் ஆடுகின்ற பொழுதும் அங்கே இருக்கிறாராம். அதையும் நம்முடைய அற்புத திருவந்தாதியில, சாமி அம்மாவை எங்கேயும் அழைச்சிட்டு போறீங்க, இந்த இரவு நேரத்தில் சுடுகாட்டில் ஆடும்போது மட்டும் வேணாம், தாய் குழாது என்ன பண்ணும், இந்த மாதிரி பரிவா கேட்கறது அவரு தான், அம்மா தான், தாய் இல்லை. அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற நடராஜா கீழே அப்படி யாருமே அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஒரு சிறு புண்ணியம் என்னன்னா, முதல் ஞாயிறு 2வது ஞாயிறு காரைக்கால் அம்மையார் கோயில தான் பேசுறது. ஒரு 15 ஆண்டா சரியா, அந்த சாயந்தரம் 6 மணிக்குன்னா நல்ல மக்கள் வருவாங்க, இந்த ஒலி ஒலிக்காக போக மாட்டாங்க, சில பேர் ஞாயிற்றுல மச்சா வரமாட்டாங்கிறாங்களே, காரைக்காலில் எல்லா ஞாயிறும் உண்டு அம்மையார் கோயில், அம்மையார் கோயில்லையே. அதில் 2 ஞாயிறு நான் போவேன். அருமையாக ஒரு திட்டம் வந்து, நல்ல கடுமையாக மழை பெஞ்சா கூட, ஐயா நீங்கள் முடிஞ்ச பிறகு வந்துடுங்க, நம்ம அந்த அம்மாக்கிட்டேயே பக்கத்துலேயே உட்காந்து 4 பேராவது அதை செற்பொழி முடிச்சுடணுமே தவிர இல்லைங்கிறது கூடாது அப்படிம்பார். ஒரு பத்தர் ரொம்ப அருமையாக, தண்டாயுதபாணி பத்தர், அங்கே ரொம்ப அற்புதமாக அந்த அம்மையை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பிறந்த இடம் அது, பிறந்த வீடு அது, ரொம்ப அருமையாக அந்த பருவத்தில் அப்படி இருக்கும் காரைக்காலம், ரொம்ப அருமையான வடிவம். எனவே இந்த பொழுதுல சொல்லுகிறார், சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனிந்து எண்ணரும் பல்கனம் ஏத்த நின்று ஆடுவர். பெருமான் ஆடும்போது என்னன்னா, தன்னம்பு. காடு சுடுகாடை தவிர பல்கணங்கள், பூதகணங்கள் என்ன, பேய்கணங்கள் என்ன, மற்ற கணங்கள் என்ன, இவையெல்லாம் சூடை தான் இருந்து பெருமான் ரொம்ப ஆடுவார். அது ரொம்ப விருப்பம் இருக்கு. அப்படி ஆடுகின்ற நீர் விண்ணமறு பைம்பொடில் வெள்ளடைமேவிய பெண்ணவர் மேனியம் பிஞ்சகனாரு, எங்க மயந்த திருக்கருகாவில் இருக்கிற பெருமான் தான் அங்கெல்லாம் ஆடுகிறார் அப்படின்னார். அடுத்த பாட்டிலிருந்து அம்மா காண ஆடுவர் என்று சொன்னார். திரை புல்கு கங்கை திகழ்சடை வைத்து வரைமகளோடுடன் ஆடுதீர். இங்க மலைமகள் கூட உமையம்மை கூட இருக்க ஆடுதீர் என்று சொன்னார். அதே போல அந்த அடுத்த பாட்டிலையும் நடைமட மங்கையோர் பாகம் நயந்து ஆடுதீர். அடுத்த பாட்டிலையும் மடவரலோடு ஆடுதீர் என்று எல்லா பாடல்களிலும் உமையம்மை காண ஆடுகிறார் பெருமான் என்று அருமையா சொன்னார். அது உமையம்மையை பற்றிலாம் ஒரு அருமையான குறிப்பு. என்ன குறிப்புன்னு கேட்டா, இல்ல அன்னம் போல் நடப்பால் மூணாவது பாட்டு. இல்ல அடுத்த பாட்டுல மடவரல் நல்ல மடமை குணம். மடமை குணம்னா எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே இருக்கும். அதான் பெண்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய அருமை. எல்லாம் தெரியும் ஆனா பார்த்தா தெரியாத மாதிரி இருப்பாங்க, கேட்டாதான் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற இயல்பான சிறப்பான ஒரு குணம் அல்ல, அந்த மாதிரி குணம் அம்மாவுக்கா என்று சொல்லிவிட்டு, அடுத்தது சுரிகுடல் ரொம்ப அருமையான கருமையான கூந்தல், நல்ல வளைந்து வளைந்து வருகிற கூந்தல் அப்படின்னு. அடுத்ததுல காவியம் கண், நீலோர் குளத்தை பார்த்தா அம்மா கண்ணை பார்க்க வேணும். குவளை கண்ணி கோரன் காண்கள், இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் என்று சொல்லி இது சொல்லி இந்த பாட்டை நிறைவுபடுத்தி, இதுக்கு வந்து திருக்கடைக்காப்பெல்லாம் கிடைக்கல, அதனால் இந்த அளவிலேயே நன்றி நாம் இப்பொழுது வழிபாடு செய்யலாம்.
0: துளிமண்டி உண்டு நிறம் வந்த கண்ட நடமான்னு சுடரோன் ஒளி மண்டி கும்பரே உலகம் கடந்த உமை பங்கள் எங்கள் அரண்போ களிமண்டு சோலைய கழனி கலந்தய கமலங்கள் தங்கு மதுவில் தெளி மண்டி உண்டு திரை வண்டு பாடைய திருமுல்லை வாயில் இதுவே பருவத்தில் வந்து பயனுற்ற பண்பல் அயனை படைத்த பரமல் அறவத் தொடங்கம் அவை கட்டி எங் அறவிக்க நின்ற அரணோர் உருவத்தில் மிக்க ஒளி தங்கொடிப்பி அவையோத மோத வெறுவே தெருவத்தில் வந்து செழுமுத்தலை கொள் திருமுல்லை வாயில் இதுவே வாராத நாடன் வருவாரும் வில்லின் உருமெல்கினாலும் உலகில் ஆராத இன்பன் அகலாத அன்பன் அருள்வேவி நின்ற அரணோர் பேராத சோதி பிரியாத மார்பின் அலர்மேவு பேதை பிரியாள் தீராத காதல் நெதி நேர நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஒன்றொன்றோடொன்றும் ஒரு நான்கோடைந்து இரு மூன்றோடேழும் உடனாய் அன்றின்றோடொன்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரணோர் குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று குழுமே சென்றொன்றோடொன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே கொம்பன்ன மின்னின் இடையாளோர் கோரன் விடை நாளும் ஏறு குழகன் நம்பன்யம் அன்பன் மறைலாவன் வானின் மதியேறு சென்னி அரணோர் அம்பன்ன உண்கணவராடரங்கின் அணிபோபுரங்கள் அழகார் செம்பொன்ன செம்பி தருமாடம் நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஊனேறு வேலின் உருவேறு கண்ணி ஒளியேறு கொண்ட ஒருவன் ஆனேறதேறி அழகேறு நீரம் அறவேறு பூணு அரணோர் மானேறு கொல்லை மயிலேறி வந்து குயிலேறு சோலை மருவே

அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடுமேனி அரனோர் மஞ்சாறு மாட மனைதோறும் ஐயம் உளதென்று வைகி வரினும் செஞ்சாலினில் வளர் தோழழிக்கொள் திருமுல்லை வாயில் இதுவே வரை வந்தெடுத்த வலிவாளரக்கன் முடிபத்தும் இற்று நெறிய உரை வந்த பொன்னின் உருவந்த மேனி உமை பங்கள் எங்கள் அரனோர் வரை வந்த சந்தொடகிலுந்தி வந்து மிளிர்கின்ற பொன்னி வடவால் சிறை வந்து வந்து சிறிதேரலாடு திருமுல்லை வாயில் இதுவே மேலோடி நீடு விளையாடல் மேவு விரிநூலன் வேத முதல்வன் பாலாடு மேனி கரியானும் முன்னி அவர் தேட நின்ற பரனோர் காலாடு நீல மலர் துந்தி நின்ற கதிரேறு தென்னில் வயலில் தேரோடு வாழை குதி கொள்ள மல்கு திருமுல்லை வாயில் இதுவே பனை மல்கு திண்கை மதவா உரித்த பரமன்ன நம்பனடியே நினைவன்ன சிந்தை அடையாத தேரர் அமன்மாய நின்றனோர் வனை மல்கு கைதை வகுளங்களெங்கும் முகுளங்களெங்கு நெறிய தினை மல்கு புன்னை திகழ்வாதனாரே திருமுல்லை வாயில் இதுவே அணி கொண்ட கோதையே.

0: சொல்லேயே திரு முல்லை வாயில் இதன் மேல் தண்ணி கொண்ட சிந்தையே அவர் காழி ஞானய மிகு பந்தல் மொழ்ந்த மிழ்களில் அணி கொண்ட பத்தோயிசை பாடு பத்தரே அகல்வானம் வாழ்வர் மிகவே
1: இது தென்றரை முல்லை வாயில்லை இப்பொழுது பாடிய அருடைய பதிகம். இது எல்லா பாடல்களிலும் ஒரு நிறைவை பெற்றிருக்கிறது. திருமுல்லை வாயில் இதுவே என்று சொல்லிக்கொண்டே உள்ளனுடைய மாதிரி இருக்கு. திருமுல்லை வாயில் இதுவே அநேகமா இந்த பதியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த திருமுல்லை வாயில் நெருங்கி உள்ளே போகின்ற பொழுது, அது கோயிலுக்குள்ள இல்ல, அந்த அந்த ஊருக்கு உள்ள நுழைகின்ற பொழுது பாடியிருக்கணும். திருமுல்லை வாயில் இதுவே நனிபள்ளி அதுவேன்னு பாடுறாருல, ஆலவாயாவதும் இதுவேன்னு பாரு. இது இந்த மாதிரி பாருங்க, ஆலவாயாவது இதுவே எப்ப பண்ணுது? திருவாலவாயில உள்ள நுழையத்துக்கு முன்னுமேயே ஆலவாயாவதும் இதுவே நனிப்பள்ளி அதுவேங்கிறது. இதெல்லாம் ரொம்ப அருமையா குறிப்பு வைக்கணும். இதெல்லாம் ஊருக்குள்ள போய் பாடுனது இல்லை, ஊருக்கு வெளியே பாடுனது. இதுவே அதுவே, இந்த இதுங்கும் போது அண்மை சுட்டு கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி, அதுங்கும் போது கொஞ்சம் ரெண்டு பேர்லாம் தொலைவிலேயே இருந்து பாடுறது. அப்ப ஆலவாயாவதும் இதுவே என்று பாடும்போது ஏறத்தால மதுரை மாநகர் தங்கள் ஆட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது, வணக்கம், அந்த இடத்துக்கு கூட்டாருன்னு சொல்லுவோம். ஏன் ஆலவாயாவதும் இதுவே நனிப்பள்ளி அதுவேங்கிறது ஒரு பல்லாங்க ரெண்டு பல்லாங்க தாண்டி நனிப்பள்ளி அதுவே இப்படியெல்லாம் குறிப்பிருக்கு. அது போல இங்கே திருமுல்லை வாயில் இதுவே என்று பாடுகிறார். எனவே ரொம்ப அண்மையில போய் பாடப்படும், கோயிலுக்குள்ள பாடணும். இதெல்லாம் சேர்க்கலாம் ரொம்ப அருமையா. ஆனா இது வந்து இதை பத்தி ஒன்றும் சொல்லலை, சொல்லியிருந்தாரானால் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து திருவள்ளுவர் வாயிலுடைய அந்த நுகர்வு போகின்ற பொழுது பாடியது. இடங்கூறி விளக்கி இருப்பாங்க. இந்த ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருக்கணும் தெரியும், இஆர்சி உண்டு இன்டர்மீடியட் எல்லாம் பழைய இன்டர்மீடியட்ல. இஆர்சின்னா இடங்கூறி விளக்குன்னு அர்த்தம். ஒரு தொடரை கொடுத்துட்டு இது இடங்கூறி விளக்குன்னு கேட்டா இது யாருக்கு எப்பொழுது சொன்னது, அப்புறம் அது விளக்கவும் வேணும். அது ரொம்ப நீங்க ஆழமா படிச்சுதான் சொல்லலாம். ஆழமா தான் படிச்சா நாட்டுல அறிவு வந்துருமே.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நமக்கு பொழிபவர் செந்தமிழரசு கி. சிவகுமார் ஐயா அவர்கள், ஞானத்திரள் சைவ சமய மாத இதழின் ஆசிரியர்.
3: திருச்சிட்டம்பரம் அண்ட சரசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்பாடும் சபையும், ஆண்ட அரசு உழவார பணி குழுவும் இணைந்து மிகச் சிறப்பாக வருடந்தோறும் நிகழ்த்தி வருகின்ற ஆண்டு விழாவை இன்று காலை தொடங்கி ஒடுக்கத்தூர் மடத்தில் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற வேளையில் அடியேன் நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு நேராக வாழ்வதற்கு உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். இதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சொற்பொழிவாளர்களை பழிவாங்க வேண்டும் என்று அமைப்பாளர்கள் நினைத்தால் அவர்களுக்கு சாப்பிடுகிற நேரமாக பார்த்து சொற்பொழிவை கொடுத்துருவாங்க. அதனால் சொற்பொழிவாளர்கள் எப்பவும் அமைப்பாளர்கள்ட்ட வம்பு பண்ணிக்கக்கூடாது. நாங்கள்லாம் நீங்கள் எப்போ வேணால் கொடுங்க சார் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தகராறு இல்லாத நேரத்தில் ஸ்லாட்டில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ பெரிய சொற்பொழிவாளராக இருந்தாலும் 1:30 மணிக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படா இவர் முடிப்பார் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போதே தோணும். நீ நடுவில் தோன்றது இயற்கை. தோங்குகிற பொழுதே அப்படி ஒரு எனக்கு பார்த்தீர்ன்னு சொன்னால் எப்பொழுதுமே சொற்பொழிவுகள் எப்பொழுதுமே எப்படி அமையும்னு கேட்டால் 2:30-3:00 இல்லைன்னா 12:30-1:00. ஏன் சார் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, சார் அந்த நேரம் பசி நேரம், அதனால் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை, அந்த நேரத்தில் பசியை மறந்து கேட்கக்கூடிய சொற்பொழிவாக உங்கள் சொற்பொழிவு தான் இருக்கும், அதனால் அந்த நேரத்தில் உங்கள் பேச்சை வச்சிட்றோங்க. கோயம்புத்தூரில் ரொம்ப சிறப்பாக ஒரு 10 நாள் சொற்பொழிவு ஒரு மிகப்பெரிய பிரபல நிறுவனம் நிகழ்த்துது. அதில் பார்த்தா அவங்க எனக்கு செவ்வாய்க்கிழமை கொடுப்பாங்க. அந்த நிறுவனம் பேர் சொல்ல சிறப்பாக செய்வார்கள், வருடந்தோறும் கொடுக்குறார்கள். ரொம்ப அற்புதமான ஏற்பாடு. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே சொற்பொழிவாளர்கள் சனிக்கிழமை கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கேட்பாங்க. என்னை கேட்குற பொழுது எப்பையா போடலான்னு என்னையும் கேட்பாங்க. நான் சொன்னேன், எப்போ கேட்டால் என்ன, நீங்கள் எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் போடுவீங்க, நான் கேட்டு என்ன ஆகப்போகுது, நீங்கள் அப்படியே போடுங்க அப்படி. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் அந்த அமைப்பாளரிய, அது என்ன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போடுறீங்களே, என்ன என்ன சமாச்சாரம். ஆரம்பத்தில் சூடாக ஆரம்பிக்குங்க ஐயா, நடுவில் பார்த்தீங்கன்னா 10 நாள் சொற்பொழிவில் அப்படியே கீழே ட்ராப் ஆகிடும். எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ திரும்பவும் அதை ஷூட் பண்ணி மேலே கொண்டு நிறுத்தணும்னா அந்த நேரத்தில் ஒரு சொற்பொழிவாளரை கரெக்டாக போட்டால் தான் ஷூட் அப் ஆகும். அதுக்கு அடியேன் தாங்க உங்களை பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் கொஞ்ச நாளை பசியை மறந்துருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக குடி கொடுத்த நேரத்தில் அதை முடிச்சுட்டு தான் உங்களை விடுவேன் நான். தலைப்பும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தலைப்பை கொடுத்துருந்தா சரி, அந்த தலைப்பில் எதையாவது பேசிட்டு அப்படி கிளம்பி போகலாம். தலைப்பும் பார்த்தீங்கன்னா நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு நேராக வாழ்வதற்கு, அப்படி தான் தலைப்பு. நீங்கள் பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் அது கிட்டக்கு வந்தோடனே நேராக அடுத்த பக்கம் போயிருப்பாங்க. அது பார்த்தாங்களே, ஏன்னா தலைப்பே ஒரு அரைப்பக்கத்துக்கு ஓடுது. சரி அன்றைக்கி பார்த்துக்கலாம், அதை அது நேர்பட வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. அது மூணு பிரிவாக போட்டிருக்கிறாங்க. தமிழில் சொற்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல அப்படியே பொருள் எடுத்துக்கொள்ளும் விதமாக தமிழ் சொற்கள் அமையாது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தமிழ் சொற்கள் ஒரு பொருளை தரும். ஆனால் தமிழ் சொற்களுக்கு இருக்கக்கூடிய ஆழம் தமிழை நன்றாக பயின்றவர்களுக்கு தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இலக்கண பயிற்சியும் ஆழமும் உள்ளவர்களுக்கு அந்த சொல்லின் வலிமை தெரியும். அதனால தான் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், பெரிய புராணத்தில் சாமி சொல்லுவார், எனக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் சொற்றமிழ் பாடுக. அது என்ன சொற்றமிழ்? தமிழில் மட்டும்தான் சொல்லு இருக்கா? ஆங்கிலத்தில் இல்லையா சொல்லு? தெலுங்கில் இல்லையா? மலையாளத்தில் இல்லையா சொல்லு? எல்லாத்துலேயும் தானே சொல்லு இருக்கு. இந்த தமிழில் மட்டும் என்ன சொல் தமிழ் பாடுக அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு எனக்கு ஒரு அதில் ஒரு எண்ணம் உண்டு. எமக்கு அச்சனை பாட்டேயாகும்,

வாயார் தமிழ் பாடுக இல்ல சொற்றமிழ் பாடுக என்றார். அதுவரைக்கும் வழக்கில் இருந்த சொற்களை எல்லாம் பார்த்தா தமிழுக்கு வன் தமிழ், பைந்தமிழ், குறுந்தமிழ், செந்தமிழ் அப்படின்னு பல தமிழ் இருந்திருக்கு. ஆனால் முத முதலா சேக்கிழார் தான் இந்த வார்த்தையை காயின் பண்ணுறார். சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். ஏன் அதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டா, தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே சொல்லினுடைய வலிமை. இந்த சொல்லு அவ்வளோ டெப்த்து. அதனால தான் திருமூலர் சொன்னார்,

0: பத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். இந்த உடம்பை வச்சிருக்கிறான், உடம்பை வைத்த விதத்தை பார்த்தே பெருமானுடைய பெருங்கருணை தெரிந்து கொள்ளலாம். வேறு வேறு சான்றுகள் எல்லாம் தேவையில்லை. இந்த உடம்பை பாடுறா, இந்த உடம்பை பார்த்தாலே சிவபெருமானுடைய கருணை உனக்கு புரியும். உடம்பிலே இந்த அடி வயிற்றிலே, இது உடம்பில் தசை என்பது மண், உடம்பிலே ஓடுகிற குருதி என்பது நீர், பஞ்சபூதங்களில் மண்ணால் ஆனது தானே தசை, மண் தான் தசையாச்சு, மண் தாவரமாச்சு, தாவரம் தசையாச்சு. தத்துவம் நேராக தத்துவமாக இருக்காது, தாத்வீகமாக இருக்கும். மண் நேராக மண்ணாக இருக்காது, மண் என்கிற பூதம் தாத்வீகமாகி தசையாக இருக்குது. அப்போ இந்த தசை அதில் குருதி ஓடுகிறது, அதுதான் நீர். நிலமாச்சு, நீராச்சு, அடுத்தது மூணாவது பூதம் தீயாச்சே, அது எங்கே இருக்குன்னு கேட்டால்
1: எல்லாருக்கும் அடிவயத்தில் இருக்குது தீ. இங்கே ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கான் தீ கீழே. காலையில் ஒரு வடை, ஒரு பொங்கல், ரெண்டு இட்லி பசுப்போம். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் பசுப்போம். போட்டதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. சாயந்தரம் போண்டா டீ பசுப்போம், ராத்திரி என்ன மெனுங்குது. இப்படி போட்டதெல்லாம் பசுப்போம் பண்ணுற ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நெருப்பு இந்த பாடியை 98.4 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னா, இந்த நெருப்பை எதுக்கு வச்சுருக்காருன்னா, உடம்பினுடைய வெப்பநிலையை 98.4. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரா சுவாமி, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கண்ட்ரோல், அதுக்கு பேர் தர்மோஸ்டாட்னு பேர், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற தர்மோஸ்டாட்டுன்னு ஒன்று. நெருப்பு கூட போச்சுன்னா அடுப்பை குறைச்சிரும், நெருப்பு குறைஞ்சதுன்னா அடுப்பை கூட்டும். இப்போ வெளியில் இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சரு திடீர்னு ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடம்பு வெப்பம் கூடிரும்ல, அதுக்காக உள்ளே இருக்கிற வெப்பத்தை இழுத்து குறைச்சிருவார். வெளியில் ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிடும்ல, அதுக்காக உள்ளே இருக்கிற நெருப்பை கூட்டிடுவார். இப்படி உள்ளே ஏறுகிற நெருப்பை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் உள்ளே ஒரு தர்மோஸ்டாட் வச்ச ஃபஸ்ட்டு இன்ஜினியர் சிவபெருமான் தான். ஆட்டோமேட்டிக்காக 98.4 வெளியில் என்ன வெப்பம் இருந்தாலும் அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மாறும். இது மாறுதா 98.4 மாறுதா? இருக்குது. என்ன காரணம்? டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற. இப்படி உள்ளே அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு வந்து இந்த பூமியில் விழுந்தோமோ அப்போ பற்ற வச்ச அடுப்பு. தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, நான் அடிவயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு. நீங்கள் மட்டும் இல்லைம்மா, எல்லாரும் அடிவயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், உள்ளே என்னைக்கு இந்த பூமியில் வந்து விழுந்தோமோ அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு திகு திகு திகுன்னு எரிஞ்சிட்ருக்கு. உள்ளே அணைஞ்சதுன்னு வச்சுக்க வெளியில் நெருப்பு வச்சிருவான், முடிஞ்சு போச்சு. ஒத்த வரியில் சொல்கிறார் அதை. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த நெருப்பு கொஞ்சம் கூடிச்சுன்னா டோட்டல் பாடியே எரிஞ்சிடும். இந்த நெருப்பை கரெக்டாக வச்சிருக்கானே உள்ள. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேழும். ஏழு தான் நம்மளை சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார். சூரியன் ஒரு ஸ்டாரு, மொத்தம் ஏழு தான். அதை இந்த ராகு கேது ரெண்டும் சாயா கிரகங்கள்னு பேர், அது நிழல் கிரகங்கள். ஏழு தான் ஸ்டாரு. இந்த ஏழையும் தக்கபடி அமைத்து இந்த பூமியில் மட்டும்தான் உயிர்கள் தழைக்குமாறு வைத்திருக்கிறான். இவன் எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான், சுத்தரான். ஆனால் திருமலை சொல்கிறாரு, இங்கே ஒண்டி தாண்டா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு மூன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு எர்த், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூன் டு எர்த்து, இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ரொம்ப மிகச்சரியாக இறைவன் அமைத்திருக்கிற காரணத்தினாலே இங்கே மட்டும்தான் கார்பன் மாலிக்யூல்ஸு ஆக்சிஜனோட சேரும், ஹைட்ரஜனோட சேரும், இங்கே தான் உயிர்கள் தழைக்கும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாரு. இங்கே வேறு எங்கேயும் அந்த அடிப்படையாக இந்த உலகத்திற்கு ஆர்கானிக்கு அந்த அடிப்படை தேவை. அதுக்கு என்ன தேவைன்னா கார்பன், கார்பன் கருப்பு. அதுதான் அம்பாளுக்கு கரிய நிறத்தை கொடுத்து நம்முடைய சைவர்கள் அமைத்து காட்டினார்கள். இந்த திருவருள் சக்திங்கிறது தான் அடிப்படைங்கிறது. அதை சொன்னார் அடுத்த வரியில், அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேழும். அடுத்ததாக சொன்னார், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம். தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம்னாரு. எவ்வளவு இப்போ இருக்கோ அவ்வளவு போதும்னு வச்சிருக்கிறாராம். ஒருத்தர் என்ன கேட்டார், சார் என்ன சார் திருஞான சம்பந்தர் 16,000 பாட்டு பாடினாராமே சார், நமக்கு 4,000 தானே கிடைச்சிது அப்படின்னு வருந்தினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், 4,000 உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு. எனக்கு ஒரு 10 பாட்டு தெரியும், அது போதும். 4000 பத்து தெரியுது, அப்புறம் என்ன 16000 வச்சு எவ்வளோ தெரிஞ்சுக்க போகிறோம்? தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சிருக்கிறானா, அதை சரியாக பயன்படுத்திக்கிறார். அடுத்ததாக சொன்னார், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே, அந்த தமிழ் சொல்லுக்கு எப்படி வச்சானோ பொருள், பொங்கி மிகாமை வைத்தான்னார். ஃப்ளாட்டாக பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் அதுதான் பொருள்னு நினச்சிக்காத. அனுபவப்படுகிற பொழுது வருகிற பொருள் அதற்கு வேறு. அதனால் தமிழ் சொல் இருக்கிறதே, அது பக்குவம் வராத காலத்திலே ஒரு பொருளையும் பக்குவம் வந்த பொழுது வேறு பொருளையும் தரக்கூடியதாக இருப்பதினாலே, பக்குவம் வராத காலத்திலும் சிவம் தேவைப்படுகிறது, பக்குவம் வந்த காலத்திலும் சிவம் தேவைப்படுகிறது என்கிற சிவத்தை உணர்த்துகின்ற வலிமை தமிழ் சொற்களுக்கே உண்டு என்பதினாலே அவர் சொன்னார், சொற்றமிழ் பாடுக அப்படின்னு சொன்னாராம். அந்த வலிமையான சொற்கள் உடைய தமிழிலே பாடுக அப்படின்னாராம். ஒழுகலறிது அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினையார் முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுமல நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இந்த ஒரு பாட்டில் 17 நகரம் வருது. குழந்தைங்களுக்கு வார்த்தை ஸ்டாமரிங் திக்குவாயிருக்குமானால் இந்த பதிகத்தை சொல்ல சொல்லி சொல்கிறாங்க. இது வழிமொழி திருப்பதிகம்னு பேர் இதுக்கு. இதை பேச பாட பாட குழந்தைங்க தினமும் பயிற்சி பண்ண பண்ண அந்த திக்குவாய் போயிடும். அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான அந்த ரகரம் கைக்கு வரும். தமிழுக்கே சிறப்பு ரகரம் தானே, ராணா நல்லா வரணும் எழுத்து, அந்த ரகரம் அவ்வளோ. அதனால தான் தமிழ் மொழிக்கே அந்த ரகரத்தை வச்சு தமிழ்னு வச்சான் இல்லையா, தமிழ்னு வச்சான். ஆனால் பசங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிற தமிழை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. வாழைப்பழம் வளப்பழம் வாயப்பழம்னா இல்லையா, அது பார்த்தா அது ஒருத்தர் தான் யாரோ சொன்னாங்க, அங்கே இருக்கும்போது காயாக இருக்குமா எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் எது வாழைப்பழம், அது கொஞ்சமாக அப்படி வருகிற பொழுது என்ன ஆகும், கொஞ்சம் கனி ஆரம்பித்து வாழைப்பழமாகும். அப்புறமா திருச்சி பக்கம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், லாரியில் பழம் ரொம்ப கழிஞ்சிரும், வாயா பயம். அது சென்னைக்கு வந்துச்சதுன்னா வாயா பயம் அப்படி ஆயிடு. ஏன் பழம் ரொம்ப கழிஞ்சு போச்சு, குழ குழன்னு ஆகிப்போச்சு. வாத்தியார் கேட்டார், என்னடா இது வாழைப்பழம்னா ஒழுங்காக வரமாட்டேங்குதே, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வளர்னாரு, அப்பா அடுத்த நாள் வந்தார், என்ன உங்கள் பையன் இப்படி வாழைப்பழம்னு சொல்லுன்னா வாழைப்பழம் வாழைப்பழங்கிறானே, அது எங்கள் பயக்க வயக்கங்கண்ணாவன் நாசமாக போச்சு போ அப்படின்னு ரகரம் சிறப்பாக வரணும். அதுதான் தமிழ். இந்த 17 ராணா போட்டாருங்க, ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை. அவர் சொன்னார், ஏன் நீங்கள் தமிழில் பாடினீங்கன்னு கேட்குறதுக்கு ஞானசம்பந்தர் பதில் சொல்கிறார். அதுக்காக சொல்கிறேன், சாமி நீங்கள் தமிழ்லையே பாடுறீங்களே என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு சாமி சொல்கிறார், நான் தமிழில் ஏன் பாடுறேன்னா ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒன்றும் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் என்ன பாடுறோமோ அதெல்லாம் நாங்களாக பாடுறதில்ல, உள்ளே இருக்கிற சிவம் என்ன உணர்த்துதோ அதைத்தான் நாங்கள் பாடுறோம். எனக்கும் உள்ளே இருந்து சிவமானது சொல்லுது நான் பாடுறேன், இல்லை இல்லை சொல்லலை, எனக்கு மட்டும் சிவம் எழுதியே காட்டுது, உள்ளே இருந்து சிவம் எழுதி காட்டுறத நான் வெளியில் பாட்டாக சொல்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது உள்ளே இருக்கிற சிவம் தமிழில் எழுதுது அதனால் நான் தமிழில் பாடுறேன்னாரு ஞானசம்பந்த பெருமா. பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள், நான் வழிமொழிகிறேன் அவ்வளோதான். இப்போ தமிழ் அவ்வளவு வலிமை உடையது, மொழி தகையவேன்னாரு. ரொம்ப சீக்கிரமாக இறைவனுடைய அருளையும் அன்பையும் நாம் பெறுவதற்கு உரிய சாதனமாக தமிழ் விளங்குகிறது. அந்த திருவாசகத்திலே நான் அங்கே சாமியார் மடம் என்று சொல்லக்கூடிய சென்னையிலே ஒரு இடத்துல ஒரு மடத்தில் பேசுகிறேன். அங்கே பேசுகிற பொழுது திருச்சதகத்தை முழுமையாக பதிவு செய்தார்கள். பேசுகிற பொழுது அதைத்தான் சீடியாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு ரொம்ப சிறப்பான முன்னுரையெல்லாம் தந்தாங்க எங்கள் ஐயா டாக்டர் ஆர்மூமியா அவர்கள். அவர்கள் ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள். தகுதி வாய்ந்தவர்களிடம் பாராட்டு வாங்குவது என்பது ரொம்ப சிறப்பு. அவர்கள் புகழ்ந்தது அதற்கு எனக்கு அவ்வளோ தகுதி இருக்கிறதான்னு தெரியல. ஆனால் இன்னொரு நினைப்பு வருது, என்ன அதுக்கு தகுதி படுத்திக்கலாம் இல்லையா, சரி அந்த அளவுக்கு வரணும்னு ஐயா சொல்கிறாங்க என்று எதிர்பார்த்து அந்த அளவிற்கு என்னை வளர்த்துக்கொள்வேன் என்று அவருடைய திருவடிகளில் நான் சமர்ப்பித்து கொள்ள விரும்புகிறேன். மையனை பற்றியும் நிறையா சொன்னார்கள், அது அவர்கள் அவருக்கு வாழ்த்தும் சொன்னார்கள். உரியவர்களிடம் வாழ்த்து வாங்கியதினாலே மதன் முரளியும் தன்னுடைய தொண்டை அவன் சிறப்பாக செய்வான். ஏனென்று சொன்னால், இது காரணம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. நான் ஆரம்ப காலத்திலே சொற்பொழிவுகள் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது சென்னையில் புதிதாக சொற்பொழிவு செய்கிறேன், நாங்களே முயற்சி எடுத்து பேசுவேன் நான். ஏன்னா அலுவலகத்தில் பணியாற்றுகிறேன். திருமுருகாற்றுப்படையில் ஏற்பட்ட ஆர்வத்தினாலே திருமுருகாற்றுப்படையை பற்றி ஆறுபடை வீடுங்கிறத ஒரு தவறான நோஷன், ஆறுபடை வீடுன்னா தப்பாக புரிஞ்சு கொண்டு இருக்கிறார்களே, அந்த ஆறுங்கிறது நம்பர் இல்லை, எண்ணிக்கை இல்லை, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக நான் சொற்பொழிவு செய்வேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த சொற்பொழிவை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது, நான் அலுவலகத்துலேருந்து நேராக வரும். அதுக்கு எனக்கு உதவுனது முரளி தான், மதன் முரளி. அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவனை என்ன பண்ணுவேன், டே முதல்ல கோயிலுக்கு போய் இந்த பெஞ்செல்லாம் எடுத்து போட சொல்டா அப்படிமே, சரிப்பா அப்படிமா, அப்புறம் வரவங்களெல்லாம் வரவேற்கணும்டா, டிஸ்க் எடுத்து போடு, மைக் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் பாரு, ஓதுவார் இருக்காரா பாரு, எல்லா வேலையும் எனக்கு அவன் தான் பார்த்துக்குவான், வேறு யாரும் கிடையாது, பேசுகிறது நான், ஏற்பாடு அவன். அப்புறம் அலுவலகத்துக்கு பேச்சு ஆரம்பித்தோடனே நிறைய பேர் வந்துடுவாங்க, வந்து உட்காந்து கேட்பாங்க. நான் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறதுக்கு அவனை இன்வால்வ் பண்ணேன். கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்த முரளியா, டே நீ வரவேற்புற பேசுகிறானப்பா, எனக்கு தமிழே, நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், என்ன போய் தமிழில் பேசுறேன், பேசுகிறா அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. அப்புறம் வரவேற்புற பேசினான், அங்கே ஆரம்பிக்கும் போது அவன் வரவேற்பு பேசுகிறான். இன்றைக்கி அவன் பேசுகிறான், பல பேர் வரவேற்புற சொல்கிறாங்க. அப்போ வளர்ச்சி எப்போ வந்ததுன்னா அந்த ஊக்கமும் முயற்சியும் தான். அதனால் நான் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நீங்கள் எந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சி வந்தாலும் கஷ்டத்தை பார்க்காம நம்ம மட்டும் சௌரியமாக வரணும்னு வராமல் வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வரணும், குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும். முக்கியமாக சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபை கூப்பிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு நீ வீட்டிலே இரு நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு ரொம்ப பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படியே இல்லை தப்பி தவறி கூப்பிட்டு வந்தால் கூட அவங்க படுத்துகிற பாடு, ஏறு ஏறு ஏறு, இறங்கு இறங்கு இறங்கு, அவங்க பாவம் எப்படி ஏறுவாங்க எப்படி ஏறு அப்படின்ட்டு கூட இல்லாமல், அவர்களை அப்படி இல்லாமல் அவர்களையும் அழைத்துட்டு வரணும். அவங்க நம்ம அழைச்சிட்டு வராமல் யார் அழைச்சிட்டு வருவா? அப்புறம் அவங்க எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறதுல என்ன தப்பு? நாம் தானே அழைச்சிட்டு வரணும் அவங்கள, அவர்களை அழைத்து வர வேண்டியது நம்முடைய அடிப்படை. ஒவ்வொரு கணவனுக்கும் தன்னுடைய மனைவியை இந்த மாதிரியான சிறப்பான இடங்களுக்கு அழைத்து வர வேண்டியது அவருடைய கடமை. அதை இங்கே நிறைய பேர் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி குறுந்தகடு வெளியிட்ட எங்கள் ஐயாவே எப்படி வந்திருக்கிறார்னா, அம்மையப்பரா தான் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க. எனவே அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் அம்மையாருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறுந்தகடை பெற்றுக்கொண்ட சிவசுப்ரமணிய ஐயா இருக்கிறாங்களே, அவங்களும் எப்பவும் தம்பதி சமேதராக வரவர் தான். இன்றைக்கி கூட கேட்டேன் நான் அம்மா வல்லியான்னு, அவங்க என்கிட்ட உடனே எப்போவுமே அழைச்சிட்டு வருவார், அதனால தான் கேட்டேன். எப்பவும் கூப்பிட்டு வராதவங்களை பார்த்து நான் கேட்குறதே இல்லை, ஏன்னா அவர் தனியாக தான் வருவார் நம்மளெல்லாம் தெரியும். நான் அழைச்சிட்டு வரவரை பார்த்தா அப்படி கேட்கலாம், என்னங்க ஏன் அம்மா வல்லியா அப்படின்னா, அவங்களுக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு சரியாக சொல்லுன்னு சொன்னாங்க. எனவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, காரைக்காலிலிருந்து அறிவுடை நம்பி அவர்கள் என்னுடைய நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்பாடு பண்ணி கொண்டு வருகிறார். பல முறை நான் காரைக்காலுக்கு போகிறேன், காரைக்காலுக்கு போகிற பொழுதெல்லாம் என்ன அவர்கள் வீட்டில் தாய் போல் அப்படி அவர்கள் இன்னைக்கு கவனித்துக் கொள்கிறார். அவர்களுக்கும் சந்தர்ப்பம், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 1 முதல் 20 வரை.
4: திருச்சிற்றம்பலம் நீத்தல் விண்ணப்பம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: என்னுடைய இருளை ஏறத்துறம், என்னுடைய இருளை ஏறத்துறம், எனக்கு உள்ளே இருந்த இருளை ஏற பக்கத்தில் எல்லாம் மிகவும் தூரத்திலே ஓட்டிவிட்டார். இருளை யாருக்கு? மாணிக்க வாசகர் அவருடைய உள்ளத்தில் இருந்த இருளை. எது? அஞ்ஞானந்தன்னை அகலுக்கு நல்லறிவேன்னு அஞ்ஞானமாகி இருளை, ஆணவமலமாகி இருளை. ஆணவமலத்துக்கு இருள்னு வேறு, ஆணவமலத்துக்கு இருள்னு வேறு. உயிர் எழுதுவோரும் ஆணவமலம் இருக்கு. ஆணவமலம் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதானே? நல்லாவே தெரியுது. தப்பு தவறு செய்துட்டு சொன்ன முடியாது. கமலரான சரியான ஆணவம் ஐயா சொல்றாங்களே இல்லையா? சரியான ஆணவம் பிடிச்ச பையனு எல்லாரும் சொல்றாங்க. சித்தாந்தம் படிச்சவன் படிக்காத எல்லாமே சொல்றான். சித்தாந்தம் படிக்காதவன ஆணவ மலத்தை ஒத்துக்கிறான். சரியான ஆணவம் பிடிச்ச பையன். அந்த ஆணவன் நல்லா பேர் வாங்கியிருக்குதுப்பா. எங்க பார்த்தாலும் நல்லா பேர் வாங்கி. ஆகையினாலே என்னுடைய இருளை கையாலே இருளா இருள் என்று சொன்னால் பொருள் தெரியாதபடி மறைப்பதற்கு இருள். பொருள் தெரியாதபடி மறைக்கின்ற அந்த ஒரு பொருளுக்கு அதே திருவருள் பயன்ல சொன்னாரு உமாவிஷயமா, உலகத்தில இருக்கின்ற இருள் பொற இருள், உயிரில இருக்கின்ற இருள் அகையுள். உலகத்தில இருக்கின்ற இருள் பொற இருள், உயிரில இருக்கின்ற இருள் அகையுள். புறத்துல இருக்கிற இருள் தன்னை காட்டும் பொருளை காட்டார். இருள்ல பொருள் தெரியாது. புறத்துல இருக்கிற இருள் பொருளை தெரியாமல் மறைத்து விடும், தன்னை காட்டும் இருள் தெரியுது. இருள் தெரியுது அடையப்பா, சரியான இருட்டுப்பா, சரியான இருட்டுப்பா அப்படின்னு சொல்றோம். இருட்டு தெரியுது. ஆனா உள்ளத்துல இருக்கிற இருள் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது பொருளை, தன்னையும் காட்டாது இருளும் தெரியாதா? பொருளாகி உள்ளே இருக்கிற பொருளாகி சிவனையும் காட்டாது. காட்டாது இருளுருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது. இதுனார் எது? ஆணவமலம். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்றார். அதனாலே ஆணவமலமாகிய இருளை எனக்கு பக்கத்தில் இல்லாமல் மிகவும் தூரத்திலே ஓட்டி விட்டானார். என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளது அன்பு மீதூர குடியாக்கொண்ட குள்ளையும் சிவருவான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் முதலில சொன்னாரா? எல்லா உயிரிலும் இருக்கிறான் சொன்னாரா? பொதுவாக இருக்கிறான். எல்லா உயிரிலும் இருக்கிறான் சொன்னாரா? பொதுவாக இருக்கு. அடியார் உள்ளத்துல சிறப்பாக இருக்கிறான். இதெல்லாம் சொல்ற பத்தியா பல்லுயிர் எல்லாம் பயன்களன் ஆகின்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாரு? அடியார் உள்ளத்து அன்பு மீது அன்பு அடியவர்களுக்கு மிக உண்டாகும்படியாக இருக்கிறான். அன்பு மிகுதியாக அவர் உள்ளத்துல இவன் இருக்கிறான். நல்லா விளங்குதா? ரெண்டு வகையான பொருள். அடியார்களுக்கு அன்பு உண்டு மிகுதியும் உண்டாகும்படியாக அவன் இருந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அன்பு மிகுந்து அவர் உள்ளத்தில் இருக்கிறான். சிவருமான் அன்பு மிகுந்து அவர் உள்ளத்தில் இருக்கிறான். அடியார் உள்ளத்து அன்பு மிகுற எங்க இருக்கிறான்? குடியா கொண்ட குள்ளி குடியா அங்கே இருக்கிறான். எங்க குடியா இருக்கிறானா? அடியார் உள்ளத்துல குடியா இருக்கிறான். விதத்தை மிகப்பாடு அடியார்கள் குடியாக பாதத்தை தொடங்குகின்ற பறவை சம்பந்தர் கீதத்தை முகப்பாடும் அடியார்கள் குடியாக அவருடைய புகழை நல்ல இசையினாலே முகம் யார் பாடுகின்றாரோ அவர் உலகத்தில் குடியா இருக்கிறான் சம்பந்தர். அதேதான் அவர் சொல்றார். அடியார் உலகத்து அன்பு மீறும். அடியார்னா யாரு? சிவனை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு வெய்யன்போடு செய்கின்ற அடியார். அவர் உள்ளத்துல சுவாமி குடியார். மூவர் அம்மானையிலே ஒரு பாட்டு. அந்த பாட்டு எப்படின்னா இந்த சிவருமானுக்கு வெள்ளி அம்பலம் ஒன்று இருக்குதா, பொன்னம்பலம் ஒன்று இருக்குதா, அப்படின்னா ரெண்டு அம்பலம் இருக்குதா, ஏன் இருப்பு அம்பலம் இல்லையான்னு கேட்டா வரும். வெள்ளி அம்பலம் இருக்குதுன்னு சொல்ற, எங்க இருக்குது வெள்ளி அம்பலம்? பொன்னம்பலம்னு எங்க இருக்குது? வெள்ளி அம்பலம் பொன்னம்பலம்னு சொல்லிய இரும்புனால செய்த அம்பலம் ஒண்ணு இல்லையான்னு கேட்டேன். அந்த இனம் இனம் பற்றி சொல்றது வெள்ளி இரும்புன்னா வெள்ளி தங்கம்னா அதோட இனம் இது இரும்பு இரும்பு இனமா சேர்ந்துக்குது வெள்ளி தங்கத்தோட உலோகம் தானே. புரியுதா தம்பி? உலோகம் இரும்புனால செய்த ஒரு அம்பலம் இரும்புனால செய்த அம்பலம் இல்லையா என்று கேட்டா அதை இருப்புன்னு சொல்றது. அது வல்லினம் இது இரும்புன்னா வெள்ளினம். அத அடுத்த பொண்ணு சொன்னா இருக்குதுன்னா இரும்பினால செய்த அம்பரம் ஒண்ணு இருக்குதுன்னா அது எங்கேன்னு கேட்ட அதான் அடியாருடைய உள்ளம். மண்ணு வள்ளி அம்பலம் மாசறு பொன்னம்பலம் என்னும் இவை ஈசருக்கு இரண்டு உண்டு அம்மான. மண்ணு வெள்ளி அம்பலம் மாசறு பொன்னம்பலம் என்னும் இவை இரண்டு உண்டு என்னும் இவை ஈசருக்கு இரண்டு உண்டு அம்மான். என்னும் இவை ஈசருக்கு இரண்டு உண்டே ஆமாயின் இன்னும் இருப்பம்பலம் ஒன்று இல்லையோ அம்மானேனு. இருப்பம்பலம் இரும்பின் அரசித அம்பலம் இருப்பம்பலம் அடியார் இறையங்கான். அடியார் இறையங்கான் உமையவளோ இறைவர் பாகத்தொடுக்கும் இறைவரோ தொண்டர் உள்ளத்தொடுக்கும். தொண்டர் தொண்டர் தம்புறமே சொல்லவும் புரியுது நிறைய இருக்கு. அதனாலே விரும்பு அடியார் உள்ளத்துள்ளாயினார் மாணிக்கவாசன். விரும்பு அடியார் அதனால சிவனை பூஜை பண்ணுவது சிவலிங்கத்திலையும் சிவனடியாரையும் பூஜை பண்ணு வேணும் வேணும் என்பது இதாங்குது. அதனாலே சிவலிங்கம் படமாடும் கோயில் சிவனடியாரும் நடமாடும் கோயில் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அதனால தாமர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபெரும் பூசை உண்டு மண்ணு இருக்கருளை வைப்பார். அதனாலே தாமரமாகி தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்திலேயும் சங்கம என்கின்ற அடியாரிடத்திலேயும் சிவல் எழுந்தருளி இருக்கின்றபடியினாலே இந்த இரண்டிடத்திலையும் பூசை செய்வாயாக அப்படின்னு ஞானசாஸ்திரம் சொல்லப்படுகிறார். தாமர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபெரும் பூசை உண்டு மண்ணு இருக்க அருளை வைப்பார். நீ பூசை பண்றது இந்த இரண்டு இடத்துலதான் பண்ண வேணும் விளங்குதா. ஆகையினாலே இந்த இரண்டு இடத்திலேயும் சிவபெருமான் எழுந்தருளிருந்து பூசிக்கின்றவர்களுக்கு அருளை கொடுக்கின்ற இடம் அருளை கொடுக்கின்ற இடம். இப்ப பேங்க் இருக்குன்னு வச்சுங்க பணம் வழங்குற இடம் ஒண்ணு இருக்குது இல்ல அந்த பேங்கே பணத்துக்கு தான் அந்த பேங்குன்னா பணம் தான். இருந்தாலும் பணம் வழங்குகிறவன் ஒருத்தர் இருக்கிறாருல்ல அவருக்கு பேர் என்ன கேசியர. அது போல அங்க போய் கிட்டா கொடுக்க மாட்டேன் நீ அங்க கேசிட்டு போமா அங்க போய் கிட்டுற அங்க போய் இல்ல பசுவின் உடம்பு முழுவதும் பால் பால் முழுவதும் இருக்கிறது அது எங்கே கிடைக்கிறது முளைக்காம்பின் மூலமாக கிடைப்பது போல புகிலையோ பாலிலையோ காலிலே கிடைக்காது போதேதான் கிடைக்கும். பின்ன எங்கே பால் கிடைக்கிறது காம்பிலே கிடைக்கும். முளைக்காம்பின் வழியாக பால் சுரப்பது போல குருளிங்க சங்கமமா கொண்ட திருவே எங்கும் சிவன் இருப்பார். ஆனாலும் ஏசற்ற சங்கமத்தும் சத்குருவின் தன்னிடத்தும் லிங்கத்தும் ஆவின் உடம்பெல்லாம் ஆவரித்து நிற்கினால் பாவும் முளைக்கண் மிகுதி பார் என்பது ஞானசாஸ்திரம். ஆகையினாலே அங்குங்கராதபடி சிவன் எங்கும் பிரகாசமாயிருந்தாலும் எல்லா இடங்களிலும் பாலிலே நெய் போல இருக்கிறான். மெய்யடியாளத்தில் தயிரிலே நெய் போல விளங்கும் எல்லா இடங்களிலும் பாலிலே நெய் இருப்பது போல மறைந்திருக்கிறான். மெய்யடியாளருடைய உள்ளத்திலே தயிரிலே நெய் தோன்றுவது போல விளங்கி தோன்றுவது போல விளங்கும் ாலே அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அவன் குடியா கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் இரவும் பகலும் ஓயாது அவனையே ஸ்மரிக்கின்ற சிந்திக்கின்ற வாழ்த்துகின்ற வணங்குகின்ற நினைக்கின்ற சித்தத்திலே அவன் குடியா இருக்கிறான். காயமே கோயிலாக கொண்டு அன்பு மீதர் குடியா கொண்ட கொள்கையும் அவனுடைய கொள்கை சிறப்பும் ஆகையாலே அவனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா இந்த அடியார் உள்ளத்திலே குடியாக இருந்து அருள் செய்கிற சிறப்பு குடியா கொண்ட கொள்கையும் அவனுடைய கொள்கையே அதுதான் சிறப்பு. மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தது மகே

கைலாயத்தில் உமாதேவிக்கு சொன்ன ஆகமத்தை மகேந்திர மாமலையிலே அங்கே இருந்த ரிஷி முங்கவர்களுக்கு ஆகமத்தை உபதேசம் இருக்கிறார். ஆகமம் என்கின்றது நீங்க கேள்விப்பட்ட ஒரு நூல், அது படிக்கிறதுக்கு சக்தி கிடையாது, அதனால படிப்பு இல்லை இல்லை, வடமொழி இருக்கணும், வடமொழி தெரிஞ்சா அதை படிக்கலாம், அதுக்கு தகுதியும் ஆகமம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி கிடையாது, வடமொழியில இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆகமம் தான் சிவபெருமானுடைய திருமுகத்திலிருந்து, நான்கு வேதங்களும் நான்கு திருமுகத்திலிருந்து ஒன்றியது, ஆகமம் உச்சி ஆகிய ஈசான முகத்திலிருந்து ஒன்றியது, தத்புருஷ முகத்திலிருந்து இருக்கு வேதம், அகோர முகத்திலிருந்து யச்சுரு வேதம், வாமதேவ முகத்திலிருந்து சாம வேதம், சத்யோசாத முகத்திலிருந்து அதர்வண வேதம், ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும் தோன்றின. அதில் வழங்குதா? இதில் அதனாலே நான்கு வேதங்களும் நான்கு திருமுகத்திலேயும், அதற்கு மேலே வந்து ஈசானமாகி மேல் நோக்கி இருக்கின்ற முகத்திலே 28 ஆகமங்களும் தோன்றியது. வேதம் புதுநூல், ஆகமம் சிறப்பு. அதனாலே அகத்திலே எல்லாருக்கும் வரத்தூன் சொல்ல ஆகமத்திலே சிவனுக்கே முழு பெருமையும். ஆகையினால அந்த ஆகமத்தின் வழியாகத்தான் உலகத்தில் நடக்கின்ற வழிபாடு, பூஜை, கோயில் எல்லாமே, சிவாலயங்கள் நடக்கின்ற பூஜைகள், விழாக்கள் சகலமும் ஆகமத்தின் வழி. ஆகமம் என்பதற்கு ஆகமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆகமம் என்பதற்கு வந்தது என்பது, ஆகமம் என்பதற்கு வந்தது எங்கிருந்து வந்தது? சிவனிடத்திலிருந்து வந்தது. ஆகமம் என்பதற்கு ஆப்த வாக்கியம் என்பது, ஆப்தர் என்றால் எனக்கு அவர் ஆப்த நண்பருங்க, கேள்விப்பட்டீங்களா அந்த சொல்லு? ஆப்தர் எல்லாரும் நமக்கு ஆப்தர்கள் தான், நெருங்கிய சொந்தக்காரர்கள் ஆப்தர்கள் தான், தாய் தந்தை ஆப்தர்கள் தான், ஆனா எல்லாரினும் மேலான ஆப்தர் யார் என்றால் சிவன் ஒருவர். உற்றார் ஆருடரே உயிர் உண்டு போகும் பொழுது இந்த ஆப்தர்கள் எல்லாம் வருவார்களா? வரமாட்டார். உற்றார் ஆருடரே உயிர் உண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆளுநர், அவன் தான் ஆப்தர், உயிருக்கு ஆப்தர். ஆகையினாலே அப்படி ஆகமம் என்பதற்கு ஆப்த வாக்கியம் என்று, ஆப்த வாக்கியம் என்று. ஆகமம் என்பதற்கு பதி, பசு, பாச ஆகிய முப்பொருளையும் தெரிவிக்கும். ஆ பசு, க பதி, ஆக மா பாச, பதி பசு பாச ஆகிய திரி பதார்த்த லட்சணங்களை முப்பொருளையும் தெரிவிப்பது சிவா. அதில் வழங்குதாமா? பதினா கடவுள், பதினா கடவுள், பசுன்னா உயிர்கள், நம்ம எல்லாம் பசுமாடுகள், நம்ம எல்லாம் பசுமாடுகள், முற்ற மாடு இருக்கும், நல்ல மாடு இருக்கும், கறக்கிற மாடு இருக்கும், உதைக்கிற மாடு, எல்லா மாடும் இருக்குது, எல்லா மாடும் இருக்கும், புரியுதா? பசுக்கள், அதுக்கு மேல பசுவாயி, பசுவே என்ன பண்ணிருக்கிறோம், கட்டி போடும். ஆமா, அந்த கட்டி போட்டிருக்கிறது தான் வாசம். கட்டி போடலைன்னா அது இன்னும் என்னென்ன பண்ணுமோ, கட்டி போடலைன்னா இன்னும் என்னென்ன பண்ணுமோ, அஞ்சு கைத்துல கட்டி போடும், அஞ்சு கைத்துல பசுமாட்டை ஒரு கைத்துல கட்டி போடுறோம், இந்த மாட்டை எத்தனை கைத்துல கட்டி போடுறோம், அஞ்சு கைத்து, ஆணவம், கண்ணம், மாயை, மாயையும், துரோதானம் என்று அஞ்சு கைத்துல கட்டி போட்டே சொல்ல முடியாது மாட்டேன். ஆகையினாலதான் பாசத்திலே கட்டுப்பட்டு இருப்பதனாலதான் இதுக்கு பசுன்னு வந்தது பேர், விளங்குதா? ஆகையினாலே இப்படி முப்பொருளையும் தெய்விப்பது சிவா, இதனாலே ஆகமம் சிறப்பு. அது வந்து இந்த குருக்கள் இது படிப்பாங்க, சிவாச்சாரியர் படிப்பாங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், புரியுதா? அதுல படிச்ச குருக்கள் தான், அதுல படிச்ச குருக்கள் கொஞ்சம் தான், அந்த ஆகமத்தை படிச்ச குருக்கள் கொஞ்சம். ஆகவே மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம், முன்பு உமாதேவிக்கு சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருடையும், மறுபடி அந்த ரிஷிகளுக்கு அருளிச்சு தோற்றுவித்தருடையும், கல்லாடத்து கலந்து இனிது அருளி, கல்லாடம் என்கின்ற அதியிலே, கல்லாடம் என்கின்ற திருப்பதியில, கல்லாடம் என்கின்ற திருப்பதி எங்க இருக்குதுன்னு தெரியல. இதுல பல கோயில்கள் இப்பொழுது வணக்கத்துல பெயர் மாறி இருக்கும், அது எங்க இருக்குதுன்னு யாருக்குன்னு எந்த ஆசிரியரும் திருவாசு உரை எழுதினவங்க எழுதல, திருவாசு உரை எழுதினவங்க எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் திருவாசுக்கு உரை எழுதினவர், யாரும் கண்டுபிடிக்க முடியும். கல்லாடம் என்கின்ற திருப்பதியிலே அப்படிதான் இருக்கு, கல்லாடம் என்கிற திருப்பதியிலே கலந்து இனிதருளி நல்லாளுடன் அயப்புறவு எரியும், அந்த கல்லாடம் என்கின்ற திருப்பதியிலே

0: எழுந்தருளியிருந்து அங்கே அடியவர்களுக்கு இனிமையான அருளை செய்து நல்லாளாகிய உமாதேவியோடு எழுந்தருளியிருந்தார். நல்லாளோடு நயப்புணு வேணும். நல்லாள் என்றால் உமாதேவி ஒருத்திக்குத்தான் நல்ல வெள்ளு வெண்ணில் நல்லாளுடும். அதனாலே உமாதேவியினுடைய உறவினாலதான் இந்த உலகத்தை இறைவன் ஆக்குகிறான், காக்கிறான், அடிக்கிறான். எல்லாம் அவருடைய துணை கொண்டுதான். சிவன் என்ன பண்றான்னா, வீட்டுக்கார அம்மா துணையினாலதான் உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். சக்தி இல்லைன்னா பண்ண முடியாது அல்லவா? சக்தியினுடைய சக்தி அவனுடையது. ஆனா அந்த சக்தி மாத்திரம் எப்படி இருக்கிறான்னா, அவன் சொன்னபடி கேட்பான். அவன் என்ன வேஷம் போறானா அந்த வேஷத்தை உடனே அவன் போட்டுவான். மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். புரியுதா? ராஜா மாவ இதுக்கு ராஜா மாவ அவ வந்து இவன் என்ன வேஷம், புலைய வேஷம் போட்டா புலச்சி வேஷம் போட்டுக்குவா, வேடை வேஷம் போட்டா வேடைக்கு வேஷம் போட்டுக்குவா. ஆமாப்பா, அவன் என்ன வேஷம் போடுறான வீட்டுக்காரு அந்த வேஷத்தை உடனே அவன் கூட்டுவான். நம்ம ஊர்ல அப்படி போட மாட்டான், நமக்கு நேர் மாறா போடுவான். அதனால அந்த ஜோடி ரெண்டும் ஊர்னானுப்பூர்னானுப்ப நல்ல பொருத்தாரும் நல்ல சூசியாரும் பார்த்து கட்டி வச்சிருக்கிறேன். அதனாலே நல்ல ஆளோட ஊர் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன். பஞ்சப்பள்ளி என்கின்ற திருப்பதியிலே பால்மொழி தன்னோட பால்மொழினா உமாதேவி தான். அவளுக்கு தேன்மொழியினும் வேறு, பால்மொழியினும் வேறு. நயப்புறவுன்னா நல்ல உறவு, நல்ல நயமான, நல்ல உறவு, நயமான, நல்ல நயமான சரக்குங்க. கேள்விப்படுங்களா, நயமான சரக்கு பால்மொழி தன்னோட. பஞ்சப்பள்ளி என்கின்ற திருப்பதியிலே பால்மொழி, பால்மொழி என்பது உமாதேவிக்கு தான் பெயர். அவளுடைய மொழி இருக்கு, மொழினா பேச்சு. அருமையான பல இடங்கள்ல சொல்லுவாங்க வள்ளிய
1: தேனன்று பாகன்று ஓமை கோணாமொழி தெய்வ வள்ளி கோன்
0: என்பது கந்தரங்கா. வள்ளி மீனுடைய மொழிய
1: தேனன்றோ பாகன்றோ கூட சொல்ல முடியாதான். தேனும் பாலும் கூட அவள் மொழிக்கு சமானமாக உண்மையாக
0: ஓமையாக. இப்படிப்பட்ட பேச்சுடைய வேடிச்சு இது எப்படி சொல்லி அனுபவிக்கிறோம் பாத்திய? வேட பொண்ணு அப்படி பேசியிருக்கிறான்.
1: பாகு கண்ணி மொழி மாது கூற மகள் பாதம் வருடிய மணவாளோ
0: தினராக சகான்.
1: பாகு கண்ணி மொழி
0: பாகுன்னா வெள்ளப்பா, அவள் பேச்சு வெள்ளப்பாகுமா? அப்படி பெண்கள் பேசணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி கூட்டங்கள்ல இந்த மாதிரி பெண்கள் கேட்டா வீட்டுல போய் புருஷனை சண்டைப்பட மாட்டாங்க அதிகபட்சம். அதனாலே உமாதேவிக்கு பான்மொழி. அத இந்த வேதாண்டியத்துல அம்பாளுக்கு யாழை பழித்த மொழி, யாழை பழித்த அன்னம் மொழி மங்கை உருவங்கன்னு சுந்தரர் பாடுறாங்க. யாழ்க்கல்லவா வாத்தியம், அந்த வாத்தியத்தை அந்த இசைய கூட அவளுடைய மொழியை பழிச்சு பிடிச்சான். யாழை பழித்த அன்னம் மொழி மங்கை ஒரு பங்கம் என்ன இலக்கிய சுவைகள். அதனாலே பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னுடன், பஞ்சப்பள்ளி என்கின்ற திருப்பதியிலே பான்மொழியாய் உமாதேவியோடு எஞ்சாது ஈண்டும் அருள் குறைவில்லாது ஈண்டும் நெருங்கியம் இன்னருள் கொடு இன்னருள் வளைத்து. அது அங்கே பல அடியவர்களுக்கு இன்னருளை இனிமையான அருளைச்சி என்று பேசுகிறார். ஆகையினால அதற்கு மேல இன்னும் பல கீர்த்திகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. அவைகளை தவறாது வந்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று ரொம்ப பிரார்த்தித்துக் கொள்றேன். சிவபெருமானுடைய அருள் தவறாது கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பதே
1: பான்முயில் வளாது வீகமலி வளங்கு ரக்க மன்னன் பொன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றமும் வேள்வி மல்க
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் கலை

அழியும்படியே சரிதருவாயு அழியும்படியே திகழும்படியே சரிதருவாயு அழியும்படியை அறிகிறாரும் அழியும்படியை அறி

என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே சுடற்றி கொடுக்கவே சுத்தி கழியும் கடற்கே

வேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்க்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி.

முடிந்ததறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கொளி கொண்டு கடிந்து அனல்கதுவல்லார்க்கு

விளங்குகின்றாரே, விளங்கி அழிந்திடு பேரதி கழனி. அணங்குடன் ஆதித்தனாறு விரிகள் பணங்குடனே வந்த வாழ்வு புலங்கி.

ಉತ್ತರು ಮಾಮಿ ಸದರೇನ ಕೂತ್ತಂಗುರಿಯಲ್ குடும்பல கண்டு சாத்திரன் தன்னை தலைப்பை திரிப்பர்கள் பார்த்திருந்துள்ளேன் அறுபோக நோக்கி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம். தந்தது உன் தன்னை

சொன்னால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திரு பெருந்துரை உரை சிவனே எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிளன் ஓர் கைமாறே. எல்லாம் அல்ல மதுரை சொக்கநாத பெருமானினுடைய இரண்டு திருவடிகளையும் முதலில் வணங்குகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் திருமந்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்திலிருந்து இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்களை சிந்தித்தோம். இன்றைக்கு ஆறாம் தந்திரத்திலிருந்து சில கருத்துக்கள் இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமந்திரம் நவ ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. நவ ஆகமங்களிலே இன்று ஆறாவது ஆகமம் என்றால் வியாமல ஆகமம். ஆறாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தும் வியாமல ஆகமத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. இதிலே இன்றைக்கு நாம் இறைவனுடைய திருவடியின் பெருமையை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இறைவனுடைய திருவடி திருவடி என்று சொன்னால் திருவருள் என்று பொருள். திருவருளே எல்லாம், அருள்தான் நம்மை ஆள்கிறது. நமக்கெல்லாம் புகலிடமும் திருவடிதான். திருவடிதான் தொடக்கம். அதான் மாணிக்க வாசகர் தன் திருவாசகத்திலே திருவம்பாவையிலே 20வது பாடல், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர். ஆதியாம் பாத மலர் என்று சொன்னால் எல்லா பொருள்களுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகள். ஆனால் திருவடியை நாம் சிந்திக்க வேண்டும். திருவடி என்று சொன்னால் கருணை என்று பொருள். திருவடியே கருணை. அதை நாம் ஒரு நிலையாக சிந்திக்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். 6 திருமுகங்கள் இருந்தாலும் 12 திருக்கரங்கள். 12 திருக்கரங்கள், 12 தோள்கள். ஆனால் திருவடி மட்டும் 2. ஏன் 2 திருவடி? அப்போ 12 திருவடிகள் இருக்கலாமே. 12 திருவடிகள் இருந்தால் அடியார்கள் வணங்குவதற்கு 12 கைகள் இல்லை. நமக்கு 2 கைகள் இருப்பதனால் நாம் வணங்குவதற்கு 2 திருவடிகளை பெற்றிருக்கின்றார். அதான் நம்முடைய நம்மீது கொண்ட கருணை காரணமாக அந்த இறைவனுக்கு 2 திருவடிகள். அந்த திருவடியினுடைய பெருமை ஞானிகளுக்கெல்லாம் புகலிடம் இறைவனுடைய திருவடி. மந்திரம் திருவடி. இப்போ மந்திரம் என்று சொன்னால் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வயா மீடியா. மந்திரத்தின் வழியாக நாம் இறைவனை அடைய வேண்டும். எந்த மந்திரத்தை நினைக்கின்றோமோ அந்த மந்திரம் நமக்கு நிச்சயமாக காக்கும். எந்த மந்திரத்தை நாம் வந்து உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய மந்திரத்திற்கு உரிய இறைவன் நம்மை காப்பார். அது மந்திரம், அது மந்திரமாவதும்
மாமருந்து, அதாவது மருந்துன்னாவே ஒரு பிணியை தீர்க்கக்கூடியது. அது உடற்பிணி உயிர்ப்பிணி ரெண்டு இருக்கும். இந்த உடலில் இருக்கிற இப்போ வந்து நோயின்னு சொல்கிறோம், உயிருக்குள்ள பிணிங்கிறது வந்து பிறவி. அதுதான் அந்த அந்த இந்த பிறவி என்ற பிணியை நீக்கக்கூடிய மருந்து இறைவனுடைய திருவடி. அதான் மாமருந்து. இல்லை அபிராமிப்பட்டர் அபிராம் அந்ததில் பிணியே பிணிக்கு மருந்து என்பர். அது பிணிக்கு மருந்து யாருன்னா இறைவன் தான். அதுதான் மாமருந்து. நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே இதை பதிவு செய்கிறார். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும். இப்போ தந்திரம் என்று சொன்னால் இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், அது உபாயம்னு சொல்கிறது, அதுதான் தந்திரம். அவருடைய அவனோட வாக்குகளாக நமக்கு உபாயம் செய்திருக்கின்றார். திருமுறைகள் வழியாக நாம் இறைவனை அடையலாம். சைவ சித்தாந்த நுண்பொருளை கேட்டு அதன் வழியாக ஞானம் பெற்று இறைவனை அடையலாம். சிவாய நம என்ற மந்திரத்தை சிந்தித்து கொண்டிருந்தால் இறைவனை அடையலாம். இதெல்லாம் தந்திரம், இதெல்லாம் உபாயம், வழிகள்னு பேர். இந்த வழிகள் எல்லாமே இறைவனுடைய திருவடி தான். அடுத்தது தானங்கள். தானங்கள் என்று சொன்னால் தானங்கள்னால் தகுதிக்கு நம்முடைய தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கக்கூடியது, தம்மை விட மேலானவர்களுக்கு வழங்குவது தானம். இப்போ தானங்கள் ஆவது என்று சொன்னால் அங்கே சிவஞானம் என்று பொருள். அப்போ நம்ம அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு இறைவனுடைய 2 திருவடி நமக்கு தேவை. தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும். இந்த சுந்தரம்னா பொதுவாக அழகுன்னு பேர். அதாவது இந்த இடத்துல வந்து சுந்தரம்னா ஒரு உயர்ந்த பொருள். அப்புறம் தூய் நெறி, தூய்மையான நெறினா உணர்வறிய மெய்ஞானம் தான் தூய்மையான நெறி. சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகள். அப்போ அதனால தான் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா எல்லா அருளாளர்களுமே திருவடியை வணங்குவார்கள், திருவடியினுடைய பெருமையை பேசுவார்கள். அந்த திருவடியை நாம் இருகப்பற்ற வேண்டும். இந்த திருவடி திருவடி ஞானம் என்பது சீவனை சிவமாக்கும், ஆன்மாவை பக்குவப்படுத்தும், சிவத்தன்மையை அடைய செய்யும். இப்போ சிவத்தன்மையை அடைய செய்வது திருவடி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒன்று என்னென்னா இந்த குளவின்னு ஒன்று இருக்கும். இந்த குளவி என்ன செய்யும், அது போய் வேறு ஒரு கூட்டிலிருந்து ஒரு சின்ன முட்டையை மாதிரி தூக்கிட்டு வந்துடும் வேற ஒரு கூட்டிலேருந்து. அது வந்து அந்த புழுவை கொண்டுட்டு வந்து ஒரு புழுவை தூக்கிட்டு வரும். அந்த புழு வந்து குளவியுடைய புழு இல்லை, வேறு ஒரு புழுவாக இருக்கும். அந்த புழுவை என்ன செய்யும், குளவி என்ன செய்யும், கொட்டும். அந்த புழுவை குளவி கொட்டி அந்த குளவியினுடைய தன்மையை அந்த புழுவுக்கு ஏற்றும். அதுபோல் நம்முடைய இறைவனுடைய திருவடி என்ன செய்யும்னா இந்த சீவனை சிவமாம் தன்மையை அடைய செய்யும், சிவத்தை ஏற்றும். சிவத்தை ஏற்றி ஏற்றி ஏற்றி அந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டு சிவத்தன்மை அடையும். இந்த திருவடி தீட்சைங்கிறது ஒரு முக்கியமான பகுதி நம்முடைய சைவத்திலே. இது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை வழங்கியிருக்கிறார். இது நம்முடைய திருவாசகத்திலே அவர் பதிவு செய்கின்றார். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே
துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்ப இந்த பற்றுகளை எல்லாம் நீக்குகின்றார். பொதுவாக இறைவனுடைய குரு உபதேசத்தை நாம் பெறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையானது மாறும். உபதேசம் பெறுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கை வேறு, உபதேசம் பெற்ற பின் வாழ்க்கை வேறு, இரண்டாக பிரிக்கணும். அந்த குரு உபதேசத்தை பெற்றவுடன் அந்த சீடருடைய வாழ்க்கை நிலையானது பரிபக்குவப்பட்டு மாறக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த திருவடி ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா சிவத்தோடு சேர்க்கும். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். இந்த திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். சிவலோகம்ங்கிறது சிவபெருமான் இருப்பிடம் சொல்லலாம், விண்மேவு கைலாயம். சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் விண்மேவு கைலாயம்னு சொல்கிறது. அந்த கைலாயத்துக்கு நம்ம சேர்த்து விட்டுறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு வெள்ளை யானையில் அப்படியே போனார். அப்படி போகும்பொழுது அப்படிங்க கைலாயத்துக்கு போகும்பொழுது அங்கே வரவேறு மிகப்பெரிய வரவேற்பு நடந்தது. இந்திரன் மால் முதல் ஏழ்மிகு தேவரெல்லாம் அவரை வணங்குறாங்க, வணங்கி வரவேற்கிறாங்க. அது விண்மேவு கைலாயம். அதுபோல் இந்த விண்மேவு கைலாயத்திற்கு நம்மை சேர்ப்பிப்பது இறைவனுடைய திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானம் இந்த சிறை மலம் மீட்டும். இந்த சிறை மலம்னா ஆணவம். அப்போ இந்த ஆன்மாவில் உள்ள அழுக்கையை வந்து நீக்குவதற்கு இறைவனுடைய திருவடி ஞானம் தேவை. அந்த திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே. அந்த சித்தி முத்தி, சித்தின்னா மேல்நிலை ஞானம், முத்தின்னா இறைவனோட கலக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அதனால் நாம் என்ன செய்யணும், ஒரு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இறைவனை வணங்கும் பொழுது திருவடியை முதலில் வணங்க வேண்டும். திருவடியிலிருந்து நாம் வந்து வணங்கிக்கிட்டே போகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் அந்த பாதாதி கேசம்னு பேர். பாதாதி கேசமாக இறைவனை வணங்க வேண்டும். முதலில் நாம் வணங்க வேண்டியது இறைவனுடைய திருவடி. ஆகதான் திருவடியினுடைய பெருமையை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அப்ப பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனித்த பிறவையும் வேண்டும்ங்கிறார். அப்போ இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு இந்த மனித பிறவி தேவை என்று ஒரு அப்பர் பெருமானுடைய பாடல். இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், திருவடியை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து இந்த குருவை பற்றி நிறையா சிந்திக்கிறாங்க. இந்த குரு என்று சொன்னாலே ஒரு குருவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. குருவுக்கு இலக்கணம் ஒரு குருவை உருவாக்கணும். சீடர்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு விதம், ஆனால் அந்த சீடர்களை வந்து குரு தன்மைக்கு உருவாக்குவது தான் குருவினுடைய ஒரு முதல் கடமை. அந்த குருவானவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம சைவத்தை பொறுத்தவரை இறைவனே குருவாக வருவார். சிவமே குரு, குருவே சிவம். குருவுக்கும் சிவத்துக்கும் பேதமில்லை. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே மானிட சட்டை வடிவம் தாங்கி சகலவகை ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் கொடுப்பார். இதிலே மூன்று வகையான ஆன்மாக்கள் உண்டு. இப்போ நம்மெல்லாம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள், மூன்று அழுக்குகளை உடையவர்கள், அதனால் சகலர்னு பேர். அப்போ நம்மை போன்ற சகலர்களுக்கெல்லாம் இறைவன் நேரடி, அதாவது ஒரு மானிட வடிவ சட்டை தாங்கி வருகிறார். மானை காட்டி மானை பிடிப்பது போல, யானையை வைத்து யானையை பிடிப்பது போல, மனிதரை பிடிப்பதற்கு மனித உருவம் கொண்டு வருகிறார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு, அந்த பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு அந்த இறைவன் எடுத்த கோலத்தோடு, அதாவது இறைவனுடைய திருவடிவத்தோடு வருகின்றார். இப்போ சிவபெருமான் வரணும் அப்படின்னு சொன்னால் மானும் மழுவுமாக வருவார், விஷபாவகானத்து வருவார் பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு. முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா மயில் மேலே ஏறி வருவார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஞ்ஞானகர் ஆன்மாக்களுக்கு அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து உணர்த்துவார்.
இப்படி மூன்று வகையான ஆன்மாக்களுக்கும் இறைவன் மூன்று விதமாக வருகிறார். இப்போ எப்படி வந்தாலும் குருவாக வருபவர் சிவம். இதை நம்முடைய பாடலில் சொல்கிறாரு, குருவே சிவமென கூறினன் நந்தி. அப்போ குரு

இறைவனே குரு வடிவாக வந்து உபதேசம் கொடுத்து அருள் வழங்குவார். இது நமக்கு சிவஞான போதம் காட்டுகின்ற பாதை. அப்போ வருகின்ற குரு யார் என்று கேட்டால் சிவபெருமானே குருவாக வருவார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். கோன் என்றால் தலைவன் அர்த்தம். அப்படிப்பட்ட குரு அவர்களுக்கு தலைவனாக வருவார். அவருடைய வாழ்க்கையை வந்து இறைவன் பார்த்து கொள்வார். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த குரு எப்படிப்பட்டவர்னா, அந்த வாக்கு மனங்களையெல்லாம் கடந்தவர் ஞானி. ஞான நிலையில் அவர் உபதேசம் பண்ணுவார். அவர் தான் தலைவராகவும் இருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் தான் குரு. அந்த சீடருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் களைவார். அழுக்குகளை களைந்துவிட்டு பிறவா பெருநெறியாகிய முத்தி நிலையை அருள்வார், வீடு பேட்டினை அருள்வார். எல்லாருமே அந்த குரு தான் கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு குரு வழியாக செல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு வரிசைப்படுத்துவாங்க. அந்த மாதா என்ன சொல்லுவாங்க, பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க. பிதா வந்து குருவை அறிமுகப்படுத்துவாங்க, குரு வந்து தெய்வத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ இந்த இறைவனை வந்து காட்டுவதற்கு குரு தேவை. அப்போ அந்த குரு தான் இது தெய்வமாக வருகின்றார். இது வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அந்த குரு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல குரு கிடைக்கணும். ஒரு பாடலை சொல்கிறாரு, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக. நல்ல அருமையான பாடல். ஏன்னா இந்த அகத்தியருக்கு வந்து முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். அதான் நமக்கு தமிழ் கிடைச்சது. அதனால் அகத்தியருக்கு எப்படி முருகப்பெருமான் கிடைச்சாரோ அதை மாதிரி நம்ம குரு கிடைக்கணும். இப்போ அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். சரி, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக கிடைச்சார். கருவூர் சித்தருக்கு போகர் குருவாக கிடைச்சார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குரு வழியாக நமக்கு வந்து கிடைக்கணும். அதனால தான் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னாங்க. குரு தொட்டு காட்டணும். ஒரு யோக ரகசியமாக இருந்தாலும் சரி, அல்லது சாத்திர ரகசியமாக இருந்தாலும் சரி, வைத்திய ரகசியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு குரு தொட்டு காட்ட வேண்டும். இப்போ இந்த அகத்தியருக்கு வந்து தேரையர் இருந்தார். அகத்தியர் குருவாக இருக்கின்ற பொழுது அவருடைய மாணவர் தேரையர், ரெண்டு பேரும் வைத்தியம் செய்வாங்க. அப்போ அந்த ஆனால் தேரையர் வந்து ரொம்ப நுட்பமாக வைத்தியம் பண்ணுவார். அது குருவே ரொம்ப பாராட்டியிருக்கார். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குருவிடம் இருந்து குருகுலமாக 12 ஆண்டுகள் தங்கி அந்த குருவினுடைய அந்த நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து தான் அதை உள்ளத்தில் கொண்டு இவர் அந்த குருநிலைக்கு வரணும். அந்த குருநிலைக்கு வருவதற்கு அந்த குருவானவர் அந்த சீடரை வந்து தயார்படுத்தி விடணும். அதுதான் குருவினுடைய இலக்கணம். அந்த அப்படி குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த அதாவது இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு நமக்கு வழிகாட்டுகின்ற குருவுக்கு அந்த சீடர் எந்த காணிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் அந்த குரு காணிக்கை சொல்கிறார். உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அதான் சொல்லாது, அதாவது உடல் பொருள் ஆவி அனைத்தையும்ங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு அது உடலால் உதவி செய்யணும், முடிந்த வரைக்கும் பொருளால் உதவி செய்யணும், அவருடைய உணர்வால் உதவி செய்யணும். உடல் பொருள் ஆவி, இதே சொல்ல உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அப்படி நாம் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாலாவது, குரு வாங்குறது, குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. பற்று இல்லாதவங்க தான் குரு. இருந்தாலும் அந்த சீடர் என்று சொல்லுகின்ற பொழுது சீடருக்கு உள்ள இலக்கணம் ஏதேனும் இந்த குருவுக்கு உதவி செய்து அந்த நன்றி கடனை செலுத்த வேண்டும். அது அந்த குரு எப்படி இருக்கணும், சீடர்

0: உள்ள இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்கிறார். அது பக்குவப்பட்ட நிலையில் சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த சீடர் எப்படி இருக்கணும், அந்த குருவை விட்டு நவரவே கூடாது, சிக்கனை பிடிக்கணுமா. இவ்வளோ நம்ம மாணிக்க வாசகர் வந்து இறைவனை வந்து சிக்கனை பிடித்தாரில்ல, சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியன்னு நம்முடைய திருவாசலை பாடுவார். அது மாதிரி சிக்கனை பிடிக்கணும், எங்கே போனாலும் குரு எங்கே போனாலும் நம்மளும் அந்த சீடரும் பின்னாடியே போகணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சீடரும் சேர்ந்தே வருவாங்க. இப்போ குருவுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க சீடர்கள் அந்த காலத்தில். எல்லத்தனையும் இடைவிடாது நின்று, இந்த இல்லைன்னா ஒரு சின்ன அளவுன்னு அர்த்தம், இடைவிலே இல்லை இருக்கக்கூடாதான், அந்த அளவுக்கு இடைவிடாமல் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கணுமா. எல்லத்து அணையும் இடைவிடாதே நின்று சிக்கனை பிடித்து என்ன என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா, தெல்லி ஏறிய சிவபதம் தானே. அந்த குரு என்ன பண்ணுவார்னா நல்ல நிறைய வழிகாட்டுவார். ஆனால் நம்ம வந்து குருவை நாம் சிக்கனை பிடிக்க வேண்டும், அந்த குரு தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். இப்போது நல்ல குரு கிடைக்கணும். இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது குருங்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ நிறைய பேர் குரு இருக்காங்க இப்போ நாட்டில், தெளிந்த குருவும் இருக்காங்க. இப்போ குருவினுடைய இடத்துக்கு அந்த இடத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறவங்களும் இன்னைக்கு குருவாக இருக்காங்க, அது பக்குவப்பட்டு கொண்டு இருக்கின்ற குருகளும் இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் திருமலை சொல்கிறாரு, பக்குவம் இல்லாத குரு, பக்குவம் இல்லாத மாணவர், ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறார். அந்த காலத்தில் திருமலர் காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன சொல்கிறாரு, பிளைண்டு லீடிங் த பிளைண்டு. இப்போ ஒரு குருடன் வந்து குருடனுக்கு வழிகாட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி தெளிவு இல்லாத குரு தெளிவு இல்லாத சீடருக்கு வழிகாட்டினா என்னவாகும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்து பார்க்குறார். அது கற்பனை செய்து பார்த்து ஒரு பாடலில் சொல்கிறாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். இப்போ குருன்னா என்ன செய்யணும்னா, அந்த மாணவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்க வேண்டும். அந்த அழுக்கையை நீக்க தெரியாத குருவை ஒருத்தர் குருவாக கொன்று விட்டார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அப்போ அழுக்க நீக்க தெரியல, அழுக்க நீக்க தெரியாத ஒரு குரு, அந்த அந்த அந்த மாதிரி ஒரு குருவை வந்து ஒரு சீடர் எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆனால் இந்த சீடருக்கும் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும், குருவுக்கு அழுக்கு நீக்க தெரியல. அப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே அழுக்கு இருக்கும், அதன் அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி. அப்போ தெளிவு இல்லாத குருவும் ஒரு குருடு, அழுக்கு உள்ள சீடரும் ஒரு குருடு. அப்போ இந்த குரு வந்து அந்த குருவுக்கு உபதேசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரெண்டு பேரும் குருடு, விளையாடுற ஆட்டமும் குருடு, விளையாட்டும் குருடான். அதனால சொல்கிறார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்போ ரெண்டு பேருமே குழியில் விழுந்துருவாங்க. அது வந்து குழின்னு சொன்னோம்னா இந்த இதில் நரகம்னு பேர். அதில் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு. அப்போ மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக நாம் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதனால தான் கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக அப்படின்னார். அப்புறம் அந்த தவம் என்ற ஒரு பகுதி, இப்போ இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா தபஸ் அப்படிங்கிறோம். இந்த தபஸ் அப்படின்னா மன ஒடுக்கம்னு அர்த்தம். மனசு வந்து ஒடுங்கணும், கருவிகள் ஒடுங்கணும், மன ஓட்டம் இருக்கக்கூடாது, மனம் வந்து ஒரு இடத்துல நிலைவாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தவம் என்பது ஒரு சடங்கு நெறி அல்ல, தவம் என்பது ஒரு அடங்கு நெறி, அது ஒரு ஒடுங்கும் நிலை. அப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தவசுங்கிறது மேல்நிலையில் இருக்கும். அப்போ அந்த தவநிலை கொண்டவர்களுக்கு பற்று இருக்காது. இது பற்றற்ற நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் தவத்தில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானக்கண் திறக்கும். பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேர்டைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண் அவர்களுக்கு திறக்கும். மனம் ஒடுங்கணும். இந்த நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ரெண்டு கண், ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை வைத்து கொண்டு உலகில தான் பார்க்கலாம். அருளியல் நிலைகளை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது ஞானக்கண் திறக்கணும். அதான் அந்த ஞானக்கண் என்பது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மூன்றாவது கண்ணை திறந்துருச்சு அப்படின்னா அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். எந்த செய்தியாக இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து கேட்கலாம். அது வந்து தவ வலிமை பெற்ற ஞானிகளினுடைய நிலை அது. அதோட ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை. ஒடுங்கி அப்படின்னு சொன்னால் அந்த மனமானது ஒடுங்கி, கருவிகரணங்கள் ஒடுங்கி, உலக விஷயங்களுக்கு தம்மை ஈடுபடுத்தாமல் தன் இறை சிந்தனையிலேயே ஆழத்தில் இருந்து உள்ளத்தில் இறைவனை பூஜை செய்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் அப்படிங்கிற ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது எளிதாமன்னு சொல்லி நம்முடைய திருஞான சம்பந்தர் அந்த தேவாரத்தில் பாடுவார். அப்போ ஒரு நெறிய மனம் அப்படிங்கிறது ஒடுங்கிய மனம், ஒரே சிந்தனை. அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர், இந்த உத்தமர் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்தமருங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லுது. சொல்லுவாங்களா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடின்னு வைணவத்தில் வரும். உத்தமனா இறைவன் அர்த்தம். அப்போ அந்த உத்தமர் என்று சொன்னால் அந்த மனித நிலையிலே வந்து தபஸ் என்று சொல்லக்கூடிய தவநிலை சார்ந்து இறைவனோடு கூடி வாழ்கின்ற மேலான ஞான நிலையை பெற்றவர்களுக்கு உத்தமர்னு பேர். அந்த உத்தமர் என்று சொல்லக்கூடிய தவசுகளுக்கு உள்ளம் நடுங்குவதில்லை, அவள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நமனும் அங்கு இல்லை. நமன் என்று சொன்னால் கூற்றுவன் யமன். யமன் அங்கே வரமாட்டான். இப்போ ஞானிகள், ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யமனுக்கு வேலையே இல்லை. அது சிவயோகி சிவஞானிகளுக்கெல்லாம் யமனுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னா அவருடைய ஜீவசமாதி காலத்தில், ஜீவமுத்தி அடைகிற காலத்தில் வந்து அந்த அந்த ஆன்மாவை வந்து அழைச்சிக்கிட்டு போகணும்னா அங்கே வந்து அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் வருவாங்க. யமன் அங்கே வேலை இல்லை. ஆனால் அந்த சிவஞானிகளுக்கு, சிவஞானிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே யமன் அங்கு வரமாட்டான். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு இடும்பையும் இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒடுக்க நிலையில் இருப்பதனால் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய காற்றையே ஆகாரமாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கென்று ஒன்றும் இல்லை, இறைவன் மட்டும்தான் அவர்களுக்கு துணை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு துன்பம் இருக்காது. ஆனால் உலகில், அந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் இல்லாததுனால அவர்களுக்கு துன்பம் இருக்காது. அடுத்த வரி தான் இராப்பகல் இல்லை. இந்த இராப்பகல் இல்லைங்கிறது ஒரு யோக செய்தி அது. அப்போ அவங்களுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சொன்னால் இராப்பகல் அற்ற இடத்துல போய் அந்த வெட்டவெளியில் போய் இருப்பாங்க. இப்போ பிராதிரி ஒரு மணிக்கு, இரவு ஒரு மணிக்கு அவங்க அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். யோகத்தில் உட்காந்தாங்கன்னா அங்கே வெளிச்சமாக தெரியும். அப்போ அதுவும் வெளிச்சம் தானே. அப்போ பகல் இரவு என்பது வந்து உலகில் இருக்கிறவங்களுக்கு தான். அருளியல் இருக்கிறவங்களுக்கு, யோகத்தில் இருப்பவர்களுக்கு, நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து வெளிச்சம்தான். எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தியிருப்பாங்க, இறைவனோடு கூடியிருப்பாங்க. அங்கே அவளுக்கு இராப்பகல் இல்லை. அப்போ இரவும் பகலும் இல்லைன்னா அவர்கள் மறுபிறவு இல்லாத நிலைக்கு போகிறாங்க அவங்க. அதனால் அவர்களுக்கு துன்பம் இல்லை, படும் துன்பம் இல்லை, பற்றுவிட்டோருக்கே.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: காலம் பெற அழுத காளிப்பிள்ளையார் திருவேட்களம் பணிந்து தில்லை மன்று ஆடும் ஐயன் திருக்கூத்து கும்பிட்டு அனைவரும் நாள் கைமான் மரியார் களிப்பாலை உள்ளணைந்து அம்மானை கும்பிட்டு அருந்தமிழ் பாடினார். நீள் மன்று அணைந்து திருத்தில்லை அந்தணர்கள் ஆடும் கடற்கு அணுக்கராம் பேருகண்டு அதிசயித்து மகிழ்ந்தனர். அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை மூவாயிரவரும் கணநாதராய்த் தோன்ற அவ்வருங்காட்சியை திருநீலகண்டத்து பாணனார்க்கு காட்டி பரவசம் உற்றனர். மன்றுள் நிறைந்து ஆடும் மாணிக்க கூத்தரை எதிர் சென்று அணைந்து திருக்களிற்றுப்படிக்கீழ் தாழ்ந்து வணங்கி உருகினர். அருளார் அமுதம் பருகினர். ஆடினாய் நர் நெய்யோடு பால் தயிர் என்று எடுத்து ஆர்வத்தால் பாடினார். பதிகத்தினில் பரவிய பாட்டு ஒன்றில் முண்ட திருநீற்று மூவாயிரவரு தொழுதியேத்து சிற்றம்பலம் என்ற அருட்குறிப்பும் அமைத்து அருளினர். பின்னுவார் சடை கூத்தரு பொன்னின் அம்பலம் சூழ்ந்து மீண்டும் வணங்கினர். மண்ணும் ஆனந்தத்தில் திளைத்து அருளிய ஞானப்பனுவல் ஆடினாய் நர் நெய்யொடு பால் தயிர் எனும் திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தபடியாக கோலமலர் அப்படிங்கிற பதிகம், இது அண்டாதி தொடையில இருக்கு, பஞ்சம பண்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுவும் தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. கோலமலர் நெடுங்கொவை இல்லையா, அதுல சொல்லிட்டு அந்த பாட்டுல எல்லாம் வழக்கம் போல எல்லா வர்ணனைகளையும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிற்சபை நாயகனை அவர் என்ன செய்யறாரு, உயிர்களை எல்லாம் அடிமைகளாக ஏன்று கொண்டு நம்மை ஆழ்கின்றார். அவரை என்னால் காண்பது என்றுகொள் காண்பதுவே. இந்த 9 சூத்திரம் சொல்லுதுல, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடின்னு சொல்றதா இல்லையா. அதனால இந்த பதியங்களை பூரா நீங்க பார்த்தாலே நல்லா தெரியும், அந்த ஞான கண்ணை தேடி அவரை என்னைக்கு பாக்குறதுனா ஞான கண்ணால பாக்குறது தான். அதனால அது இந்த பதிகத்திலயும் வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த என் பெருமானை நான் என்று காண்பது அப்படின்னு அழகாக அதுல கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக 2 பாடல், அதுல காண்பது யான் என்று கொள், அதான் அதோட இதாவே வந்துருது இல்லையா, அந்தாதியா வந்துருது. அந்த பாடலின் அந்தம் இந்த பாடலின் ஆதியாக வருகிறது. கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனை சேன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்களே என்று அழகாக சொல்றார். அதாவது அவரை வந்து நம்ம என்னைக்கு காண்பது, அழகாக அவர் நடனம் ஆடுகின்றார், அந்த பெருமானை எப்படி என்று காண்பது இல்லையா. மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்கள் இல்லையா, சிற்றம்பலம் பெருமையுடைய அந்த சிற்றம்பலத்துல பெரிய நடனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மறையோனுடைய மலர்பாதங்கள் என்று காண்பது அப்படின்னு நினைந்து உருகுகின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னைக்கு காணப்பெறுவது என்று பூண்பது திருவடிகளை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கருத்து வர்ற மாதிரி ஒரு சித்தியார் பாடல். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே, இவை பெற இயந்தும் ஒன்றும் இயந்திடா இயல்பினானே அப்படின்னு சொல்றார். அதுல என்ன சொல்றாரு, சிவன் அரு உருவும் அல்லன் அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து நீங்க உயிர்கள் பொருட்டு ஒரு தடத்த வடிவம் கொண்டிருக்காரு, அருவும் கிடையாது அரு உருவும் கிடையாது உருவும் கிடையாது, அவரு சித்து பொருளும் கிடையாது அசித்து பொருளும் கிடையாது. அதாவது சித்தாகிய சக்தி வடிவமும் அசித்தாகிய அத்துவா வடிவ மந்திர வடிவங்களும் அல்லாதவன். அடுத்து என்ன செய்து, முத்தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவான் அல்லன் இல்லையா, அவர் வந்து சிருஷ்டிங்கிற தொழில்களை எல்லாம் அவர் செய்யாதவர். அடுத்து யோக போகம் தரிப்பவன் அல்ல, தவம் முதல் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு புத்தி முக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய தவம் முதலான யோக போக வடிவங்களை கொள்பவன் அல்லன் இப்படின்னு சொல்லிட்டே வந்து தானே இவை வரை இயந்தும் தடத்த லக்கணத்தால தானே இதையெல்லாம் உளவாக பொருந்தி இருந்தாலும் இது எதுலையும் இயந்திராத, அதாவது பொருந்தாத ஒரு இயல்பினன் அப்படிங்கறது அவருடைய இலக்கணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இத்தனை அவர் செய்யறாரு, ஆனா இதனால அவருடைய தன்மைகள்லாம் மாறாது. ஏன்னா அவருடைய சொரூப நிலையில அவர் வேற மாதிரி இருக்காரு, இது உயிர்கள் பொருட்டு இதெல்லாம் செய்கின்றார் என்று மிக அழகாக சித்தியார்லே சொல்லியிருக்கு. அதான் இதுல நம்ம அப்பதையும் பார்த்தோம், அந்த பாடல்லையும் பதிகத்திலையும் அரு உருவ பத்தி, அதுல உருமேனி தெரித்து கொண்ட பாட்டு பார்த்தோம். இப்ப இதுல அருவும் உருவும் அல்லன், சித்தோடு அசித்தும் அல்லன் அப்படின்ட்டு அதான் உண்டுன்னு சொல்லி பாட்டு சொல்லும் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா இதெல்லாம் கடந்தவர் அவர் அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்து 3 பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய, ஒள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர்தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள் எரி ஆடுகின்ற ஒருவனை உணர்வறிது. இவரை சாமானியமாக யாரும் உணர முடியாது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று மிக அழகாக சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தையே மீண்டும் நமக்கு அதுல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்தால சொல்றாரு, மாதோர் கூரனாகிய பெருமான் தான் நம்முடைய இறைவன் அப்படின்னு மிக அழகாக நாலாவது பாடல்ல சொல்றார். அதுக்கு அடுத்தால அஞ்சாவது பாடல்ல சொல்றாரு, இறைவனை என் கதியை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கதி யாருன்னா அவர் தான். நமக்கு புகழ், நமக்கு தஞ்சம், நாம் அடைக்கலமாக இருக்கக்கூடியது எல்லாம் அவர் தான் அப்படிங்கறத நமக்கு அதான் இறைவன் சொல்லியாச்சுன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா எங்கும் தங்கி இருப்பவர். கதியை அப்படின்னா நான் சென்று அடையக்கூடிய புகலிட பொருளை அப்படின்னு அர்த்தம். இத சிவபிரகாசத்துல செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமது உமாபதி சிவாச்சாரியாரார். அடுத்து என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறையவனை, நமக்குள்ள எப்போதும் உயிர்க்கு உயிரா இருக்கின்றார். உயிர் ஆவி உயிர்க்கும் போதெல்லாம் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்று அழகா நம்ம அப்பர் சுவாமியும் பாடுவாங்க. அந்த கருத்து. அதுக்கு அடுத்தபடியா, மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே அப்படிங்கிறார். அந்த சுவாமிய நான் மனசுல நினைச்சேன், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மறைவனேன்னு வந்திருக்கு. சிவஞானத்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியவர், பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அவரை அடைய முடியும். அப்படி அது மெய்ஞானம் அப்படின்னு சொல்றது. மற்றபடி அறிந்து கொள்ள முடியாத கல்வன். அவரை மண்ணுலகம் வானுலகம் எல்லா பக்கமும் நிறைஞ்சு இருக்காரு. அந்த பெருமானை மனசால நான் நினைச்சேன், நினைச்ச உடனே அவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. இப்போ என் மனசுல இருந்து நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடலும் அந்தாதியாக அதே கருத்தை சொல்லுது. நினைத்தேன் இனி போக்குவேனோ நிமலத்திரளை, நினைப்பார் மனத்தின் உள்ளே இருந்த மணியை. அந்த நிமலத்திரள்ங்கிறது ஞான திரளாக சுவாமி இருக்கக்கூடிய சொரூப நிலை. மனத்துள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தைன்னு சொல்றார். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் மாணிக்கம்லாம், அதெல்லாம் தடத்த நிலையை சொல்லுது. அப்ப இறைவனை சொரூப நிலையிலையும் தடத்த நிலையிலையும், அதாவது பொது இயல்பிலையும் சிறப்பு இயல்பிலையும் நினைச்சு வணங்கணும் அப்படிங்கறது சொல்லப்படுறது. அப்படி வணங்கினேன்னு அவர் சொல்றாரு. நம்ம இன்னும் கோயிலுக்கு போனா விக்கிரகமா கல் விக்கிரகமா அல்லது அது சிலாரூபம் அல்லது பஞ்சலோகத்துல பண்ணனதா இல்ல வீட்டுல ஐம்பொன்ல வச்சிருக்கோமா இல்ல படமா வச்சிருக்கோமா இல்ல மரத்துல செய்யப்பட்ட சிற்பமான அதுல எல்லாம் கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த நிலையில இறைவனுடைய சொரூப நிலையும் தடத்த நிலையும் காண வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நமக்கு புகட்டியிருக்காங்க. சரி, அழகா சொல்லிட்டு இவரை நினைச்சேன், அவர் வந்து என் சிந்தையில குடிகொண்டார், ஆனா அவரை நான் அகன்று போக விட மாட்டேன். எப்படி தெரியுமா, நான் இடவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இடவிடாம சிந்திச்சுட்டு இருந்தா அவர் எப்படி போக முடியும்னா, நினைச்சா உள்ள வந்துருவாரு, வந்துட்டாரு, நான் இடவிடாம சிந்திச்சா அவர் எப்படி போவாரு உள்ள இருந்து, அதனால அவர் போக மாட்டார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனே கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடின்னு திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா. இறைத்தால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே, இதெல்லாம் திருவாசக கருத்துக்கள் தான். அந்த மனசுக்குள்ள அந்த மணியாக இருக்கிறத நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மேய தூய்மையாக மனமணி லிங்கமாக மனமணி லிங்கமாக நெய்யமே நெய்யுமலாக பூஜையை பத்தி சொல்றார். நெய்யும் பால நிறைய நீர் அமையாட்டி பூசணி ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே சொல்றார். ஆக அந்த கருத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஏழாவது பாடல், கூத்தனை வானவர்தம் கொழுந்தை. அழகா சொல்றார், கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர் தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கொலோ அப்படின்னு சொல்றார். இதுலயும் அவருடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தொழில் செய்யற கூத்தன், அது அந்த நடனம் வந்து ஐந்தொழில். அவரு தேவர்களுக்கு இளந்தளிர் போன்று இனிமை தருபவர் கொழுந்தாக. அடுத்து எல்லா உயிர்க்கும் முன்னே கொழுந்து விட்டுள்ள முதல்வன் இவர். எல்லாருக்கும் மூத்தவன், கொழுந்தா எழுந்த மூத்தன், மூவுருவின் முதல், அதான் அருவம் அருவுருவம் உருவம், இந்த மூன்று உருவத்திலையும் அவருக்கு அதுக்கும் மூலமா இருக்கிறாரு. முதலாகி நின்ற ஆத்தனை, முதற் பொருளாகி நின்ற ஆப்தன்னா தோழன், தன்னையும் அந்தணர்கள்ல ஒருத்தரா சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை என்று கூடுவது. கோயில் புராணத்துல நாவிரவு மறையினராய் நாம் இவரில் ஒருவர் எனும் தேவர்கள் தேவன் செல்வ செல்வர்களாய் திகழ் வேள்வி பாவு நெறி பல செய்யும் பான்மையராய் மேன்மையரா மூவுலகும் தொழு மூவாயிர முனிவர் அடி போற்றி என்று மிக அழகாக இந்த கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாம் இவர்களுள் ஒருவர் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளிய தேவதேவராகிய சிவபெருமானை போன்ற செல்வத்துள் செல்வமாகிய ஞானத்தை உடையவர்களாய் அப்படின்னு ஆர்ம நாவலர் அதற்கு அழகாக உரை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சேர்வன்கொலோ வன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வங்கொல தழுவி அணி நீரன் முளைக்கணிய சீர்வங்கம் வந்தனமும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான் மரிய நெம் பிரான் என்பால் நேசனையே அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறலாம். இப்ப வந்து எனக்கு பெருமான், அவர் கையில எல்லாம் வச்சிருக்காரு, மான் மழுவெல்லாம் வச்சிருக்காரு, அவர் எனக்கு பெருமான், என்கிட்ட ரொம்ப அன்பு மிக்கவர், எனக்கு நாயகன், அவர் வந்து என்னை வந்து அவர் எனக்கு நேசன் இல்லையா, அவர் வந்து எனக்கு என் மேல ரொம்ப அன்பு மிக்கவர், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு சொல்லி இதுல கேட்டிருக்கு. நேசமுடையவர்கள் நெஞ்சுளே இடங்கொண்டிருந்த காய்ச்சின மால் விடையூர் கண்ணுதலை காமறு சீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் இறைவன் தன்னை என்று இறைவன் என்று ஏத்துவனின் சொல்றார். நேசமுடையவர்கள்னா யாரு? அன்புடையவர்கள். அடியார்கள் மனசுல என்ன இருக்கும்? அன்புதான் இருக்கும். அவங்க உள்ளத்துக்குள்ள கோயில் கொண்டவர். காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் இல்லையா, அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட பெருமான் அவர் தில்லை சிற்றம்பலத்துல இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் எமக்கும் அவர்தான் செல்வன், எங்களுக்கு அவர்தான் தலைவன் அப்படின்னு நான் அவரை ஏத்துவன்னா புகழ்ந்து பாடுவன். கண்டிப்பாக நாம் அவரை புகழ்ந்து இந்த பிறவியில பாடுனா உய்யலாம், நம் வினை நீங்கும், சிவபுண்ணியம் கிடைக்கும், அதனால நரகத்துக்கு போகாமலும் தப்பிக்கலாம். இறைவனை ஏத்துகின்ற வினையாள் மொழியின் தமிழான் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணியாலைகள் சூழ் மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எளிதே. நீங்க வாலியாகியதான் திருவாலி அமுதனார் அல்லவா, அதனால வாலின்னு தன்னை சொல்றாரு, மறைவல வாலின்னு சொல்றாரு. வேதத்துல சிறந்த வாலியாகிய நான் சொன்ன சிவபெருமான அதான் இறைவனை ஏத்துகின்ற அப்படின்னு சொல்லி சிவபெருமான புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மகிழ்ந்து பாடுனீங்கன்னா கண்டிப்பாக வான் எழுதேனா உங்களுக்கு வீடு வேறு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். பொய்கையின் பொழிலொரு புதுமலர் தென்றலார் வைகையின் வடகரை மருவிய ஏடகத்து ஐயனை அணிபரன் அடிபணிந்து அறற்றுமின் அடர் தரும் வெய்ய வன் பிணி கெட வீடு எளிதாகுமே அப்படின்னோ. கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்தனை தரு முகலியின் கரையினில் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. இந்த ரெண்டு பாடல்களுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள். ஆக மிக அழகாக இதன் மூலமாக நமக்கு சிறந்த சித்தாந்த கருத்துக்களை நமக்கு போதும் போதும்னு நம்ம நல்ல ஒரு நமக்கு ஒரு நிறைவு வரக்கூடிய அளவுல தன்னுடைய பதிகங்கள்ல திருவாலி அமுதனார் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இன்னைக்கு பூரா இந்த இப்ப முற்பிறவியில செஞ்ச வினையால இந்த பிறவியில வந்து சிலந்தி வந்து அதாவது அது எப்படி சிலந்தியா வந்ததுங்கிறதுக்கு முற்பிறவி கதை, அப்புறம் சிலந்தி எப்படி கோச்சங்கள் சோழனாக பிறந்ததுங்கிறதுக்கு கதை, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம். அப்போ வினைக்கு ஈடாகத்தான் பிறவி வருகிறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த நாம கொஞ்சம் நம்ம மனசுல எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த வினையத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து கண்மம் அப்படிங்கிற சொல்லால நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கண்மம் எப்படி நமக்கு, அதாவது மனதம் வாசிகம் காயிகம் அப்படின்னு, மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் நம்ம ஈட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பை நம்ம ஏன் எடுத்தோம்னா, அதற்கு முன்னிலை காரணமாக இருப்பது வினை அல்லது கண்மம். நமக்கு உயிர், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜனன மரணத்தை அது உருவாக்குது அவங்க அவங்க வினைக்கேற்ப. அப்ப மனம் வாக்கு காயத்தால அறிந்தும் அறியாமல் ஏற்றக்கூடிய புண்ணிய பாவங்களா அது இருக்கு. அது நமக்கு புண்ணிய பாவங்களா இருந்து என்ன பலனை தருதுன்னா, சுக துக்கங்களை தருது. அனுபவிச்சாதான் தீரும் பிராரத்தம் மட்டும். ஒன்ன வச்சு ஒன்னெல்லாம் அழிக்கலாம் முடியாது. விதிப்படி நம்ம இறைவனை வழிபடணும். நெல்லுக்குள்ள முளை மாதிரி இது ஆன்மாவை பற்றியே இருக்கும். சங்கிலி தொடர்ச்சியா அது அப்படியே பிரவாக அலை மாதிரி வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், களஞ்சியம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு விளைய வச்சு நெல்லை கொண்டு சேர்த்துருவான், அந்த குதிரில போட்டிருப்பான். அப்புறம் அதுதான் சஞ்சிதம் நம்ம போட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் பிராரத்தம்ங்கிறது அவன் அதுல இருந்து எடுத்து தன்னோட தேவைக்கு எடுத்து சமைக்கிறான் இல்லையா, அதுதான் பிராரத்தம். இப்ப நமக்கு எடுத்தாச்சு, இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய வினைகள் வந்துட்டு. இப்ப இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே இல்லையே, திருப்பியும் அந்த குதிரில குறையுதுலயே அவன் என்ன பண்றான், அந்த களஞ்சியத்துல குறையுதுல அவன், அதனால மீண்டும் புதிதாக பயிரிட்டு அந்த சேர்ந்ததை கொண்டு அதுல குறைய விடாம கொண்டு போட்டுருதான் களஞ்சியத்துல. அது மாதிரி பிராரத்த வினையை அனுபவிக்க வந்த நாம அதை அனுபவிச்சு கழிக்காதோட மட்டும் இல்லாம புதுசா ஆகாமிய வினையை செஞ்சு பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த கண்மம் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து மனதால் செய்யப்படுவது மானதம் என்றும், வாக்கால் செய்யப்படுவது வாசிகம் என்றும், காயத்தால் அதாவது உடம்பால் செய்யப்படுவது காயிகம் என்றும் சொல்லப்படுது. அது அந்த சேர்த்து வச்சது சஞ்சிதம்னு பார்த்துட்டோம். களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிக்கிறதுக்கு பேரு பிராரத்தம்னு வச்சுக்கிடலாம். அது வந்து மூணு வகையா வரும், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் அப்படின்னு மூணு வழியில. அந்த ஆதி தெய்வீகம் தான் அந்த பிறப்பு இறப்பு நரை திரை நோய் யம தண்டனை நரகத்து வேதனை எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்குது. ஆதி பௌதீகங்கிறது இயற்கையால் வரக்கூடிய சீற்றங்கள், குளிரு வெப்பம் காற்று புயலு மழை இடி மின்னலு தீ பிடிக்கிறது, அந்த சுவர் இடிஞ்சு விழுறது, கல்லு விழுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஆதி ஆன்மீகம் அப்படிங்கிறது வியாதிகளாலையும் மிருகங்களாலையும் அரசாங்கம் கள்வர் மனிதர் பிசாசு அப்படி இதங்கள் இதனாலெல்லாம் வரக்கூடிய துக்கம். அடுத்து வந்து அடுத்தவங்களுடைய கல்வி, அவங்க நல்லா வாழ்றாங்களே அவங்களுடைய நல்ல செல்வ செழிப்பு இருக்கேன்னு பார்த்து பொறாமைப்படுறது, அந்த அவங்க மேல ஒரு எரிச்சல் வர்றது, தனக்கு தோணதெல்லாம் செய்யறது, கோபப்படுறது, இதெல்லாம் ஆதி ஆன்மீகம். இதுக்கெல்லாம் திருப்பி பிறவியும் பலனும் இருக்கு. இந்த பிராரத்த கண்மம் வந்து தான் நினைத்தபடியும் வரும், நினைக்காம இருந்தாலும் வரும், ஒன்னா நினைக்க மற்றொன்றாகவும் வரும். அதனாலதான் நமக்கே நமக்கு என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஆகாமியா நம்ம பார்த்துட்டோம், அந்த களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கல, அதுல குறையாதபடிக்கு பழையோடையும் கொண்டு சேர்க்கறது. இப்ப கண்மம் உண்டானா கண்டிப்பா உண்டு. அதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒரே இடத்துல ரெண்டு பேர் விவசாயம் பண்றாங்க, ஒருத்தனுக்கு நல்ல விளைச்சல் ஒருத்தனுக்கு விளையல, என்ன காரணம், அவர் அவர் கண்மம் தான். சரி, இந்த கண்மத்தை எப்படி சுவாமி நம்மகிட்ட கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, ஒரு வண்ணான் வந்து பல வீடுகள்ல துணியை எடுத்து வெளுத்தாலும் அந்தந்த வீட்டு துணியை கொண்டு அந்தந்த வீட்டுல சேர்க்கிறான். ஒரு மாடு மேய்க்கிறவன் பல வீட்டு மாடுகளையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சாலும் கடைசியில மாலையில கொண்டு அந்தந்த வீட்டுல அவங்கவுங்க வீட்டு மாட்டை கொடுக்குறான். இதுல கூட பிழை வரலாம், தொலைஞ்சு போலாம், மாத்தி கொடுக்கலாம். ஆனா சுவாமி எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம திறம்பட நமக்கு நம்ம செஞ்ச வேணை, எத்தனை உயிர்கள் செஞ்ச எவ்வளவு சஞ்சிதம் இருக்கு அதுல இருந்து நமக்கு நம்ம உயிருக்கு உண்டானதை தேடி கரெக்டா நமக்கு கொடுத்து அது நல்லா அழகா நம்மளை அனுபவிக்கும்படியாக செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பக்குவப்படுத்தும் போது இப்ப என்ன, போன பிறவியில செஞ்சதே நமக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. நம்மளும் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம். அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்மையும் இருக்கும், வல்வினையும் செஞ்சிருப்போம், மெல்வினையும் செஞ்சிருப்போம். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு உலகத்துல இப்ப வந்து நீங்க ஒரு பனை மரத்தை நடுறீங்க முதல்ல ஒரு விவசாயி, அதுக்கு அடுத்தால ஒரு தென்னை மரத்தை நட்டான், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடிய நடுறான், கத்திரி செடிய, அதன் பின்பு கீரை விதைய போட்டான். ஆனா அவன் முதல்ல வச்சது பனை மரம் தானே, ஆனா பனை மரம் முதல்ல பலன் தராது. கீரை 15 நாள்ல பலன் தரும், கத்திரி வந்து 30 நாள்ல பலன் தரும், தென்னை மரம் 5 வருஷத்துல பலன் தரும், பனை மரம் 30 வருஷத்துல பலன் தரும். அது மாதிரி நமக்கும் நம்முடைய பலன்

0: மக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே பல சைவ நிகழ்வுகளை திறம்பட நடத்தி கொண்டு மக்கள் நன்றாக பயன்பெற வேண்டும், அதுல இந்த மாதிரி ஒரு சூழல்ல எங்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் பயன்பெறும்படி பொதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறைகளையும் சொற்பொழிவாளர்களை கொண்டு சொற்பொழிவுகளையும் மிக அழகாக திறம்பட நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை வேளை இருந்தாலும் ஞான செய்திகளை தேட வேண்டும் என்ற ஞான நாட்டத்தோடு தினந்தோறும் பதிவாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டு அதன் மூலமாக வினை நீக்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து. தெய்வ மறையவர் விளங்க சிவ சமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொலிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர் நம் திரு ஆப்பனோருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான்தழி புதுக்கும் அன்பர் குலாம் தழைக்க மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சி சம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ருத்ரகாளியம்மன் ஆலயம், அருள்மிகு வேல்முருகன் ஞானமுனீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு அரசகேசரி சிவன் ஆலயம் ஆகிய ஆலய திருமுறை வகுப்பு மாணவர்கள் பயின்று பாடும் பொருட்டு இந்த ஒளிவட்டில் திருமுறை பாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பயிற்சி பாடல் தொகுப்புகளில் இது மூன்றாம் தொகுப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பாடல்களை பாடிய அருள்மிகு ருத்ரகாளியம்மன் ஆலய ஓதுவார் தேவார இசைமணி புகழேந்தி மகேஸ்வரன் ஓதுவார் அவர்களுக்கும், இதற்கு வழிவகுத்த அருள்மிகு ருத்ரகாளியம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திருவாஞ்சியம் பதிகை எண் 76 பண் வியந்தை காந்தாரம்.

தலைவன் கொள்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இயற்பகை நாயனார் புராணம்,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பாதாளம் ஏழினும் கீழ். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடலுக்கு நான் போறேன். இவ்வாறு எல்லாரும் சேர்ந்து நீராட செல்லும் போது எதிரே சிவாலயத்திலே திருப்பணிக்கென்றே நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்டில் சிலர் வருகின்றார்கள். அந்த திருப்பாடலை பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உளவா ஒரு தோழன் தொண்டருளன். கோதில் குலத்திறந்தன் கோயில் பினாப்பிள்ளைகள். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசேலோர் என்பாவாய். யாரை நோக்கி பேசுகின்றார்களோ அவர்களை முதலில் அழைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு சாராரை அழைத்து சில வினாக்களை கேட்கின்றார்கள். யார் அழைக்கின்றார்கள்? கோதில் குலத்து அரண்டன் கோயில் பினா பிள்ளைகள். கோதில் குலம் அதாவது உருத்திர கணிகையர் குலம், அது குற்றமற்ற குலம். அது சிவ வாக்கிலேயே வந்துட்டது, கோதில் குலத்துன்னு சொல்லிட்டு பாருங்க என்ன ஒரு அருமைப்பாடு. ஆதீன மகாவித்வான் தேசிகரையாவது எழுதுகின்றார்கள், கோதில் குலம். இக்குலத்தாரில் பெண்கள் சில ஆண்டு சிவப்பணி செய்து, அதாவது திருக்கோயிலே இருந்து பணி செய்து, சிவப்பணி செய்து வாழ்ந்து பின்னர் அடியார்களை மனம் பூண்டு இல்லறம் நடத்திய குறிப்புகளை சிவாகமங்களில் பாரசைவ லட்சணத்தில் காணலாம் என்று சிவாகமங்களே இவர்களை பற்றி செய்திருக்குன்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அதனால கோயில் குற்றமற்ற குலத்தை குலத்திலே தோன்றிய அரண்டன் கோயில் பினாப்பிள்ளைகள், அரணுடைய திருக்கோயிலே திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பினாப்பிள்ளைகளே, பிள்ளைகளேன்னு சொல்லாம பினாப்பிள்ளைகளேன்னு சொன்னார். என்ன பிள்ளை என்பது பெண்பால் ஆண்பால் இரண்டையும் தழுவக்கூடியது. ஆண்பாலை தவிர்த்து அவர்கள் பெண்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பினாப்பிள்ளை பினாப்பிள்ளைகள் என்று அழைத்ததை நம்ம குறிப்பிடணும். என்ன மக்கள் பிறப்பில் உரிய பெண்பாலை குறிப்பதற்கு தான் பெண் என்ற சொல்லும் பினா என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. பெண்ணும் பினாவும் மக்கட்குரிய என்பது தொல்காப்பியம் மரபியலிலே சொல்லப்படும் செய்தி. தொல்காப்பிய மரபியலிலே ஓரறிவு பிறவிகள் முதல் ஆறறிவு கொண்ட மக்கட்பிறவி வரை உள்ள மரபு சார்ந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஆக அது ஒரு மொழி இலக்கண நூல் என்றுதான் நினைக்கிறோம். ஆனா பொருளதிகாரத்துல மக்களுடைய அகவாழ்வு புறவாழ்வு இந்த ஆறறிவு ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரை உள்ள பிறவிகளுடைய சார்ந்த மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே அந்த முறையிலே பெண்ணும் பினாவும் மக்கட்குரியன்னு தொல்காப்பியம் சொல்ற முறையில பினா பிள்ளைகள் என்று அழைத்திருக்கின்றார். பெண் பிள்ளைகளே என்று அதற்கு அர்த்தம். பெண் பிள்ளைகளே, குற்றமற்ற அதனுடைய திருக்கோயிலே பணி செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளே, எங்களுக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன, அதற்கு தெளிவை தாருங்கள். என்ன, நீங்க எப்பவும் சுவாமி கூட இருக்கிறீங்க, அதனால எங்கள் ஐயங்களுக்கு நீங்கள் தெளிவு தாருங்கள்னு கேட்கிறார். என்ன அப்படின்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. சிவபெருமானுடைய திருவடி இருக்கின்றதே, அது சொல்லின் எல்லையை கடந்தது. ஏன்னா சொற்கள்னா சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னா, சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுடைய திருவடியை புகழ்ந்து சொல்லப்படும் சொற்கள் தான் சொற்களுக்குள்ளே சிறந்த சொற்கள். அப்படி எத்தனை சொற்களால் அவனுடைய திருவடியை புகழ்ந்து சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே ஒழிய அந்த திருவடியின் புகழ்ச்சியை ஒரு நாளும் நாம் முழுமையாக சொல்லி முடித்துவிட முடியாது. தீர்ந்து போகக்கூடிய ஒரு பெருமை அல்ல அந்த திருவடியின் பெருமை. சொல்ல சொல்ல சொற்கள் தான் கழிந்து கொண்டிருக்கும், அந்த திருவடியின் மேன்மை அப்படிப்பட்டது. அதான் சொற்கழிவு பாதமலர் என்று குறிப்பிட்டார். அந்த அந்த திருவடி இருக்க அந்த பாதமலர், அதனுடைய எல்லை எங்க இருக்குது? பாதாளம் பாதாளம் ஏழுக்கும் கீழாக இருக்கின்றது. பாதாள உலகங்கள் ஏழு, சித்தாந்த படம் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு பட விளக்கம் நூலும் பார்த்திருக்கிறோம். நம்ம ஆதினத்திலே திரும்ப திரும்ப வெளியிட்டு உதவி வருகின்றார்கள். கொரடாச்சேரி வாலேந்திரதாஸ் சுவாமிகள் இயற்றியது அந்த நூல், இந்த படமும் அவர்கள் உருவாக்கியது. அதுல ஏழு பாதாள உலகங்களை குறிப்பிடுகின்றார். அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் அப்படின்னு ஏழு உலகங்கள். அதுல ஏழாவது கடைசியில் இருப்பது பாதாளம். ஆகவே பாதாளத்தை இறுதியாக உடைய ஏழு உலகங்கள் என்றும் கொள்ளலாம். அந்த அதுதான் கீழ் உலகங்கள். கீழ் உலகங்களையும் கடந்து எல்லையில்லாமல் கீழே சென்று கொண்டே இருக்கிறது திருவடி. திருவடியின் எல்லையை காண முடியவில்லை. எப்பேற்பட்டவர் தேட முற்பட்டார்? நம்மள மாதிரி ஒரு ஆளா தேட முற்பட்டவர்? அவருடைய பெருமையை மாணிக்கவாசகர் பெருமான் உள்ளபடியே சொல்லிவிட்டாரே. ஒரு சாதாரண ஆளா அவரு இல்லையா? நாம கொஞ்சம் தூரம் தாண்டணும்னாலுமே அதுக்கு தனியா உடற்பயிற்சி செய்து இல்லையா, வார்ம் அப் எக்ஸசைஸ் அது இதுன்னு செய்து, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சாப்பிட்டு ஓடோடி வந்து ஒரு நீளம் தாண்டுறோம் இல்லையா? அது அதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சு ஒருத்தன் தாண்டிட்டானா ஐயோ போச்சே பரிசு போச்சேன்னு இருக்கிறோம் இல்லையா? இப்படி தாவி குதிச்சு களைச்சு போய் கிடக்கிறோம் நாம. அவர் என்ன பண்றாரு, ஒரு அடி எடுத்து வச்சிருக்காரு அவ்வளவுதான். இன்னொரு அடி எடுத்து வச்சிருக்காரு, சரியா போச்சு. மூன்று உலகங்களும் அடங்கி போச்சு அதுக்குள்ள. மூணு உலகங்களும் கவராயிட்டு ஈரடியாலே மூல கலந்து நீர் செல நிமிர்ந்த நெடுமா. இரண்டடியான மூணு உலகங்கள் அடக்கணும்னா அவருடைய திருவுருவம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? முதல்ல அப்படியா வந்தாரு, உள்ளமா வந்தார் இல்லையா? அடிமையாலே எழுது அங்கே இருந்து பத்து அடி தூரத்திலிருந்து இங்க வர்றதுக்குள்ளேயே அவர் அஞ்சு நிமிஷம் ஆகுது. அப்படி வந்தார் அவர். என்ன சரி வந்தானே கேட்கிறான்னு சொல்லிட்டு அவரும் தார வார்த்தை கொடுத்தார். தார வார்த்தை நீர்ல தார வார்த்தை கொடுக்கும் போது நீர் செல நிமிர்ந்த நெடுமாள். தார வார்த்தை கொடுக்கவும் நீண்டு விட்டார். வா பூமிக்கும் வானுக்குமாக நீர் செல நிமிர்ந்த நெடுமாள் என்று முல்லைப்பாட்டு கூறுகிறது. புராண வழக்குகள்லாம் சங்க இலக்கியங்கள் அப்படி ஊறி திளைத்து கிடக்கின்றன. சும்மா இல்ல சங்க இலக்கியம் என்னமோ அது தனி மாதிரியும் புராணங்கள் தனி மாதிரியும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும். நீர் செல நிமிர்ந்த நெடுமாள் ஆகையினாலே அப்படி நான்முகன் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். நான்கு திசைகளில் உள்ள பெரிய பெரிய முனிவர்களும் ஐம்புரிகளும் அந்த கரணங்களும் மலரும்படியாக போற்றி உழைக்கின்றார்கள். அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி துதிக்கின்றார்கள். அப்படி ஒரு நீண்ட வடிவம் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகலந்து, ஈரடியாலே மூவுலகலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை திருமுடி போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடி முடி அறியும் ஆதரவதனில் திருவடியின் முடிவே அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடுமுரண் ஏனமாகி உன் கலந்து ஏழுதளம் உருவ இடந்து ஏழு பாதாள உலகங்களையும் தோண்டி தோண்டி தோண்டி பின் எய்த்து கடைசியில் என்ன ஆயிட்டார், களைத்து போயிட்டார். களைத்து போய் தன்னால முடியல அப்படி தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதும் தெரிஞ்ச பிறகு ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வலுத்தியும் காணாம் அலரடியினைகள் போற்றி திருவர்கள் எப்படி உரைக்குது பாரு. அப்படி பாதாளம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருமால் திருவடியின் முடிவை தேட முயன்ற அந்த வரலாறு. ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வலுத்தியும் காணாம் அலரடியினைகள் சொற்கழிவு பாதமலர் வலுத்தியும் காணா சொற்களால வலுத்தையும் காண முடியவில்லை. சொற்கழிவு பாதமலர் வலுத்தையும் காணா வளரடினை திருவாசகத்துக்கு விளக்கம் திருவாசகத்திலே இன்னொரு இடத்துல இருக்கும் பாரு. சரி திருவடியினுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னா திருமுடியின் சிறப்பு போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. இது சொற்களையெல்லாம் கடந்து விளங்குகிறது திருவடி. திருமுடி எல்லா பொருள்களையும் கடந்து அப்பால் விளங்குகிறது. இந்த இடத்துல ஒரு அருமையான நயத்தை பெரியவர்கள் நம்முடைய உரைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா திருவடி சொற்கடந்து விளங்குகிறது, திருமுடி பொருள்களை எல்லாம் கடந்து விளங்குகின்றது. பொருளுக்கு சொல்லுதான் ஆதாரம், சொல்லுதான பொருளை உணர்த்துது. இப்ப சொல்லில் பொருள் தங்கி உள்ளது, எது தாங்குதோ அது ஆதாரம், தாங்கப்படுவது ஆதேயம் என்று சொல்லப்படும். இப்ப திருமுடி

நம்முடைய பண்டிதமணி ஐயா அவர்கள், மகாவித்வான் தேசிகர் ஐயா அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மாதிரியான ஒரு அரிய சிந்தனை அவர்களுக்கு வாய்த்தது பெரும் திருவருளையா. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஆகவே போதில் குலத்து அரண்டன் கோயில் பினா பிள்ளைகளே, உருத்திரகணிகே திருக்குளத்தை சார்ந்த அற்புதமான பெண்ணடியார்களே, எங்களுக்கு ஐயமாக உள்ளது, இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். எம்பெருமானுடைய திருவடி ஏழு பாதாள உலகங்களையும் கடந்து சொற்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகிறது. எம்பெருமானுடைய திருமுடியோ இவை எல்லாம் மேலுலகங்களையும் கடந்து எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டதாக விளங்குகின்றது. இப்படிப்பட்டவனாக இப்படிப்பட்ட திருமுடியையும் திருவடியையும் கொண்டு திகழ்கின்றான் அந்த பெருமான். அப்ப அந்த பெருமானுக்கு என்று எந்த ஊரை நாம் சொல்ல முடியும்? ஏழு அவன் ஊர். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, ஏது அவன் ஊர். அப்படி கூட்டுக் கொள்ள வேண்டும். ஏது அவன் ஊர், ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவனுக்கு இந்த ஊர்னு சொல்லலாம். ஐயா ஊர் எதுனா தூத்துக்குடியும் சொல்லலாம். என்னோட ஊர் எதுனா திருவாவூரையும் சொல்லலாம். அங்க எதுக்கு வந்துருவாரு, இந்த வந்திருக்காரு, திருப்ப ஊர் போயிருவாரு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெருமானுக்கு எந்த ஊர்காரனையும் இவர் சொல்றது? திருவடி பாதாள உலகங்களையும் கடந்து போகுது சொற்கழிவு பாதமலர் இல்லையா. பூக்கள் அணிய பெற்ற திருமுடியும் விண்ணோகம் எல்லாத்தையும் கடந்து போகுது. இவருக்கு எந்த ஊரை ஊரா சொல்றது? ஏதவன் ஊர். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். பேதை என்பது இங்கு பெண் என்று பொருள்படும். அம்மையை ஒரு பாகம் பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே பாதி திருமேனி ஆணாகவும் பாதி திருமேனி பெண்ணாகவும் காணப்படுகின்றது. ஆகவே ஆண் திருமேனி என்றோ பெண் திருமேனி என்றோ ஒரு திருமேனி கொள்ளவில்லை. திருமேனி ஒன்றல்லன். ஆண் ஆண் திருமேனி இருக்குது, பெண் திருமேனி இருக்குது. இதை ஏது அவன் பேர்? ஆணாக இருந்தா ஒரு ஆண் பேர் சொல்லலாம், பெண்ணாக இருந்தா ஒரு பெண் பேர் சொல்லலாம். பாதி ஆணும் பாதி பெண்ணாக இருக்க ஏது அவன் பேர்? பாதாளத்துக்கும் கீழே திருவடி போகுது, விண்ணுலகம் எல்லாத்துக்கும் மேல திருமுடி பேது போகுது. ஏது அவன் ஊர். அதே மாதிரி ஒரு பாகத்தில் அம்மையை வைத்துக் கொண்டு ஆண் என்றோ பெண் என்றோ ஒரு எல்லைக்குள் அடங்காமல் இருக்கின்றானே, அவனுக்கு என்னவென்று அவன் பெயரை சொல்வது? அந்த அவனுடைய பெயரை ஏதவன் பெயர். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன். ஓத உளவா, உளவான தீர்ந்து போகாத, எவ்வளவுதான் ஓதினாலும் அவனுடைய பெருமை முடிவு பெறாது. எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் நமக்கு சிவபெருமானுடைய சில பெருமைகள் தெரியும், விண்ணோர்களுக்கு இன்னும் சில வேற பெருமைகள் தெரியும். வேதங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? வேதங்கள் விண்ணோர் மன்னோர் எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் அவனுடைய பெருமைகளை சொல்லி முடிய முடியாது, சொல்லி முடிச்சிட முடியாது. ஓத உளவா ஒரு தோழன். ஏது அவனை பாடும் பரிசு? விண்ணோர்கள் மன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய பெருமையை சொன்னாலும் அவனுடைய பெருமை சொல்லில் அடங்காது. அப்ப அவனுடைய புகழை நாம எவ்வாறு பாடுவது? ஏது அவனை பாடும் பரிசு? அவனை பாடும் முறை எப்படி? பரிசுன்னு முறை, அவனை பாடும் முறை எப்படி? எப்படி பாடினாலும் அவன் பெருமையை நம்ம பாடி முடிச்சிட முடியாத, அப்ப அவனை பாடுற முறை எப்படி? தொண்டர் உளன், தொண்டர் உளன். தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன் அந்த பெருமான். அப்ப ஆறு உற்றார் ஆறு அயலார். அவனுக்கு வேண்டியவர் யார் இருக்கா, வேண்டாதவர் யார் இருக்கா? யாரு தொண்டரா இருந்தாலும் அவன் உள்ளத்தில் அவன் குடிகொள்வான். அது அவனுக்கு உற்சாகம் யாரும் இல்லை, வேண்டாதவர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆறு உற்சார் ஆறு அயலார். அதையால் நண்பர்களே, பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, ஏது அவன் ஊர். பேரை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், ஏது அவன் பேர். தொண்டர் உளன் ஆறு உற்றார் ஆறு அயலார். வேத முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன், ஏதவனை பாடும் பரிசு. இதற்கு விடை கூறுங்கள் பினா பிள்ளைகள், இதற்கு விடை கூறுங்கள். கோயில் குலத்தரன்றன் கோயில் பினா பிள்ளைகள், ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு. இத்தகைய இருவழையுடனா இருக்கிறான் இவனுக்கு, யார் உற்றார் யார் அயலார் இல்லையா? இவனுக்கு இவனை பாடும் பரிசு எவ்வாறு? இவன் ஊர் என்ன, பேர் என்ன? நீங்கள் தான் கூட வேண்டும். எவ்வளவு அருமையாக உரையாடுகின்றார்கள் பாருங்க இல்லையா. அப்போ சிவபெருமான பத்தி சுவையாக பேசுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன இல்லையா. ஆகையினாலே அவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடன் போதார் புனைமுடி என்று குறிப்பிடுகின்றார். அதுல ஒரு நயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களின் முடிவாகவும் அந்த திருமுடி இருக்கிறதான்.

0: மலர்கள் இருக்கின்றன போதார்ந்து சொல்லிட்டாரு மலர் நிறைந்த. அப்போ அன்பர்கள் வழிபட்டு இடக்கூடிய மலர்களை அப்படி எல்லா மேலுகங்களுக்கும் அப்பாற்பட்டு அந்த திருமுடி விளங்கினாலும் அன்போடு பக்தர்கள் அர்ச்சனை செய்யும் மலர்களை அந்த திருமுடி எளிவந்து ஏற்றுக்கொள்கிறது. அத்துணை மேலான திருமுடி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த திருமுடி எப்படி திருவடி பாதாள உலகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதோ அதுபோல விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் அந்த திருமுடி. எளிய அன்பர்கள் அன்போடு அர்ச்சிக்கின்ற மலர்களை எளிவந்து ஏற்றுக்கொள்கின்றது போதார் புனைமுடி. ஆக பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன்னு சொன்னார் இல்லையா, அம்மையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு திருமேனி இல்ல, ஆண் திருமேனி பெண் திருமேனி ரெண்டும் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. இந்த செய்தியை ரொம்ப அருமையாக குமரகுரு சுவாமிகள் சொல்வார். பெருமான் எப்படிப்பட்டவர், இந்த உலக போகங்களிலே அருவறுப்புற்றவர்களுக்கு ஆனந்த பெருவாழ்வாகிய தம்முடைய திருக்கூத்தினை தரிசனம் தருபவர் பெருமான். அவர் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா என்ற எட்டு வடிவங்கள் கொண்டவர், அட்டமூர்த்தியாக இருப்பவர். அந்த பெருமானோடு என்றும் பிரியாமல் விளங்குபவர் நம்முடைய அம்மை இல்லையா. இந்த அம்மையாகட்டும் அப்பனாகட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே பெருவுருவன் தான். அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்துவர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறு அடுக்கன் மதி வழிவான் யமானன் தீநீர் மண்ணென்னும் என்பதை உறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் சிவத்துக்கும் சக்திக்கும் ஒரே திருவுருவம். ஒரு பாதி சிவம் ஒரு பாதி சக்தி, ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் அவ்வுருவை இவர் ஒருத்தன் என்போ ஒருத்தி என்போ அந்த திருவுருவை நான் ஒருத்தன் சொல்றதா அல்லது ஒருத்தின்னு சொல்றதா? ஒரு பாகம் ஆணாகவும் ஒரு பாகம் பெண்ணாகவும் இருக்கிறதே, அந்த திருவுருவை ஒருவன் சொல்றதா ஒருத்தின்னு சொல்வதா? சொல்ல முடியலையே. அப்ப இந்த திருவுருவை சொல்லவே முடியாதான்? அதற்கென்றே தமிழிலே அருமையாக இன்னொரு சொல் வாய்த்திருக்கின்றதாம் குமரகுரு சுவாமி சொல்ற. நல்லவேளை ஒரு தமிழ் இயற்சொல் எனக்கு கை கொடுத்தது. என்ன அப்படின்னா, இருவருக்கும் ஏற்கும்படியாக ஒரு தமிழ் சொல். ஒரு பாதியும் பெருமானும் ஒரு பாதியும் பிராட்டியாரும் இருக்கின்றார். ரெண்டும் சேர்ந்து ஒரு திருவுருவமாக விளங்குகின்றார்கள். இவர்களை ஒருவன் என்றோ ஒருத்தி என்றோ அழைக்க முடியவில்லை. அப்போ அதற்கு துணை செய்கின்றது ஒரு தமிழ் இயற்சொல். அது என்னவென்றால் ஒருவர் என்றோர் பெயர். ஒருவர் ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. உயர்தினையிலே ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் பொதுவானது ஒருவர். அகிரினை ஒருவர் சொல்ல முடியாது. ஒருவர் வந்தால் யாருங்க வந்தா மாடு மாடு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஒருவர் உயர்தினைக்குத்தான். ஆனா ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. அது சொல்றாங்க, இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இலது எனின் யான் மற்ற என் சொல்கிறேனே. இருபாலுக்கும் பொதுவாக குறித்தாக ஒருவர்னு ஒரு சொல் மட்டும் இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும் இந்த திருவுருவை என்று அருமையாக சொல்கின்றார். அதான் நன்னூல்ல நூற்பா இருக்கிறது. ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் தன்மை வினைகளும் பாங்கிற்றென்ப. உயர் இருபாற்றாய்னா உயர்னா உயர்தினை, இருபால்னா ஆண்பால் பெண்பால். உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்ற ரெண்டு பாலுக்கும் பொருந்தும்படியாக ஒருவர் சொல்லிருக்கிறது. அது பன்மை வினைதான் கொள்ளும். ஒருவர் வந்தார் தான் சொல்லணும். ஒருவர் வந்தான்னோ ஒருவர் வந்தாள்னோ சொல்லக்கூடாது. பன்மை வினைதான் சொல்லணும். அப்படின்லாம் விதி இருக்குதான். அப்ப அந்த ஒருவர் என்பதுல ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருப்பதனால இதுல ஒரு உருவிலேயே ஆண் திருவுரு பெண் திருவுரு ரெண்டும் இருக்கு. அப்ப ஒருவர் என்று இந்த திருவுருவை சொல்லி போற்றலாம் என்று அருமையாக குமரகுரு சுவாமிகள் நயமாக சொல்கின்றார்கள். அந்த பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் என்னும் போது அந்த சிந்தனை தோன்றியது. இனி போதார் புனைமுடி என்பதில் இதுக்கு முந்தையும் போது என்பது மலரை குறித்து அந்த பெயர் வந்தது ஒன்றும் பார்த்தோம். நாம போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இல்லையா இதெல்லாம் வந்தது. போதுன்னா மலர்ன்னு பொருள் தருகின்றதே. ஆனா நமக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கில் உள்ளதுதான் போது என்பதற்கு காலம் என்ற பொருள் உண்டு இல்லையா. எப்போது கேட்கிறோம், இப்போதுதான், எந்த காலத்துல, இந்த காலத்துலதான், இந்த சமயத்துலதான். ஆகவே போது என்பது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். முப்போது மூன்று காலத்திலும் போது என்பது காலம் என்ற பொருளில் வருவதல்லவா. ஆனா அதே போதுங்கிற சொல்லு மலர் என்ற பொருளையும் வருதே. ஏண்ட கேட்ட சொல்லுவேன் தமிழ்லங்க, அது தமிழோட சிறப்புங்க. அதெல்லாம் ஒரு சொல்லுக்கு பல பொருள் அப்படி இருக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நம்முடைய தமிழ் சான்றோர்கள் மிக ஆழ்ந்து சிந்தித்து பல அரிய கருத்துக்களை நமக்கு தந்துள்ளார்கள். அவையெல்லாம் கருத்து வளங்கள்னு சொல்லணும், அறிவுக்கு விருந்து அவையெல்லாம். நம்முடைய ஆதினத்திலே தமிழ் பயின்ற தமிழ் தாத்தா மகா மகோபாத்தியாய டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள் பத்து பாட்டு பதிப்பிலே அந்த பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகிய நெடுநல் வாடை, நெடுநல் பத்து பாட்டுக்கும் நச்சினார்க்கினியருடைய உரை இருக்கின்றது. பழைய பழம்பெருமை வாய்ந்த உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களுக்கும் அவர் உரை செய்துள்ளார். அவர் உரையோடு தான் பதிப்பித்துள்ளார். ஆனா அடிக்குறிப்புகள் இவர் தர்றாரு பாருங்க, ரொம்ப சிறப்பான செய்திகள். அதுல நெடுநல் வாடையில என்ன இங்கிலீஷ் எழுதி வச்சு சொல்ற நெடுநாள் வடைன்னு படிச்சுட்டு இருக்கான். என்ன நெடுநல் வாடையில அருமையா சொன்னாங்க என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு பூந்தட்டில வந்து பசுமையான காம்பை கொண்ட பிச்சி அரும்புகளை, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய பிச்சி அரும்புகளை ஒரு அழகிய தட்டிலே பரப்பி இருக்கின்றார்களாம். பரப்பி அவர்கள் அதை கவனித்துக் கொண்டு வருகின்றார்களாம். அப்போ அந்த மலர்கள் விரிந்து அவை மனம் வீசுகின்ற அந்த நேரத்தை, அந்த சமயத்திலே அந்த அரும்புகள், அந்த பிச்சி அரும்புகள் விரிந்து மனம் வீசுகின்ற அந்த நிலையை காணும் போது அந்தி பொழுது வந்துவிட்டது என்பதை அறிந்து உடனே விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடுகின்றார்களாம். அந்திக்காலம் வந்துவிட்டது என்று இப்படி பலரும் அறிந்து கடத்தெருளெல்லாம் வியாபாரம் ரொம்ப சிறப்பா நடக்க தொடங்குச்சான். நெடுநல் வாடல் இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து, பிடவை பெய்த பிடவைனா அந்த பூந்தட்டு, பிடவையிலே பெய்த அதுல இட்டு வைத்திருக்கின்ற செவ்வி அரும்பு, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள், மொட்டுகள், என்ன மொட்டுகள், பைங்கால் பித்திகம், பித்திகம் பிச்சி, நம்ம பிச்சி அரும்புகள், பைங்கால்ல பசுமையான காம்பை உடையவனாக இருக்கின்றன. பைங்கால் பித்திகத்து அவ்விதழு அபிபதம் கமல, அந்த பிச்சை அரும்புகளுடைய அழகிய இதழ்கள் என்ன பகற்பொழுதை கடந்து அவை வந்து என்ன செய்கின்றன, விரிந்து மனம் வீசுகின்றன. இப்போ அந்த பிச்சை அரும்புகள் மாலை காலத்தில் தான் மலர்ந்து மனம் வீசும், அது மூலமா காலத்தை இருக்கின்றார்களாம். ஏன்னா அது குளிர்காலம், குளிர்காலத்துல வெளியே நம்ம புறச்சூழலை வைத்து அது மத்தியானம் முடிஞ்சிட்டு தான் மாலை பொழுது வந்துட்டு தான் தெரிஞ்சுக்க முடியல. குளிர்காலம் அதை கூதிர்காலம் என்பார்கள். அதான் நச்சினார்க்கினியார் எழுதுகின்றார், கூதிரால் இரவும் பகலும் தெரியா என்றார். குளிர்காலமா இருப்பதனால என்ன அந்த பகற்பொழுது முடிந்து மாலை பொழுது வருவது தெரிந்து கொள்ள முடியல. அந்த பிச்சி மரபுகள் விரிவதை வைத்து தெரிந்து கொண்டார்கள். ஆக இப்படி இந்த மலர்கள் காலத்தை காட்டுவதனாலே என்ன போதை காட்டுவத, போதுன்னா காலம்தான், அந்த போதாகிய காலத்தை காட்டுவதனாலே இந்த மலர்களுக்கும் போது என்று பெயர் வந்தன போலும் என்று உமேசா அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். மலர்கள் மலர்களால் பொழுதை அறிதல் பண்டை வழக்கம் என்று தெரிகின்றது. பொழுதினை அறிவித்தல் பற்றியே மலரும் பருவத்து பூ அரும்பு போது எனப்பட்டதென்று தோற்றுகிறது. இவ்வளவு ஆராய்ச்சி ஆதாரம் காட்டியும் என்று தோன்றுகின்றதுன்னு அடக்கமா எழுதுறப்பாங்க பாருங்க டாக்டர் உமேசா அவருடைய ஆராய்ச்சி. ஆகையினாலே இந்த போது என்ற சொல் காலத்தை குறிக்கக்கூடிய சொல், மலரையும் குறிப்பதற்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சியை நமக்கு உவேச அவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்ற அரிய செய்தியை தெரிந்து கொண்டோம். இப்படி சிந்திக்க சிந்திக்க ஏராளமான கருத்து வளங்களை, நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கும் பல பயனுள்ள தகவல்களை தருகின்றது. சிவபக்தியினாலே நாம் விரைந்து சிவப்பேறு எழுதுவதற்குரிய அரிய ஒரு பேச்சினை நமக்கு தரவல்லதாக இருக்கின்றது. திருவம்பாவினுடைய ஒவ்வொரு பாடலும், அதனாலன்றோ எம்பெருமான் திருவாசகத்தை எழுதி முடித்து திருக்கோவையார் எழுதுக என்று சொல்லக்கூடிய நிலையிலே, பாவை பாடியவாயால் கோவை பாடுக என்று திருவாசகத்தின் பெருமை அனைத்தினையும் இந்த ஒரு பகுதிக்கே ஆக்கி வைத்த அந்த அருட்சிறப்பு நாம் எண்ணி எண்ணி வியந்து போற்றுவதற்குரியது. ஆகையினாலே இன்றைய நாளிலே திருப்பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பெரும்பேற்றினை பெற்றிருக்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாயா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் பூத்தேர்ந்தாயன கொண்டுனில், பாடியவர் கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கராக பணியிலே அமைந்த 3 திருப்பதிகம் திருநாட்டியத்தான்குடி பண்பரிசையில் 15 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருக்கம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஆறாவது திருப்பதிகம் நீத்தல் விண்ணப்பம். உத்தரகோசமங்கையில் அருளிய இத்திருப்பதிகம் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பில் மணிவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளியது. இத்திருப்பதிகத்திற்குரிய பண் மோகனமாகிய ராகமாகும்.

கீழ்முடி உத்தரகோசமங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தோற்ற

பிட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்யமேனியனே உன்பட அறவே கச்சையனே கடந்தாய் தடம் தடந்தாய்.

கள்ளால் தொடர்க்கரியாய் சுடர் மாமணியே சுடுத்தி சுழல கடல் கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின்

மனை மனத்துணையே எந்தன் வாழ் முதலே என கைப்பில் வைப்பே திணைத்துணையேனும் பொறேன் துயர் அக்கையின்

அடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே, நின்னை சிரிப்பிப்பனே. சிரிப்பிப்பின் சீரும் பிழைப்பை தொழும்பையும் இசக்கு என்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: கொட்டி இவருக்கு என்ன பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீனி, அவருடைய மீனி அப்படி இருக்குமா? யார் பாட்டுது? சேரமான், சேரமான் பெருமான். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீனி, பொழிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்தலை, வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விலை. பெரிய கவி, அரசர் கரசராயிருந்து கவிஞருக்கு கவிஞராகவும் இருக்கார் சேரமான் பெருமான். ஆனா அருமையா அவர் பாண்ட நூலாம் பாருங்க, இந்த முத பாட்டே பாருங்க, பொன்வண்ண தந்தாதின்னு பேர். இன்னதுல என்ன, எல்லாம் அகப்பொறுத்து ஒரு காதலன் காதலியோடு பேசுகிற பேச்சு அதே பேசினார். அங்க போய் கைலாயத்தில் பேசும் கூட திருக்கையிலாய ஞான உலான்னு தான் பேசினார். ஞான உலா பல பேருக்கு தமிழ்ல செஞ்சா அர்ச்சனை செஞ்சா ஆண்டவன் காதலுக்கு போகுமான்னு கேக்குறாங்களே, திருக்கையிலாயத்துல பேசினது எது? திருக்கையிலாய ஞான உலா, பக்கா தமிழ். எங்க முன்னாலே சொக்கநாதர், அங்க இருக்கிற கைலாயநாதர் முன்னால பெருமானி ஒரு விண்ணப்பம், ஒரு உலா பாடணும். பக்கத்துல யார் நிக்கிற? ரசிகர் சுந்தரர் இதான் நிக்கிறது. நந்தியன் பெருமான் கைலாயத்தில் இருக்க அத்தனை பேரும் எல்லார் காதலும்படியா திருக்கையிலாய ஞான உலோ. ஏ சார், திருக்கையிலாயத்துல பாடின உலா எப்படி மீண்டும் இங்க நாட்டுக்கு வந்தது? கூரியர் இல்லையா, எக்ஸ்பிரஸ் இல்லையா? அதை சேக்கலார் பெரிய புராணத்தால் காண்க, பெரிய புராணத்தால் காண்க. என்ன ஏன் நாங்க எல்லாம் சொல்லுவோம், எத்தனை படத்தில் நடிக்கிறாருன்னா மட்டும் அதை வந்து இத்தனா பக்கத்துல பாருங்கன்னு பரட்டுறீங்க, அதுல அடுத்த மாசம் இதில் பாருங்கிறீங்க இல்லையா? அதுக்கு இருக்கிற மதிப்பெண்கள் உள்ளத. அதனால அந்த திருக்கையில் ஞான உலா மீண்டும் தமிழகத்திற்கு எவ்வாறு வந்தது, அது பெரிய புராணத்தால் அறிய அல்லவா? அப்படிதான் பாருங்க. அதனால இப்படி ரொம்ப பொன்வண்ணம்னு சொன்னோடனே நினைவுக்கு வந்தது, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீன். அது போல என்னன்னு கேட்டால் இந்த துண்டெல்லாம் எடுத்தார், எடுத்து கெடுத்து என்னமோ போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புடம் வச்சார். கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க அப்படின்னா பேசாம இருந்தார். அப்படி எடுத்து எல்லாத்தையும் என்ன இரும்பு துண்டும் விரும்பு துண்டும் கலந்து இல்லை, இதை போட்டு ஒரு குவியலை வச்சோடனே கொஞ்ச நேரம் அப்படி ஆனவுடனே ஏமாந்து இந்த மந்திரத்தில் வந்து மாங்காய் முளைக்கிற மாதிரி போய் நினைச்சார். பாட்டி பத்து கூட தண்ணி உண்டாங்க அப்படின்னு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தது. இதெல்லாம் மேலே எடுத்தார் அப்படியே ஒரு உண்டை. நம்ம இதில் இது என்ன, பெங்களூருக்கு வந்த கோலார், கோலார் தங்க வயல நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்தியா ஒரு வாரம் எங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் பேசுனியா? திருவள்ளூர் திருக்குறள் மண்டலத்தில் பேசுனேன். சரி, எல்லாம் லீவ் வச்சோன்னு திருவள்ளூரம் போனோம். போனா இந்த அந்த இதுல கோலார் தங்க வயல்ல எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் எல்லாம் போய் பாருங்கயான்னு மேல என்னன்னு கேட்டா, ரொம்ப அருமையா ஒரு பெரிய கண்ணாடி இதுல பீரோவில் நல்ல ஒரு நிறைந்த இலையுடைய தங்கம் வச்சிருக்கு. அதை பூட்டி ஒரு போலீஸ் காவல்துறை நிற்குது, யாரும் திறக்கப்படாது, சும்மா பார்க்கலாம் பார்க்கலாம். இதை நான் போகணும்னு என்ன பண்ணுன்னு கேட்ட, பொண்ணு பொண்ணுன்னு பொறுத்தாரை பொன் போல் பொழிந்துன்னு திருவள்ளுவர் சொல்ற ஞாபகத்துக்கு அதான் வந்தது. ரொம்ப யாரு பொறுமை பொறுமை உடையவர்கள் என்ன பண்ணணும் கேட்டா, பொன் போல் பொழியணுமா? பொண்ணை எப்படி பொதிய பொதியது? அந்த இடத்துல பையெல்லாம் கிடையாது, எல்லாம் முடிச்சு போட்டு வைக்கிறது தான். அது எப்படி கேட்டா, ஏய் நல்ல கட்டி தங்கம் எடுத்தா என்ன பண்ணுவேன், கிடைச்சதுன்னா நீல மடி எடுத்து நல்லா போட்டு முடிக்கி நல்லா எடுத்து நல்லா சுருக்கி இல்லை அது போல என்ன அப்படிலாம் பொன் போல் போயிருந்துங்கிற ரொம்ப திருவிழா பண்ணார். அப்ப ஞாபகத்துக்கு தானே, ஏப்பா இதை வந்து உள்ள தொட்டு பார்க்கலாமான்னு. அது பொதுவா பழக்கம் இல்லையா, செய்ய முடியாது, நீங்க ஐயா சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனோம். போய் அந்த பையன் செல்வாக்கினால அந்த மாதிரி வந்து எங்க போய் ஆசிரியர் வந்திருக்காரு, அது திறந்து பார்க்கணும். சரி, திறந்து திறந்து அந்த கட்டிதழ் தூக்க முடியலன்னு, தூக்கவே முடியல, அவ்வளவு கனம் இவ்வளவு விட உடைய இவ்வளவு இருந்தது. அழுமையாச்சு பலவளவு சொம்மண்ணும் எவ்வண்ணும் அவ்வண்ணும். நமக்கு திருப்பள்ளும் திருப்பதி தான் ஞாபகத்துக்கு வருது, எந்த தங்கதை கண்டாலும். அதனால சொன்னேன், ரொம்ப அருமைப்பா, சரியாப்பா, இது வந்து ரொம்ப நன்றியா, இது எல்லோருக்கும் நீங்கள் மாதிரிலாம் செய்யறது இல்லையா, எனக்காக செஞ்சுக்க ரொம்ப நன்றி. அதை பற்றி பரவாயில்லையா, இப்போ நேற்று போட்டுனாங்க, அவ்வளவு பெரிய சக்தியா பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம கோளாறு தங்க வயல் அது மாதிரி இவர் என்ன பண்ணார்னா, அப்படி உள்ளே போயிட்டு அந்த அம்மா தண்ணி கொண்டு வந்ததுல எடுத்துட்டு அப்படியே கொடுத்தாரு. பாட்டி நீங்கள் தொக்கநாதர் திருவுருவம் செய்யணும்னு சொன்னீங்களே, அதுனாரு என்னப்பா இதுன்னாரு, வச்சுக்கோங்க பாட்டி, உங்களுக்காக தான் செஞ்சேன் கொண்டு விட்டுது. அது மாதிரி நீண்ட சொக்கநாதர் செய்து பார்த்ததாக இதுல எல்லாம் வல்ல சித்தரான படலும்னு ஒரு படலம், அந்த படலத்தை வைத்து அந்த வரலாறு. ஆனா ஒண்ணு, நீங்க திருவிளையாளர் புராணத்தை வைத்து திருவாசகம் பாடினார் சொல்லப்படாது. திருவிளையாளர் புராணம் காலத்தால் சிந்தியது, திருவாசகம் காலத்தால் முந்தியது. அந்த வரலாறு அதுல இருக்குன்னு சொன்னேன், திருவிளையாளர் புராணத்தில் இருக்குன்னு. வரலாறு எந்த நூற்றாண்டுகளோ இல்லைங்களா, வரலாறு பதினஞ்சு நூற்றாண்டுகள் அர்த்தம் இல்ல. அந்த வரலாறு எப்போ வந்து தெரியல, திருவிளையாளர் புராணத்தில் அந்த வரலாறு இருக்கிறது. அதான் நீங்க கேள்வி கேட்ட கூட, திருவிளையாளர் புராணத்தில் காணும் வரலாற்று கூறுகள் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு மாற்றி விளக்குக, அப்படிதான் கேட்கணும். ஏன்னா திருவிளையாளர் புராணத்துக்கு வந்து பின்ன வந்து திருவாசகம், அதுக்கு முன்ன வந்து அப்படின்னு பார்க்கலாம். சரி போகும். எனவே இப்படியாக அந்த பெருமாட்டிக்கு செய்தார். இங்க பூவன மதனில் பொழிந்திருந்த அருளி பூவனமேனி காட்டிய தொன்மையும். அப்புறம் பூவளம் ரெண்டு வரியை தாண்டி அதெல்லாம் அவருக்கு தன்னுடைய அனுபவம். அடுத்ததுல பூவளம் அதனில் பொழிந்தி நிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் வழங்கல. பூவளம் என்ற ஒரு ஊர், அங்க போய் பெருமான் எழுந்தருளி யாருக்கு எந்த பாவத்தை போக்கினாரோ தெரியல.

தேவகன்னு தான் தண்ணி எடுத்து கொடுக்கறது, தான் நீர்மோர் எடுத்து கொடுக்கறது, தான் பானை எடுத்து கொடுக்கறது. அப்போதைகள் கூட ஒரு பணியாளை வைத்து தான் போயிருந்துட்டேன், அப்படிதானே? ஆமா ஆமா, அப்போதைகள் பணியாளை வைத்து கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுது சார்? என்ன திடீர்னு தெரியுது? பெரியவானதான் தெரியுது. ஏன்னா நாவுக்கரசர் போகும்போது அவர் இல்லை, யார் இல்லை, அப்போதைகள் இல்லை. யார் இருந்திருக்கா? பணியாளர் தான் இருந்திருக்கிறாங்க. உடனே போய் கேட்ட உடனே யா எங்கப்பா இருக்காருன்னு சொன்ன உடனே, சில பேர் வேலைக்காரனுக்கு முதலாளியை கேட்டால் கோபம் வரும். ஆமா, என் மதியில் முடிஞ்சிருக்கிறேன், போய ரெண்டு போடுவான். ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு சிநேகம்னு அர்த்தம், அப்படி இருக்கு. அல்லது ரொம்ப கடுபடியா இருந்தேன்னு சொன்னா, அதெல்லாம் பெரிய இடத்துக்கு தெருப்புல இங்க பேசாதீங்க, தண்ணி என்ன குடிச்சிட்டு போகும், போகும் போகும் அப்படின்னு. அந்த காலத்தில் தண்ணீர் அப்போது வைத்த அப்போது தண்ணீர் பந்தல் எப்படி இருந்தது? சைக்கிளார் தான் காட்டார். இல்லைன்னா இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்பந்தல் இப்ப ஏறித்து அழைத்தது யார்? இதையும் ஒளி ஒளியில காட்டினார். ஏன்னா இது வயசானது, வயசானபடி பார்த்தவொடனே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எங்க பார்த்தாலும் இருக்குது, இது திருநாவுக்கரசு என்ன பண்றது? அதனால அவருக்கு ஒரு ஆச்சரியம், இப்பந்தல் இப்ப ஏறித்து அழைத்தது யார் கேட்டவனே, கொண்டே அவங்க என்ன சொன்ன, அப்பூதி அடிகளார் என்ற பெயருடையவர் அப்படின்னா. அவர் எங்கே என்னன்னு கேட்கறதுக்குள்ள, அவர் இப்பொழுதுதான் சென்றார், அவ்விடமும் தேய்த்தன்று நனி சென்றார். அவர் வீடு கூட ரொம்ப தூரம் இல்லையா, நாலடி போனா அங்க பாருங்க, அந்த ரெண்டு வந்து எங்க ஐயா வீடு அண்ணதான் வாயில் காவலன் அப்படி அருமையா சொல்லியிருக்கலாம். அப்புறம்தான் இது போய் நிறைய கேட்டு என்ன ரொம்ப அருமை. அது சைக்கிளார் பெரியபிராமத்தை படித்தோம்னா அந்த அப்படியே அந்த கூடவே போகலாம், அவருடையவே போய் பார்க்கலாம். அப்போ இருக்கிறார் தண்ணீர் பந்தலை பார்க்கணும், அந்த மாதிரி தான் படைச்சிருக்கேன் ரொம்ப அழகாக. எனவே அந்த மாதிரி தண்ணீர் பந்தல் அப்போ இவர் இங்கே தானே சொக்கநாதரே தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்து நன்னீர் தேவனாக இருந்தாராம். இது தொழிலாளர் பணத்தில் காணுகின்ற வரலாறு. பட்டமங்கையில் பாங்க இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும், இது வந்து திருவிழாப்பான வரலாறு. அட்டமா சித்தி அருளிய படலாம். இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் நம்ம முருகப்பெருமான கூட பால் கொடுத்தாங்கன்னு கண்ட பிராணத்துல வருது. இந்த ஆறு பெண்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு ஒரு நாள் சேர்ந்து உட்கார்ந்து, ஏந்தி இந்த அட்டமா சித்தி அட்டமா சித்திங்கிறாங்களே, அது ஏன் நம்ம தாய் குலம் பெறப்படாதுன்னு கேட்டது. ஆண்களோடு பெண்களும் சரி மிக சமானமாக வாழும் இந்த நாட்டு வெயிலில் அந்த நாட்டில் பிறந்தது. இந்த அட்டமா சித்திங்கிறது ஆண்கள் தான் இது வரைக்கும் பெற்றிருக்காங்க, நம்ம பெற்றா என்னடினர், பெற்றா என்னடி, எனக்கு தாண்டி அதே ஆசையினர் எல்லாம் இறுதி தவம் இறுதி தவம் இருந்த சொக்கநாதர் வந்தார். என்னம்மா என்ன வேணும்னு கேட்டார். ரெண்டு வார் ரெண்டு பதியே ஈவான் கண்டாய், அதில் ஒன்றும் மறுப்பே பேசுகிற பேச்சு கிடையாது நம்ம ஐயாவுக்கு. என்ன வேணுமோ இல்லை, ஒன்றுமில்லை, நாங்கள்லாம் அடியவர்கள் கார்த்திகை பெண்கள், சரி என்ன வேணும் அப்படினர். இந்த அட்டமா சித்தி அட்டமா சித்திங்கிறாங்க அடியங்களுக்கு பெருந்தான், அப்படியே அட்டமா சித்தி உங்களுக்கு அடைவதாக. எனவே திருமூலர் மாதிரி அது அத்தனை ஆண்டுகள் யோகம் இருந்து பெற்ற அந்த அனுபவத்தை இது தவங்கிடந்து இந்த ஆறு பெண்களும் பெற்று, பெரிய மலையை சின்ன கடுகாக்கலாம், சின்ன கடுகை பெரிய மலையாக்கலாம், இருக்கிற மாதிரி இருந்து எல்லாரும் தான் இல்லாமல் இருக்கலாம், எல்லாரையும் வசியப்படுத்தலாம். இப்படிப்பட்ட அட்டமா சித்தி எது எந்த வகை சித்திகளையும் பெற்றுதான் எது இந்த திங்கள் கார்த்திகை பெண்கள். அது அட்டமா சித்தி அருளிய படலம் என்ற படத்துல இருக்கிறது, அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இந்த பெண்கள் பட்ட எந்த இடம்னா சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க அந்த இடம் அதுதான் தெரியுது சார். இப்ப இந்த பட்டமங்கை எங்க இருக்குன்னு கேட்டா சிவகாசி பக்கத்துல இருக்கு. பட்டமங்கையில் சிவகங்கை பட்டமங்கையில் பாங்கா இருந்தங்கு அட்டமும் அட்டமா சித்தி அருளிய அருவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும். இது கூட திருவாரப்பாணத்துல அந்த எனக்கு அந்த மெய்காட்சித்த படலமும் இன்னொரு இல்ல இல்ல இன்னொரு படலம் இது வருது, அந்த படலத்துல இந்த கருத்து இருக்கு. வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும், இது வரலாறு இருக்கு, நீங்க அதை வேணா பார்த்து நான் சொல்றேன். அப்புறம் அடுத்தது, மெய்காட்சித்து வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும், இது இருக்குது, இதுதான் மெய்காட்சித்த படலம்னு பேர். அதாவது தன்னுடைய நாட்டில் இந்த படைகள் குறைஞ்சனவா, அந்த படைகள் குறைஞ்சதுங்கிறதுக்காக மற்ற

நாட்டு படைகள் எல்லாம் கொண்டு வந்து சொன்னாங்களாம். கொண்டு வந்து கொஞ்சம் நிறுத்தி எல்லாம் தன்னுடைய படைகளாக ஆக்கினாங்க. ஆக்கினா அப்ப அந்த அரசன் கேட்க, இது இந்த நாட்டு படை, இது இந்த நாட்டு படை, இது ரொம்ப அருமையா வேலை செய்யும், இது இந்த மாதிரி காலாட்படை என்று அந்த படைகளை காட்டிக் கொண்டே வந்த இளைஞனா மெய்க்கா சித்தப்படலாம் இந்த படம். அதை அந்த வரலாறு தான் இங்கே சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். தக்கான் ஒருவனா ஐய தன்மையும் ஓரி ஊரில் வந்தி நிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். இது விளங்குது, இது விளங்குது. ஓரியூர் அப்படின்னு ஒரு, அது எங்க இருக்கேன்னு சொல்ல முடியல, மதுரைக்கு அண்மையில் இருக்குது. ஒரு பக்கா வந்து வைணவ குடும்பம், வைணவ குடும்பம். அந்த வைணவ குடும்பத்தில் அந்த வைணவர் பையன் நல்ல வைணவ கோலத்தில் விடாமல் போய் அந்த பிரம்மச்சாரியா பிரம்மச்சாரியா இருந்து ஒரு வீட்லையும் பிச்சை எடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் காத்திருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த பிரம்மச்சாரி ஒரு நாள் பக்கா சைவர், பக்கா சைவனா தெரியுது, அப்படி இட்ட வேணி அப்படியே படிந்து இருக்கு. வெந்நீர் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த வேணியான் என்று பெருமானை சொல்வது போல பிரம்மெல்லாம் வெந்நீர் அப்படியே பூசியிருக்கு. அந்த வீட்டில் சரியா 12 மணிக்கு இந்த வைணவ பிராமணன் பிச்சைக்கு போனோம். அந்த வீட்டில் ஒரு பாப்பா வயது வந்த பாப்பா, நல்ல சைவம், நல்ல சைவ குடும்பம். என்ன தோணிச்சோ தெரியல அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு, இந்த பிரம்மச்சாரியா வந்த இந்த வைணவனுக்கு தாசியும் போட்டு என் பெண்ணையும் உனக்கு கொடுக்குறான்டார். ஏன் சொன்னார் என்னன்னாரு சுல்லா படத்தில் இருக்கு, விருத்த குமாரர் பாலரான படலம் என்று அந்த படம் இருக்கு. விருத்த குமாரர் பாலரான படலம், எல்லாரும் வந்து இன்னொன்று வீட்டில் இருக்கிற கொடுத்து குணுன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாரு. மனைவியை கூட கேட்கல, மனைவி தெருவே என்ன பண்ணிச்சுன்னா, ஐயோ பிரம்மச்சாரி தான் சரிதான், ஆனால் வந்து வைணவ பிரம்மச்சாரிக்கு இந்த மாதிரி சைவ பொண்ணை கொடுத்துட்டீங்களே, இது என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. கோலனும் ஓர் ஈழன் கோத்திரம் ஓர் ஈழன் குடிமை நலனும் ஓர் ஈழன் பிள்ளைப்பான பாட்டதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் கேட்கலையா, எல்லாரும் பார்த்தாங்க. சரி, விதி வழி மதியன புலந்தார் என்னதான் அந்த பார்ப்பானது, அந்த நேரத்தில் என்ன வந்ததோ, விதிவழி மதியன புலந்தார் அழைச்சிட்டு போனான். போன உடனே அவங்க வீட்டில் இந்த பொண்ணு திடீர் அணிஞ்சிருக்குது, நீங்களே சிவ வராதல்ல, நாராயணன் நாராயணன் நாராயணன், இந்த பொண்ணு யாரா, இந்த பொண்ணு யாரா, நாராயணன் நாராயணன், இதெல்லாம் நடிச்சு காட்டலாம் பார்ப்பாங்களா, நெத்தியில் தண்ணீர் இருந்ததுன்னு வாங்க மாட்டாங்கல்ல. உண்மையெல்லாம் சொன்னான், நாராயண நாராயண அவளை சொல்லிட்டு நாராயண நாராயண அந்த அந்த அந்த மூணாவது அந்த இது இருப்பாரு அந்த ரூம்ல, அவளை அங்கேயே இருக்கணும், வேற எங்கேயும் வெளியில் வரக்கூடாது. ஏ திண்டுக்கல் பூட்டணும் எடுத்து கொடுப்பா, அதை விட்டு வெளியில் வரக்கூடாது, இழுத்து பூட்டணும், இழுத்து பூட்டணும், பூட்டு நாராயண நாராயண நாராயண அப்படின்னு. இந்த பொண்ணு அந்த ரூம்ல வச்சு பூட்டின பிறகுதான் அவரு தலையே தூக்கினாங்க, நாராயண அப்படின்னு. இப்படி ஒரு குடும்பம் என்ன பண்றது, இருந்தது இருந்தால் சாப்பாடெல்லாம் அந்த ரூமுக்கு தான் போவோம், அந்த வரப்படாத வெளியில். அது ஒரு கல்யாணம் வந்துட்டு, இந்த கல்யாணத்துக்காக போகணும் வெளியில் இந்த வைணவ அந்த குடும்பம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கெல்லாம் அடுப்பங்கள்லாம் விடாத, அவெல்லாம் அடுப்பங்களை வந்துட்டு சிவ நாராயணன் நம்ம தீட்டுப்பட்டுரும் அல்லவா, அதனால இருக்கிற மந்திரத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப நாராயணன். நமக்கு எப்படி 5 எழுத்தோ அதுபோல் அவங்களுக்கு 8 எழுத்து. ஓம் நமோ நாராயணாய் கம்பர் பெருமா, கம்பரமாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க புண்ணியவாங்க. கம்பேங் கம்பேங் கம்பேன்னு என்னமோ நம்ம ஊரில் 3வது பியூனை அளவு பியூனை, அவனையே வாங்க வேண்டியிருக்குது, வாப்பாங்க வேண்டியிருக்குது அப்படி இருந்தது. என்ன கம்பேன், என் கம்பர் வருமானு சொன்னா என்ன போடு, நல்ல பெரும்பளவர் ஆயிட்டே கம்பர் பெருமான், கம்பர் பெருமான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இரணை பிரகலாதன் சொல்கிறான் அந்த மாதிரி இந்த இது நம்மனாலன்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு தான் பிடிக்காதா என்னது, வாத்தியார் வேற ஒரு டியூஷன் வச்சாரு, இது நீ இந்த டியூஷன் சொல்லும்போது நீ வந்து உன் பாடத்தை கொடுக்கக்கூடாது, நான் சொல்றதான் கொடுக்கணும், எடுக்கும்போதே என்ன சொல்லணும், ஓம் இரணியாய நமகா அப்படின்னு அப்படின்னா யார் வாத்தியார் சொல்லி கொடுத்தான். வாத்தியார் பாவன் டியூஷன் ஃபீஸ் வாங்கறதுக்காக ஓம் நாராயணன். பையன் ரொம்ப புத்தாலி பையன், அப்படி ஒன்றும் இல்லைங்களே, முதல் திருக்குறளே ஆதி பகவன் முதற்றே உலகு தானே இருக்குதுன்னு, இவை சிவ சிவ சிவ டியூஷன் ஃபீஸு கூறும்டா, அதனால நீ வந்து நீ இரணியாய இரணியின் முதற்றே உலகம்னு சொல்றா, இது நம்ம குரல்டா, அது திருவள்ளுவர் குரல்டா, அகர முதலெழுத்தெல்லாம் அகர முதலெழுத்தெல்லாம் ஆறு இல்லை இல்லை இல்லை இரணியின் முதற்றே உலகு. பையன் ரொம்ப கூர்த்து அறிவுடையவன்.
அந்த மாதிரி பாடமே இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. ஆதி பகவன் முதற்றே உலகம் தான் இருக்குதுங்கிறாங்க. ஏன் எனக்கு இது ஒன்னா முன்னு வேணாம் அப்ப சொன்னார் நாராயணன் சொன்னது. என்னை விடித்தேன் பார்த்தா லட்சம் இல்ல கோடியில போறோம் கொண்டு யுத்தகாண்டத்துல இரண்டாம் படத்துல வந்து வச்சார் வாத்தியா அப்படி நட்டுங்கிறார். ஏன்னா இரணியாயன மகன் சொன்னா வாத்தியார் அரண்மனையில இருக்கலாம். இவன் நமோ நாராயணன் சொன்னா அரண்மனையில எப்படி இருக்கிறது முடியாது. அதனால பெரிய கஷ்டம் நட்டுங்கிறார். நட்டுங்கும் போது என்னை உயிரித்தேன் ஐயா, இந்த மந்திரத்தினால நான் என்னையே நான் உயிர்த்து கொண்டிருக்கிறேன். எந்தையை உயிரித்தேன் எங்க அப்பாவுக்கு நல்லது ஐயா. இணைய நின்மை உயிரித்து நடுங்கிறீங்களே உங்களுக்கு நல்லதுயா. இவ்வுலகையும் உயிரிப்பானமைந்து இந்த உலகத்துக்கு நல்லதுயா. உண்மை வேதத்தின் முதற் பொருள் மொழிவது மொழிந்தேன். என்னை குற்றம் நான் செய்தது எம்பூரி என்றான். என்ன தப்பு செய்துட்டேன் ஏன் என் இந்த விசாரிக்கணும். காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் தேம வீடுரை செய்வதும்

0: அப்படியே வச்சுட்டு யுத்த காலத்துல ரொம்ப அருமையா அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் படிக்காம இருக்க முடியும். ரொம்ப அற்புதமான அது மாதிரி நீங்க நம்ம எப்படி எப்படி திரு வேதமானும் இப்பொழுதாவது நாதன்னாவும் முக்கியவாயதே போற்றுவோம் நிமிச்சுவாய பெயங்கனையும் அங்குகின்றி போற்றுவோம் நிமிச்சுவாய புகழிடம் திருவந்தில் என்று சொல்றோமோ அதனால பார்த்தாங்க நம்ம நாராயணன் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் உள்ளே வச்சுட்டு இது சாப்பிட வேண்டியது அங்கே இருக்க வேண்டியது ரூம் உண்டு நீ உண்டு வேற எங்கேயும் போகக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஐயா சொக்கநாதர் வருகிறார். இத்தனை ஊர் இல்லையே இந்த வீட்டை தட்டார் தட்டி யாருமா இருக்கிறது அப்படின்னே ஒரு சின்ன ஜன்னல் அதில் பார்த்தா அப்படியே சேவையோட பொலிவழகு அதாரா சேவையோட பொலிவழகு நம்ம வீட்டில் பார்த்தது அதுக்கப்புறம் நீங்கதான் பார்க்கறோம். ஐயா என்ன வேணுமோ என்ன வேணுமோ வாமா பசிக்குது இந்த மாதிரி பூட்டி இருந்தது என்ன பண்றது என்ன யா திறக்க முடியாதுன்னு நீ கை வை திறக்கும் ஏன்னா ஒளிய ஒளி என்ன அதனால உண்மையை சொல்லுங்க நம்முடைய நூல்கள் பூரா இலக்கியம் நல்ல ஒளி ஒளியமா தான் இருக்குது. நீங்க அதை பார்க்க வச்சு ஆரம்பிச்சிங்க இழுத்து போட்டுட்டீங்க நீங்க வேற வேலை கிடையாது போற சார்ஜ் மிச்சம் எங்களுக்கு அருமையா அதை விட புண்ணியத்துக்கு புண்ணியம் போறாருந்து போறேன் ஆனா வந்த வந்தவனே அம்மா பத்தி தெரிஞ்சுட ஆ இப்பூட்டி போய் நான் அறியாமல் ஐயா நீங்க அவங்க சுற்றத்தாரெல்லாம் என்ன வீட்டில் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா சும்மா திறமா திறந்துடும் எல்லாம் கை வச்சு தருக்கு இவ்வளோ சமையல் அருமையாக சாப்பிட்டாரு குண்டி நாலு வேசத்தில் ஆறு சுயத்திரத்து நோக்கிலா அந்த நாயகர் தொண்டரிச்சு அவங்க செய்ய அடிச்சுடலாம் நல்ல மயத்தில் போயிட்டு மாதிரி போட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி முடிஞ்சது முடிஞ்ச உடனே இப்போ வந்தவர் விருத்தர் வயசானவர் திடீர்னு இளைஞரானார் குமாரரானார். இந்த குமாரானவன் அவங்க மாமன் மாமியெல்லாம் வந்து கவுக்கட்டுறாங்க என்னடியே என்ன பண்ற அப்படின்னு என்ன அம்மா அம்மாலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல நாராயணன் இப்படி சொல்லுவாங்க அதனால என்னடியே என்ன பண்ற அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இல்லாத நேரத்தில் இவரை கூப்பிட்டு இது ஒரு மாதிரி இருந்தேன் போய் தர அப்படின்னு சொன்னார். இவர் அப்படி அந்த போய் அப்படி அந்த திறக்கிறதுக்குள்ள சின்ன காது கொடுத்து கேட்டேன் குவா குவா என்று உடனே சொல்லுவாங்க திருப்பி வச்சுக்கிட்டாங்க வந்தவங்க எல்லாம் என்னடியா யார் விட்டு பிள்ளை அடியுது யார் விட்டு பிள்ளை அந்த அஞ்சாவது ஆமா உனக்கு கெட்ட கேட்டுக்கு அஞ்சாவது பிள்ளை இங்க வந்துருக்கு கழுத வெளியே போடி வெளியே என்ன அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அது பெருமானி பெருமானி பெருமானி பெருமானி அப்படின்னு சொல்லிட்டு சொக்க நாள் வச்சுட்டு வெளியே அது வெளியில் அவர் வந்த உடனே அந்த குழந்தை அப்படியே தோண்டி தோடுடைய செடியின் இடையேறியோர் ஆட்கொண்டாராம். இப்படி விருத்தகுமாரர் பாலரான புலரம் வயது வந்தவராயிருந்து பிற குமரனாய் தோன்றி பாலனாக ஆனது இதை ரொம்ப அருமையா ஓரி ஊரில் வந்தி நிதருளி பாலிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் இந்த இருந்தும் இந்தன அந்த ரொம்ப நினைவோடு கூட அல்லவா மனமகிழ்ந்து இருந்தாராம். எந்த பாண்டூர் எப்படி இருந்தார் விளங்குல தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் இதை ஒற்றினர் இலங்கையில் இருக்கிற தீவில ஒன்றாயிருக்கும். ஏன்னா இலங்கையில் நமக்கு அந்த காலத்தில் எல்லாம் சேர்ந்துதான் இருந்தோம் இல்லவா அதனால தீவில் கோலமார் கோலம் கொண்ட கொள்கையும் நல்ல அரசராக பேரரசராக இருந்து காட்சி கொடுத்தானும் பெருமான் தீவும் தெரியல அந்த வரலாறும் தெரியல தேனம் அது அப்படிங்க இடை மருததனில் இண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் திருடை மருதூர்ல பொருந்தி இருந்து அப்புறம் தன் திருவடியை காட்டி கொடுத்தானா யாருக்கு என்ன விளங்கல ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் விளங்கல நம்ம காஞ்சிபுரம் விளங்குது ஆனா வந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும்னா ஏதோ ஒரு அறிவிற்காக ஏதோ ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருக்கான் தெரியல திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குடலையோடு மகிழ்ந்த வண்ணமும் அதுவும் தெரியல திருவாஞ்சியத்தில் தானும் தன் தையலமாயிருந்து சேவகனாகி திண்டிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் என்னது இது வழங்கல தன்னுடைய ஒரு வீரனாக இருந்து வில்லினை எப்படியெல்லாம் பயன்படுத்தி எப்படி அம்பெல்லாம் போடணும்னு காட்டி கொடுத்தாராம் யாருக்கு எப்படின்னு விளங்கல கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் விளங்கல இடம்பெறன்னா நீங்காது இருந்தாராம் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும். எங்கள் ஊர் பக்கம் அதான் அல்லவா, ஈங்கோய் மலை அருமையாக இருக்குது. முசிறில் இருந்து தொட்டியம் போகிற வழியில் முசிறிலிருந்து ரெண்டு மூணு மைலில் அப்படியே ஏற்றது ஈங்கோய் மலை இருக்குது. அதில் இவருக்கு என்ன அந்த மாதிரி காட்சி கொடுத்தாருன்னு விளங்குறேன். அல்லவா, எந்த அடியவருக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியல. இங்கே இருக்குது. ஆமாம், ஐயார் அதனில் சைவனாகியும், அது ஒரு வரலாறு. திருவிழாத்தில் ஆதிசைவர் குடும்பத்தில் இருந்துதான், அதில் ஒரு ஆதிசைவர் காட்சி போட்டார் இல்லை, ஆனால் அந்த அந்த அந்த இடம் காலியாகவே இருந்தது. சரி இருந்தோம்னு சொன்னால் இடம் காலியாக இருந்தால் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அப்படி இது மாதிரி அதை பயன்படுத்த இருந்தாங்க. அப்படி பயன்படுத்தின போது ஒரு தவறான ஆள் பயன்படுத்தினான். அப்போ என்ன பண்ணார்னா, இவரே ஒரு ஆதிசைவர் மாதிரி வந்து பெருமானி அங்கே வந்து தங்கி இது அடியே நெல்லமாச்சே அப்படின்ட்டு தான். ஐயாரதனில் சைவனாகியும், அதுவும் வழக்கமா தெரியல, இந்த அளவு தான் நமக்கு தெரியுது. அருத்தியோடு இருந்தும், துருத்தின்னா குற்றாலம், குற்றாலம்னு பேரு. நீங்க குற்றாலம் வேற, குற்றாலம் வேற. குற்றாலம்ங்கிறது அங்கே தெற்கே. குற்றாலத்தமந்தூரையும் கூத்தா உன் குறைகளே கற்றாவின் மனம் போல கஜிந்துருக வேண்டிய என்று திருவாசகம் இருக்குதே, அது திருக்குற்றாலம். இந்த துருத்திங்கிற திருக்குற்றாலம் மாயவரத்திலிருந்து ஒரு நாலு கல் இருக்குது. மாயவரத்து நீங்க கும்போணம் போனீங்கன்னா குற்றாலம்னு ஒரு ஊர் அல்லவா, அந்த இடத்துல துருத்தி தண்ணில் அரிசியோடு இருந்தும் பக்கத்துல தான் அந்த ஊர் இருக்குது. ஆனா பெருமான் ஏதோ ஒரு அன்போடு காட்சி கொடுத்தாராம் என்னன்னு விளங்கல. திருப்பனையூரில் விருப்பனாகியும் விளங்கல. கழுமல மதனில் காட்சி கொடுத்து, அது வந்து அது ரெண்டும் இருக்கு, கழுமலத்திலையும் கடுக்குண்டிலையும் காட்சி கொடுத்தது மணிவாசகருக்கு, விட்டுருவோம். புறம்பய மதனில் அறம்பல அருளியும், இது ஒரு இது திருப்புறம்பயம், அது கும்பகோணத்திலிருந்து ஒரு ஆறு கல் சில இருக்கு. அங்க இருக்கிற தேவஸ்தானம் நம்முடைய மதுரை ஆதீனத்துக்கு உரியது. மதுரை ஆதீனத்துக்கு நாலு கோவில், நாலு கோவில் அங்குகள் உண்டு. அதுல திருப்புறம்பயம் ஒண்ணு, திருக்கச்சனம் ஒண்ணு, திருக்கஞ்சனூர் ஒண்ணு, இப்படி ஒரு நாலஞ்சு கோவில் இன்னைக்கு அவங்க பாரம்பரியத்தில் இருக்கு. திருப்புறம்பயம் அதுல உண்டு. அதுல அறம்பல புரிந்தும், என்ன புரிந்தார் என்ன செய்தார் சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு குறிப்பு, ஞான சம்பந்தர் தேவாரத்துல இது மாதிரி வந்து பெருமான் அங்க அறம் செய், அறம்பல செய்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்கு. இந்த இடத்துலதான் ஞான சம்பந்தர் தேவாரத்தோடு நம்ம திருவாசகம் ஒத்து நோக்கத்துக்கு ஒரு பகுதி. அவரும் திருப்புறம்பயத்தில் அறம் செய்ய பல அருளினர் செய்தார். இவரும் சொல்லுது இதோபடி ஒண்ணு வேற நமக்கு கிடைக்கிறத தவிர, மற்றபடி இவங்க பாண்டதுக்கு அவங்க பாண்டதுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணு வேற்றுதான், அது ஒண்ணுமே இந்த திரு சம்பந்தமே அப்படி. அந்த புறம்பய மதனில் அறம்பர புரிந்தும் குற்றாலத்து, அது அந்த குற்றாலம் தெற்கு, குறியாயிருந்தும், குறியாயிருந்தும் அதுக்கு ஒரு வரலாறு. அந்த குற்றாலத்துல வந்து நல்ல பழுத்த வைணவர்லாம் அவங்க இருந்து பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அகத்தியர் நல்ல பழமையா செய்வர திருநீர் இட்டு போயிருக்கு, உருதாதிமெல்லாம் போட்டுட்டு போயிருக்கு. முன்ன மலர் நாராயண நாராயண வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தா இவரை கண்டியே பார்க்கப்படாங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு எல்லாம் நாராயணன் ஏதோ வந்திருக்குது, அது ஒரு நாராயண நாராயணா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார் அகத்தியர். ஓ இது நாராயணராட்டுன்னு சொல்லிட்டு உடனே அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்ல பக்கா இது வரைக்கும் இங்க இவங்க போட்டாங்கன்னு இங்க வரைக்குமே போட்டு எடுத்து விட்டு சும்மா இப்ப என்ன பஞ்சத்துக்கா பரம்பரைக்கா சும்மா அது பாட்டு இங்க வரைக்கும் போயிட்டு நல்லா போயிட்டு அப்படி வந்த உடனே அதுவே நாராயணா சொல்றது. இது உடனே எல்லாம் வரவேற்பு கொண்டு வந்து மணி புகுந்து குலாபாதம் விளக்கியே மண்டுகால் ஆதனத்திரை வைத்தரிச்சரை செய்து இன்னும் பெரியவரான பாட்டுன்னு என்ன பரவாயில்ல, அதனால வச்சு எல்லாம் உபச்சாரம் பண்ணிச்சு. அது ஒண்ணு, ஏய் நான் பெருமா கோயிலுக்கு அழைச்சிட்டு போ, நான் பெரியவாளை பெரியவாளை அழைச்சிட்டு போ அப்படின்னு. ஏய் நானே வர்றேன், நேக்கு நன்னா உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி நேக்கு நல்லா வந்து நல்லா வந்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வந்து இவர உள்ள வந்து சரி அரியன் போய் நாராயணன் தரிசிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்க உள்ள போய் திருவேரிய தொட்டு இவாய நம்ம எடுத்ததோட அது சிவனுக்கு திருவேரி ஆயிட்டுதான். அப்படியா காட்சி கொடுத்தாரு ஒரு வரலாறு. அதாவது குற்றாலத்து குறியா இருந்தும், குறின்னா சிவலிங்க வடிவாக அமைந்திருந்தும் என்ற வரலாறு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த சமயத்துல வந்து ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு காலத்துல தான் தம் சமயமே அதான் மணிவாசன் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர் சொன்னார். எனக்கு தெய்வம்னு ஒண்ணு உண்டுங்கிற சுத்தம் வந்தாலே வர்றதே கண்டா போச்சு. வந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னா எதுடா தெய்வம்னா
1: தமிழ்
0: சொல்லியா சொல்லு என்ன சொல்றது பண்ண அட சரண ஐயப்பான்னு சொல்லுங்க. தெரியாதப்பா பழக்கம் இல்லை அப்படிங்கிற. சரி இப்ப சொல்ற சாமி ஆய் வர மாட்டேங்குதுப்பா. அப்படி ஒண்ணு வந்துருக்கு. ஒண்ணு நாங்க எடுத்த கடை திருப்பதி போயிருங்க ஒரு பொற்றார் சனிக்கிழமையில பாருங்க அப்படின்னு. இன்னொன்னு நாங்க எடுத்த கடை நீங்க வைஸ்வரன் கோயிலுக்கு போங்க.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாயம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

திருக்கோயில் சிவன்முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்க தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். நில மலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கயிலாய மலையெடுத்த அரக்கர்கோன் இராவணன், அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை. எண்ணிறந்த சிவாலயங்களை தன்னகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப் பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா. மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலை சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையை சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புறவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மருவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கோணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் எண்ணும் தோறும் இனிமை தருவன இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமைய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றி படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினைத் தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படும் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது? திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோணமாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை, இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர் கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநீர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்ன. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல் லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை. செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடைச் சேர்க்கும் கோணமாமலை. விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை. வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை. துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ்ச்சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படர் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளரி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடைப் பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டோ? காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னன் குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களோடும்
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருடியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம். நிறைகளல் அறவம் எனத் தொடங்கும் அருட்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருவிழி மிழலை காத்தியாயன மகரிஷியின் யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை வீழிநாதர் மனம் புரிந்து என்றும் மணக்கோலத்தோடு விளங்கும் தலம். ஆலய அமைப்பே திருமணப்பந்தருள் அமைந்த மணவரையை நினைவு கூறுவதுதாம். உற்சவர் மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். நாள்தோறும் 1000 தாமரைப்பூ கொண்டு அர்ச்சித்த நாராயணமூர்த்தி ஒரு நாள் ஒரு பூக்குறைய தம் கண் இடந்து அர்ச்சித்து சக்கரம் பெற்ற பதி என்பர் ஆண்டோர். பஞ்சகாலத்தில் அப்பரும் சம்பந்தரும் தனித்தனியே திருமடங்கள் அமைத்து இறைவரிடம் பொற்காசுகள் பெற்று அடியவர்களுக்கு அன்னம் பாலித்த திருத்தலம். இத்திருத்தல விமானம் விண்ணடி விமானம் என்று போற்றப்பெறும் சிறப்பினது. காழியில் விற்றிருந்த கோலம் கழுமல நகரார்க்கு வீழியில் காட்டிய பெருமான் வீழிநாதர். இறைவர் வீழிநாயகர், நேத்ராற்பணேஸ்வரர், இறைவி சுந்தரகுஜாம்பிகை, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், தலவிருட்சம் வீழிச்செடி, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியத்தேவன் திருக்கை கொட்டி திருப்பதிகம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்தான் என்ற செய்தி திருமுறைகளின் பெருமையை புலப்படுத்தும் செய்தியாம். சீகாழி செம்மல் இத்திருத்தலத்திற்கு பாடிய பதிகங்கள் பல. திருவீழிமிடலையை நினைய வல்லவரே சீதேவியாகிய மகாலட்சுமியின் நலம்பொதிந்த செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்பது திருமுறையில் காணும் அருட்குறிப்பு. உமாதேவியை இடப்பாகத்தே வைத்த ஈசன் உரைகின்ற வீழிநகரை போற்றி தொழுபவர் புகழ் பெற வாழ்வார் என்பது பிள்ளைப்பெருமானார் பாடியருளிய அற்புதமான குறிப்பு. அடியவராதலைக் காட்டிலும் சிறந்த பேறு உலகில் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்து இத்திருக்கடைக்காப்பு பாடலில் காணலாம். அலர் மகள் மலிதர் எனத் தொடங்கும் பாடல் பண் வியாழக்குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருநெய்த்தானம் பண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்காராயில் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு இடைமருதூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருச்சாய்க்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை

வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பல்கேவரஞ்சி வானவர் அசுரரோடு கடைந்திட மலை மத்தாக வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பல்தேவரஞ்சி அடைந்து

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருவீழிமிழலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை. பண் சீகாமரம் இராகம் நாதநாமக்கிரியா. திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நீத்தல் விண்ணப்பம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நீத்தல் விண்ணப்பம்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

தலைப்படு சால்வினுக்கும் தளரே.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அக்கினி காரியம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அக்னிகாரியம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை. வளங்குதல் வாடி நெஞ்சே புனல் துடல் பொறுகடல் முகழ்ந்து கருமுகிற்கணல் நற்பட வர ஒடுங்க நில் நிக்குடவரை பொழிந்தே கொழிந்திழே கொழிந்திழி அருவி குணக

அரண் அமர்ந்து உரையில் அடிநீர் வலஞ்சொழி சுரும்பி வரை நரவயற்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் பழந்தக்கராகம் இரண்டாவது கட்டளை. பூத்தேர்ந்தாயன எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த சொற்றுணை வேதியன் எனத் தொடங்கும் நமச்சிவாய பதிகத்தின் விளக்க உரை. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையறு ஒல்லை நீர் புகநூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நிலக்குடியரன் நல்ல நாமும் நவிட்டி உயிர்ந்தேன் அன்றே. இந்த திருப்பாடல் நாவுக்கரசருடைய திருவாக்கு. அவருடைய வாழ்க்கை தன்னை வேற்று மதத்தவர்களாகிய சமணர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போய்விட்டார். அது சேக்கிழார் சொல்லும் போது சிவன் அருளாமையினால் அங்கே சென்று விட்டார் எழுதிவிட்டார். திரும்பி வந்தபோது சேக்கிழார் பெருமான் எழுதினார், சிவன் அருளால் திரும்பி வந்து விட்டார் எழுதிவிட்டார் இல்லையா? ஆமா. அதற்காக வேண்டி இப்போ நானோ அல்லது நீங்களோ இந்த மதம் பிடிக்கலன்னா இன்னொரு மதத்துக்கு போறதை பத்தி யாராவது தடை சொல்ல முடியுமா? தண்டனை கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அந்த மதத்தில் இருக்கவெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவருக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம்னு பார்த்து கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல் நெஞ்சில ஈரம் இல்லாமல் சுண்ணாம்பு காலவாயில தூக்கி போட்டான், யானையை விட்டு அடரச் செய்தான், நஞ்சை கொடுத்தான், போருமா? போரும் பத்தாவது கல்லுல கட்டி கடல்ல போட்டான். அவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்தான். சைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நீ ஏண்டா அப்படி அவரை பண்றன்னு கேட்டான்னு வரலாறுல இருக்கா இல்ல? ஏ அன்னைக்கும் சைவர்கள் ஒன்றாக கூடவில்லை, இன்னைக்கும் கூடல அப்படின்னு அர்த்தம். இத நீங்க சைவர்களை குறை சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். மத வெறி நமக்கு வேண்டாம், எந்த காலத்திலும் வேண்டாம். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பது நம்ம மதத்தலைவர்கள் ஒருத்தருடைய வாக்கு. மதத்தில் அன்பு கொள்ளுவோம் ஆனால் வெறி இருக்க வேண்டாம். மனைவியிடம் அன்பு கொள்ளுவோம் ஆனால் வெறி வேண்டாம். மதத்தில் நமக்கு அன்பு இருக்கட்டும் ஆனால் வெறி வேண்டாம். அதனால இவரை கல்லில் கட்டி கடல்ல போட்டான். அதைத்தான் சுவாமி சொல்றார். தன்னுடைய வாக்கையை தன்னுடைய வாக்குனாலேயே சொல்லுவது இல்லையா? கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமும் நவித்து உய்ந்தேன் என்று. இதற்கு வியாக்கியானம் எழுத வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார்? உயிர்களை இந்த உடல் இந்த உலகமாகிய கடலில் இருந்து ஈடேற்றக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் அப்பர் சுவாமியை கரையேற்றினது ஒரு பெருசா இல்லைன்னு தரு. உயிர்களை இடேற்றம் செய்யக்கூடிய மகாமந்திரம் நமச்சிவாய மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி எத்தனையோ உயிர்கள் ஈடேறியது, ஈடேற காத்திருக்கிறது. அது அப்பர் சாமியை மாத்திரம் கல்லுல வந்து கடல்ல கரையேற்றினது பெருசா என்று கேட்டுவிட்டார் தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லையா? இந்த அற்புதமான நமச்சிவாய திருப்பதியத்தை நாம் இப்பொழுது இனி எண்ணுவோம்.

சொல்லும் பொருளுமாக இருக்கிற சிவன் சொல் துணை வேதியன், அவன் ஜோதி வடிவினன். உங்களுக்கு தெரியும் ஜோதி வடிவாக அவன் இருந்தவன் திருவண்ணாமலையில் என்று. அதான் அருட்பெருஞ்சோதி என்று கூட சொன்னார். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி. அவனுடைய திருவடியை கையினால் தொழுதுவிட்டேன். என்ன கல்லுல கட்டி கடல்ல போட்டா எனக்கு துணை யாரும் வருவதற்கில்லை இல்லையா? எந்த துணையை வந்து எந்த துணையும் வந்து காப்பாற்றி இருக்க முடியாது. அந்த வேளையில அந்த நமச்சிவாய மந்திரம் தான் அவரை காப்பாற்றி. அதே மாதிரி தண்ணீர்ல கூட ஒரு முதலை ஒரு யானையை பிடித்துக் கொண்டது. நமோ நாராயணா என்று அது கத்தியது என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த வரலாறிலே ஒருவர் சொன்னார், அந்த அப்படி நமோ நாராயணா என அது கூப்பிட்ட உடனே நாராயணன் வந்தான், சக்கரத்தை விட்டான், முதலை இறந்தது, யானை பிழைத்தது என்று. இங்கே யாரும் இறக்கவில்லை. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பிழைத்துக் கொண்டார். முதலை இறந்தது மாதிரி வேற ஒருத்தரும் சாகல. அதனாலே அந்த கதைக்கு மாசு கற்பித்து விட்டேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். ஒப்பு நோக்குகிறார்கள் அப்படி என்று சொன்னேன், அவ்வளவுதான். பூவினுக்கு அருங்கலம், பூவுக்கு அழகு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அதன் உடம்பிலிருந்து வருகிற ஐந்து பொருளும் வணக்கம். ஐந்து பொருள்களும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம். பசுவிலிருந்து பசுவின் உடம்பிலிருந்து வருகிற சாணம் முத்தரம் முதற்கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும் இல்லையா? அதனால்தான் பசுவினுடைய உடம்பிலே நிறைய எண்ணில்லாத தேவர்கள் இருக்கிறார்கள் என்று படம் இருக்கிறது. அந்த படம் இப்ப கிடைப்பது அரிது. என்னுடைய நண்பர் வீட்டில் இந்த படம் இருக்கிறது, அந்த படத்தை போட்டுக் கொடுங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அது போட்டு கொடுத்தால் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேனாக. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வர வடிவம் படம் மிகவும் குறைச்சலாக வருகிறது. அதையும் போட சொன்னேன், போட்டு எல்லோருக்கும் கொடுத்தோம். மறுபடியும் போட சொல்லி நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த பசுவினுடைய உடம்புல இருக்கிற உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் பசுவினுடைய உடம்புல இருந்து வருகிற சாணம் மூத்திரம் முதற்கொண்டு சிவனுடைய திருமுடிக்கு ஆகிறது. அரசனாக இருக்கிறவன் செங்கோலோடு வாழ வேண்டும். அதுதான் அவனுக்கு அழகு, அதுதான் அவனுக்கு அருள். இந்த நாக்கு என்று ஒன்று படைத்திருந்தால் நிச்சயமாக அது நமச்சிவாய மந்திரத்தை தான் சொல்லும் என்றும் சாமி நமக்கு சொல்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம்.

பாவம் செய்கிறவன் முதல்ல செய்யும் போது கொஞ்சம் அச்சப்படுவான், ஒரு தினம் செய்துட்டான்னு அது பழக்கமா போயிடும். நாட்டுப்புற பாடல் கூட ஒன்று உண்டு தெரியுமா, பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டு ஓடி போவான் என்பது அந்த பாடல். இந்த பாடல்களை பிச்சைக்காரன் தெருவில் பாடுவான், நான் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன். இப்ப இந்த பாட்டெல்லாம் பாடினான்னா இந்த தாய்மார்கள் பிச்சை போட மாட்டாங்க, வேற ஒரு பாட்டை பாடினாத்தான் போடுவாங்க இல்லையா. இன்னைக்கு நம்மளுடைய நாடு அப்படி ஆகிவிட்டது இல்லையா. இந்த பாட்டுல சுவாமி சொல்றார், ஒருத்தன் அளவில்லாத பாவத்தை செய்து விட்டான், அந்த பாவத்தை போக்கணும்னா என்ன சொல்ல, இதுக்கு ஒரு உபமானம் சொல்றார் சுவாமி. வானத்தை முட்டுகிறவர் விறகை அடுக்கி விட்டு ஒருத்தன் அது அத்தனை எரித்து விட வேண்டும் என்று எண்ணும் பொழுது எத்தனை டன் விறகு கொட்டினானோ அத்தனை டன் நெருப்பு கொட்டணுமாதுல தேவையில்லையே, ஒரு தீக்குச்சி வச்சா போதும். அது போல நீ எத்தனை காலம் நீ பாவம் செய்திருந்தாலும் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எண்ணிவிட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு, அது அழிந்துவிடும், அந்த பாவம் அழிந்துவிடும் என்பதற்குத்தான் சொல்றார். விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வடல் உண்ணிய பொயிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய பயின்ற என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு பண்ணா பண்ணுனது, பயின்றன்னா பலகாரம் செய்யுது என்று நான் பொருள் பண்ணியிருக்கிறேன். ஆனா ஐயா சேக்கிடார் அடிப்படி போன்றவர்கள் என்ன பொருள் பண்ணியிருக்கிறார்களோ அது எனக்கு தெரியாது. நான் ஓதி வந்த வாய்மையில் சில சொல்லுவேன், அவ்வளவுதான். பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே.

எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, மலைங்கீழ நான் மாட்டிக்கொண்டாலும் சரிதான். இப்பதான் கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை சொல்ல நல்ல வேலை மறை என்று சொல்லிவிட்டார். மலைக்கீழ நான் மாட்டிக்கொண்டாலும் சரிதான், அந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டிய பொருள் நமச்சிவாய மந்திரத்துக்கு. யாரையும் போய் என்னை விட்டுவிடு என்று நான் வணங்கிவிட மாட்டேன், பிரான் என்று நான் அவனை சொல்லிவிட மாட்டேன். நான் தேவாரத்தை அப்பவே சொல்லியிருக்கிறேன் முதல் கூட்டத்திலேயே, தேவாரத்துல ஏகதெய்வ கொள்கைதான் பேசப்படுகிறது அப்படின்னு இல்லையா. இதுல கொடுத்து அவன் சொல்ற சுவாமி, வேற ஒருத்தனை போய் வேற ஒருத்தனை மனுஷன் தெய்வமா இருந்தான், அவனை நான் வணங்கிவிட மாட்டேன், நமச்சிவாய மந்திரம் தான் எனக்கு என்று சொல்லுவதும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். வெந்த நீர் அருங்கலம் விரதிகற்கெல்லாம் அந்த கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீன்முடி நங்களுக்கு

கண்டவர்க்கெல்லாம் நலமிழன் நாள்தோறும் நல்குவான் நலன். குலமிழராகிலும் குலத்திற்கு ஏற்ப ஓ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. ஆண்டவனுக்கு இல்லை குலம் இல்லையா? ஆமா, எல்லா குலமும் ஒன்றுதான் அவனுக்கு. சுந்தரர் சொல்வார், இடியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் என்று. அதையே சுந்தர நாவுக்கரசு சொல்லும் போது குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் என்று சொல்லுவோம். குலம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, அது நன்மையாக இருந்தால் சரிதான் இல்லையா என்று விட்டு விடுவோம். 63 நாயன்மார்கள் எல்லோரும் உண்டு அல்லவா? அப்ப என்ன தெரிகிறது? சாமி குலத்தை பார்க்க மாட்டான், குணத்தை தான் பார்ப்பான் நம்ம விட்டு விடுவோம். தலமிழன் தங்கரன் தாழ்ந்தவர்க்கெல்லாம் நலமிழன் நாள்தோறும் நோகுவான் நலன். குலமிழராகிலும் குலத்திற்கு ஏற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. விடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அண்ணறி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடிற்கு நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது போதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக

உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னரை கூடி சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவங்காண்டலும் நாடினேன் ஆடிற்று நமச்சிவாயவே. நாவுக்கரசர் திருப்பதிகங்களிலே கடைசி பாட்டில் இந்த அரக்கனுக்கு அருள் செய்த தன்மை நிச்சயமாக இருக்கும். திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்திலே கடைசியிலே இந்த ஊர் சிவனை இன்னார் பாடியது, இதை பாடினால் இன்ன பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்ல தவறமாட்டார். அதுபோல திருநாவுக்கரசர் திருப்பதிகத்திலே கடைசியிலே இந்த அரக்கனுக்கு அருள் செய்த தன்மை நிச்சயமாக வரும். ஆனா இந்த பதியத்தில் இல்லை. காரணம் என்ன? நமச்சிவாய மந்திரத்திலேயே இவர் மூழ்கி விட்டதுனாலே நிச்சயமாக அந்த வரலாறு சொல்லுவதற்கு அவரை சிவன் நினைவூட்டல போலும் என்று நாமும் வைத்திருக்கிறது என்றுதான் நான் எண்ணுகிறேன். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்பிணை திருந்தடி பொருந்த கைதொட நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் நமக்கு இடுக்கன் இல்லை.

0: ராஜராஜ சோழன் திருவாரூரில் இருக்கும்போது தேவாரத்தை முதலில் கேட்டான். பல அறிஞரிடம் கேட்டான், குந்தவி நாச்சியாரிடம் கேட்டான், சில ஓதுவார்கள் பாடுவதையும் கேட்டான், தேவாரத்தில் அன்பு கொண்டான், கிடைக்கவில்லை. நம்பியாண்டார் நம்பியினுடைய சேர்க்கையினாலே சுவாமி பொல்லாப்பிள்ளையார் சொல்ல சிதம்பரத்தில் போய் அவரை அதை எடுத்து விட்டார் என்பதை வரலையும் நாம் சென்ற மாதம் வரலையும் சென்ற நிகழ்ச்சி வரலையும் நாம் சொல்லியிருக்கிறோம். தேவாரத்தை எடுத்து பார்த்தார், அந்த அறையிலே வெறும் எட்டு சுவடி பூரா செல்லு மூடியிருந்தது. பல பதிகங்கள்ல பாடல்கள் இல்லாமல் போய்விட்டது. ஒரு சில பாடல்கள் இருந்தது, ஒரு சில பாடல்கள்ல போய்விட்டதும் இருந்தது. நடராஜ பெருமானே என்று கதறினான் ராஜராஜ சோழன். அசரீதியாக சொன்னானாம், சுவாமி உனக்கு வேண்டுவதை வைத்திருக்கிறோம், நீ பெற்று மனம் மகிழ்ந்து கொள் என்று சொல்லிவிட்டான். மனம் மகிழ்ந்தான் ராஜராஜ சோழன். அப்படி கிடைத்த பதிகங்கள் நாவு திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம் 16,000 என்று பேசப்படுகிறது. ஆனால் ராஜராஜ சோழன் கையிலே கிடைத்த திருப்பதிகம் 383. நான் ஒரு புத்தகத்தில் 396 என்று நான் பார்த்ததாக நினைவிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

பணிமினே பொம்புலாம் பொழிலணியே.

0: நாவினாயல்லவில்பவரே உம்பரார் எதிர்கொள்ள உயர்பதி அனைவரே.
1: நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மூன்றாவது தலையாத்திரை தொடங்குகிறார். சீர்காழி வந்தார். சீர்காழி வந்து இந்த பதிவான ஆணி ஆணியாம் பதியம் பாடினார். பாடி இருக்கின்ற பொழுது மிக சின்ன தலையாத்திரை, இதுவும் ஒரு ரெண்டு மூன்று ஊர் போய் வந்துடுவார். இது மூன்றாவது தலையாத்திரை. அப்ப முதல் தலையாத்திரை காலம் பெற்றது, இரண்டாவது தலையாத்திரை பாட்டனார் வீடு சென்று திருவெண்காடு இந்த திருச்சாய்க்காடெல்லாம் பாடி வந்தது. இப்பொழுது மீண்டும் அந்த ஒவ்வொரு தலையாத்திரை முடிந்ததும் மீண்டும் இங்கே கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துட்டு பிறகுதான் வீட்டுக்கு போவோம். இப்ப மூன்றாவது தலையாத்திரை தொடங்குகின்ற பொழுது இப்பொழுது சின்ன ஊர் எது? இந்த இந்த ஊர் இப்ப மகேந்திர பள்ளி. எல்லாம் சொல்லுகிறார் ரொம்ப அருமையா, நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். அப்பா யார் யார் காலிலேயே விழுந்துகிட்டு இருக்கீங்களே, பெருமான் காலில் விழப்பா. அடியினை பனிமினே, அடியினை பனிமினே, இதான் அறவுரை. நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் உள்ளவர்கள் ஆகிய நமக்கெல்லாம் எங்கே வைக்கிறார், பெருமானுடைய திருவடியை பணியுங்கள் என்று சொல்லி, பெருமானுடைய திருவடியை பணியுங்கள் என்று சொல்லி. நம்முடைய திருக்குறள்ல முதல் அதிகாரம் இருக்குல்ல, பத்து குறள் இருக்கு, பத்து குறள் இருக்கு, பத்து குரல்ல திருவடியை சொல்லுகிற குரல் எத்தனை இருக்கு? திருவடியை சொல்லுகிற குரல் ஏழு குரல் இருக்குன்னு, ஏழு குரல். அப்ப திருவடிதான் பெரிது என்பதை முதல் முதல் தொடங்கி வைத்தது யார்? திருவள்ளுவர். ஆகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவன் முதற்றி உலகு, அதுல திருவடி இல்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெரு நின்றார் நீடு வாழ்வார், அதுலேயும் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு, அதுலேயும் இல்லை. மூன்று குரல் இல்லை. மற்ற குரலாம் சொல்லி பாருங்க. கற்றதனாலாய பயனுங்கள் வாதறிவன் நற்றாள், நற்றாள் மலைமிசை ஏகினான் மான் அடி, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி, அறவாடி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லார், போலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, பிறவி பெருங்கடல் இந்துவன் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பெருமான பெருமானை வணங்கல் எங்க நினைக்கணும், திருவடியை பற்றி வணங்கும் தான். திருமூல திருமந்திரம் திருவடியே தஞ்சம் உள்தெளிவார்க்கு. நம்ம இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் எது பற்றுக்கூடா இருக்கணும்னா பெருமானுடைய திருவடி தாண்டா. திருவடியே தஞ்சம் திருமுருக ஆற்றுப்படல நம்மள அன்னையிலிருந்து சொல்லியிருக்கான். சும்மா நான் இல்லைங்கிற ஆள் எங்கேயோ இருந்திருக்கிறான், உண்டுங்கிற ஆள் தான் இருந்திருக்கிறான். இப்போ சேவடி படரம் செம்மல் உள்ளமுடு நலம்புரி கொள்கை புலம்பிரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயின் போறார். எதில் ஒருத்தர் வர்றான், எங்கப்பா போறேன்னார், இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பார்க்கணுங்க சுவாமி, அதுதான் எனக்கு முக்கியங்க. உண்மையிலேயே அதுதான் உனக்குன்னார். ஆமாங்க, நிச்சயமா நிச்சயம், நீ அவனை அந்த திருவடியை பார்த்தாதான் போவ. ஆமா சாமி, ஒன்னு பார்ப்பேன் அல்லது இறப்பேன். அப்படியா ராஜா? சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு பெருமானுடைய திருவடியை இடாப்படியா பிடிக்கணுங்கிற அந்த உள்ளம் வாழ்க, செம்மல் உள்ளம். நலம்புரி கொள்கை புலம்பிரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயின், நிச்சயம் முருகன் பெருமான திருவடியை கண்டாதான் நீ இது பண்ணுவே. ஆமா சாமியினர், இன்னே பெருதி நீ முன்னிய வினையே, இன்னைக்கு அவன் திருவடியை பெறலாம்ப்பா. திருமுருகாட்டுப்படி ஒரு அருமையான உள்ளம். இதெல்லாம் என்ன பண்ணு, ஏழு எட்டு வயசுல மூணாவது அஞ்சாவது படிக்கும் போதே தள்ளி விட்டுடணும். உனக்கு நல்லா சட்ட தள்ளி தரண்டா, உனக்கு பேனா வாங்கி தரண்டா, அதெல்லாம் வாங்கி தரப்படி சொல்லி சொல்லி எப்படியா அஞ்சு ஆகிலும் அன்புபட்ட ஆகிலும் தள்ளி விட்டுடணும். தள்ளி விட்டா நாம செய்யற செயலை விட அந்த மந்திரங்கள் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு அப்ப ஒண்ணும் தெரியாதே. நீங்க இந்த ஒரு வரி வச்சு நீங்க பேசலாம், தேவடி படரும் செம்மல் உள்ளம். அப்ப யாருக்கு நல்ல உள்ளம் வளமான உள்ளம்னா, இறைவன் திருவடியை அடையும் என்று அடைய வேண்டும் நினைக்கிற உள்ளம்தான் செம்மல் உள்ளம் என்று தமிழன் சொன்ன மனுஷன் நொல்லே நொல்லேங்கள. ஆகவே பெருமானுடைய திருவடி தான் விதிக்கிறார். அப்படியா நீ எங்க இருக்கிறியா அப்படின்னாரு. நான் அந்த பக்கம் சிவகாசி பக்கங்க. ஆடா ஆடா ஒன்றரை மணி நேரத்தில் போறீங்கள. திருப்பரங்குன்றம் ஒரு இதழும் உரியன், திருப்பரங்குன்றத்தில் என் பெருமான் இருக்காரு. அப்படிங்களா? இன்னொரு ஆளு தூத்துக்குடி பக்கம். ஏப்பா உனக்கு முருகப்பெருமானார். ஆமாங்கன்னாரு. அடட உலகம் போழ்ந்த ஓங்குயர் விழிச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பு. திருச்செந்தூர்ல இருக்காரு என்ன அப்படி இல்ல, நான் நாளை காலையிலே போறேன். இன்னொரு ஆளு ஒட்டை சந்திரத்துல இருக்கிறேன், நீ என்னடா ஒட்டை சந்திரம் இருக்கிற அடாட ஆவி நன்கூடி அசைதலும் உரியன். அங்கிருந்தது ஒரு 10-20 கல்லு தான்ப்பா உங்க பழனி அங்கிருந்த. இன்னொரு ஆளு என்ன தஞ்சாவூர் ஜில்லாக்கார ஆளு, நாங்க கும்பகோணங்க ஏரக துறைதலும் உரியன் சுவாமிமலை டவுன் பஸ் போகுதா போடாங்க. இன்னொரு ஆளு விராலிமலைக்காரன், நான் எங்கேயும் போக முடியாதுங்க. அடாராடா எங்கெங்க மலை இருக்குது அங்கெல்லாம் எங்க முருகன் இருக்கிறான்னா குன்றுதோர் அடலம் நின்றதன் பண்பு உங்க விராலி மலையிலே இருக்கு அப்படி சொல்லுங்க சாமி. இன்னொரு ஆளு தல்லாகுளம் மதுரையில பெட்ல இருக்கார், எந்திரிக்கவே முடியாது எங்கேயும் போக முடியாது அப்படின்னாரு. என்னன்னாரு, நான் பாக்குறமே முருகன்னாரு, உங்க தல்லாகுளம் பக்கத்துல படம்புதிரி சோலை இருக்கு அங்க பாக்கலாம். ஏதுங்க அவ்வளவு தூரமெல்லாம் எந்திரிக்க முடியாதுங்க, உங்க வீட்டுல நம்ம வீட்டுல நான் வீடு உண்டுங்க அந்த வாசலுக்கு போகணுங்க அங்க வருவாங்க அவ்வளவுதானே, அந்த வாசல்ல பாக்கலாம் போடான்னு. காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் யாரும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் நீ எங்க எங்க முருகான்னு நினைக்கிற அங்க வந்து எங்க முருகன் நினைப்பான் போயான்னு. திருமுருகாட்டுப்பட அப்படி ஒரு அருமையான்னு சொல்லுவேன். இந்த திருபுராணம் திருமுருகாட்டுப்பட விநாயகரவல் இதெல்லாம் அப்படியே இந்த 4வது 5வது படிக்கிறது பாருங்க, அதுல தட்டி விட்டுருங்க. அப்புறம் தினமும் படிக்கிறானான்னு கொஞ்சம் பார்க்கணும், நிச்சயம் வேலை செய்யும் அந்த ஆன்மா அருமையா வெப்பினால் இருக்கும். அது அப்பதான் செய்யணும், பெற்றோர் தான் செய்யணும், வேற வழி கிடையாது, முடிஞ்சு பாருங்க. எனவே இந்த அடியினை அடியினை என்று சொல்வது திருவடியை பற்றியே சொல்வது இருக்குது. அது இன்றல்ல அன்றே திருக்குறள்ல 7 குறள்ல திருவடி. ஆகவேதான் இங்கே ரொம்ப அருமையா அடிபணிந்து உய்மினே அடிபணிந்து உய்மினே என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது திருவன் பெருமானுடைய திருவடி தான்ப்பா நமக்கு வேற எதுவும் இல்லை என்று. ஏன் நம்ம சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இவைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க தேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க திறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. திரும்ப அடி ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேர்த்தேன் திருவடி பத்தியில திருவடிதான் நமக்கு. திருக்கோயில போய் வணங்கும் போது கூட நம்முடைய எண்ணம் கண்கள் எல்லாம் திருவடியை பற்றி நிற்கும். அலங்காரம் நல்லா இருக்குது, சந்தன காப்பி நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அப்படி சொன்னா கூட நிறைவாக எதை பின்பற்றி வரும் நம்முடைய மனம் திருவடியில். அதான் சிவபுராணத்துல அருமையா கொண்டிருக்காரு அப்படி எல்லாம் அடிப்போ. எனவேதான் திருவடி பணியுங்கள் என்று அருமையான பாட்டை இங்க நமக்கு மகேந்திர பள்ளியில அருளி செய்கிறார். சரிங்களா, நிறைவாக இருக்கிற பார்த்துறேன். வம்புலாம் பொழிலணி மகேந்திர பள்ளியுள் நம்பனார் கடலடி. மீண்டும் பாருங்க, கடலடி ஞான சம்பந்தன் சொல் நம் பரம் இதுவென நாவினால் நவிழுவர் உம்பரார் எதிர்கொள உயர்வதி அனைவரே. ரொம்ப அருமை. நீ என்ன பண்ணணும் கேட்டா, ஐயா நமக்கு இந்த எதுக்கா இந்த ஆன்மா இந்த உடம்போடெல்லாம் இருக்குனர் ஆண்டவன் திருவடியை வணங்கத்தான் இருக்குது என்று மட்டும் நினைச்சு நீங்க வணங்கினீங்கன்னா உம்பரார் எதிர்கொளர் தேவர்களெல்லாம் எதிர்கொள்ளும்படியா ரொம்ப அருமையா நீங்க வானுலகத்துக்கு போலான். அப்படி போன ஆள ஒருவர் தான் யாரு, சுந்தரமூர் சுவாமி. வரவேற்பு குழு, பெரிய வரவேற்பு குழு நிற்குது, அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஐயா வரவேற்பு குழு கையிலே போன போது யாரார் என்னானார், இந்திரன் மால் பிரமன் நேரம் ஆச்சு சார் எழிலார் மிகு தேவரெல்லாம் மற்றும் பலர்னு போட்டுவிட்டார். இந்திரன் மால் பிரமன் எழில் ஆர்மிக தேவரெல்லாம் வந்தது ரொம்ப அருமை. எனவே அந்த உம்பரார் எதிர்கொள உயர்பதி அனைவரே அப்படி சொல்லலாம் என்றார். பண்ணு
2: அந்தாளி குறிஞ்சி சுண்ண வெண்ணீரணி பக்கம் 32

மங்கையோர் பாகம் நயந்தே விடை முக

கிளர் கங்கை படவரலோடு களம்படையாடோது பாடரங்காக விளங்கிய தழ்போ

0: நல்ல துடியோடு பொறிபுல் காட்டிடே ஆடுதிர் பொங்க பிரிதரே பயம்பொழு வெள்ளடை மேவிய எரிமழுவாட்படே எந்த பேராலே காவியம் கண் மடவாளோடும் காட்டிடே தீயகல் ஏந்தி நின்று ஆடுதிர் தேன் மலை மேவிய தழ்போழ வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு
1: இந்த ஆறு பாடல் வரை இருக்கின்றது, எஞ்சிய பாடல்கள் கிடைக்கிறது. அதனால்தான் பல பதியங்கள் நமக்கு இப்ப கிடைக்காமல் இருக்கின்றன என்று சொல்வதற்கு காரணம், அது கூட ஒரு பட்டியல் ஒண்ணு போட்டுடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பின்னால் இருக்கிறவன் அதை இவ்வளவுதான் சார் பாடினது, இவங்க ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்காங்கம்மா, இல்லப்பா எந்தெந்த இடங்களில் பதியங்கள் எங்களுக்கு விடுபட்டிருக்க வேண்டும் என்று ஒரு தொகுப்பே செய்யணும். நிறைய வேலை இருக்கு. பெரிய புராணத்தை வைத்துக்கொண்டு அந்த மூவருடைய தமிழையும் ஆராயும் போது பல்வேறு இல்லை, நாளைக்கு என்ன சொல்லுவான், 40,000 50,000 சும்மா வீண் அப்படிமா. நம்மால் இந்த இருக்கிறத அசைச்சோடுறதுக்கு முதலாள் தமிழன். அவனுக்கு நம்ம அடைவா முன்னே என்ன செய்யணும் கேட்டால், இவ்வளவு இடங்களில் இப்போவே எங்களுக்கு சில பதியங்களுக்கு பாடல் கிடைக்கல, இன்னென்ன இடங்களில் பதியங்கள் பலவும் இறந்திருக்கின்றன இன்னென்ன காரணங்களால் என்று சொல்லிட்டா உண்மையின் வரும். என்ன செய்யணும், அதெல்லாம் வேலை. சரி, ஆகவே இப்பொழுது நமக்கு 6, 7 முதல் 11 வரை 4 பாடல் இந்த பதியத்தில் கிடைக்கல. சரி, இதில் எல்லா பாடல்களையும் இருக்கிற பாடலில் என்னென்ன அருமையாக, நம்முடைய உமையோடு கூட இருந்து நீ சுடுகாட்டில் நடனமாடுகிறீர் அப்படின்னா, பெருமாட்டி எங்கே ஐயா அங்கே இருக்கிறாரோ அங்கே தான் அம்மாவும் இருக்கணும், வேற இல்லை, அதனால் கூடவே இருக்கும் பதுவுசு. அதில் எதை சொன்னாலும் அப்படியே தெரிய நினைக்குமே தவிர வேற ஒன்றும் மறுத்தே பேசாது. அவ்வளோ தங்கமான சொல்லுவா. இது ஒரு இடத்துல சொன்னார், ஏ சார் முறைமையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க வீட்டு வாழ்வை பற்றி நீங்கள் எதுவும் பெரிய அவங்க வீட்டில் போன மாதிரியே உபசரித்த மாதிரி. ஆமாம், திருமறை வழியாக போயிருக்கோம். எது ஏன்னாரு, பெருமான் வாயில் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த அம்மாவுக்கே சிந்தனைனர். வாக்கே பார்த்தீங்களா, வாக்கே நோக்கிய மங்கை மலானனை மூக்கே நீ முரலாய். பெண்ணு எப்படி இருப்பான்னு கேட்டா, கணவனார் வாயில என்ன வருதோ அதை அப்படியே செய்ய நடத்தணும். அப்படி பதிவு இல்லைன்னா ஒரு நாடி நெல்லை வச்சு 32 அறத்தையும் செய்யணும்னு சொன்னார். எப்படி சாயம் முடியணும்னு கேட்கலாம்ல, நாயகியா இருக்காரு. ஒரு நாடி கொடுத்துட்டு எல்லா உயிர்களையும் எது வரைக்கும் ஊட்டணும்னார், காலகாலமா நீ தர்மம் செய்யணும்னு. இது எப்படி போதும்னு கூட கேட்கலையே, அப்படி பதுவுசு. அதனால அந்த அம்மை நடனம் ஆடுகின்ற பொழுதும் அங்கே இருக்கிறாராம். அதையும் நம்முடைய அற்புத திருவந்தாதியில, சாமி அம்மாவை எங்கேயும் அழைச்சிட்டு போறீங்க, இந்த இரவு நேரத்தில் சுடுகாட்டில் ஆடும்போது மட்டும் வேணாம், தாய் குலாது என்ன பண்ணும், இந்த மாதிரி பரிவாக கேட்கறது அவரு தான், அம்மா தான், தாய் இல்லை. அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற நடராஜா கீழே அப்படி யாருமே அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஒரு சிறு புண்ணியம் என்னென்னா, முதல் ஞாயிறு 2வது ஞாயிறு காரைக்கால் அம்மையார் கோயிலில் தான் பேசுறது. ஒரு 15 ஆண்டா சரியாக அந்த சாயந்தரம் 6 மணிக்குன்னா நல்ல மக்கள் வருவாங்க. இந்த ஒலி ஒலிக்காக போக மாட்டாங்க, சில பேர் ஞாயிற்றுல மச்சா வரமாட்டாங்கிறாங்களே. காரைக்காலில் எல்லா ஞாயிறும் உண்டு அம்மையார் கோயிலில், அம்மையார் கோயில்லையே. அதில் 2 ஞாயிறு நான் போவேன். அருமையாக ஒரு திட்டம் வந்து, நல்ல கடுமையாக மழை பெஞ்சா கூட, ஐயா நீங்கள் முடிஞ்ச பிறகு வந்துடுங்க, நம்ம அந்த அம்மாக்கிட்டேயே பக்கத்துலேயே உட்காந்து 4 பேராவது அதை செற்பொழி முடிச்சுடணுமே தவிர இல்லைங்கிறது கூடாது அப்படிங்க. ஒரு பத்தர் ரொம்ப அருமையாக, தண்டாயுத பாணி பத்தர், அங்கே ரொம்ப அற்புதமாக அந்த அம்மையை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பிறந்த இடம் அது, பிறந்த வீடு அது, ரொம்ப அருமையாக அந்த பருவத்தில் அப்படி இருக்கும். காரைக்காலம் ரொம்ப அருமையான வடிவம். எனவே இந்த பொழுதுல சொல்லுகிறார், சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனிந்து எண்ணரும் பல்கனம் ஏத்த நின்று ஆடுவர். பெருமான் ஆடும்போது என்னென்ன, தன்னம்பூ. காடு சுடுகாடை தவிர பல்கணங்கள், பூதகணங்கள் என்ன, பேய்கணங்கள் என்ன, மற்ற கணங்கள் என்ன, இவையெல்லாம் சூடை தான் இருந்து பெருமான் ரொம்ப ஆடுவார். அது ரொம்ப விருப்பம் இருக்கு. அப்படி ஆடுகின்ற நீர் விண்ணமறு பைம்பொடில் வெள்ளடைமேவிய பெண்ணவர் மேனியம் பிஞ்சகனாரு, எங்க மயந்த திருக்கருகாவூர்ல இருக்கிற பெருமான் தான் அங்கெல்லாம் ஆடுகிறார் அப்படின்னார். அடுத்த பாட்டில இருந்து அம்மா காண ஆடுவர் என்று சொன்னார். திரை புல்கு கங்கை திகழ்சடை வைத்து வரைமகளோடுடன் ஆடுதீர். இங்க மலைமகள் கூட உமையம்மை கூட இருக்க ஆடுதீர் என்று சொன்னார். அதே போல அந்த அடுத்த பாட்டிலையும் நடைமட மங்கையோர் பாகம் நயந்து ஆடுதீர். அடுத்த பாட்டிலையும் மடவரலோடு ஆடுதீர் என்று எல்லா பாடல்களிலும் உமையம்மை காண ஆடுகிறார் பெருமான் என்று அருமையா சொன்னார். அந்த உமையம்மையை பற்றிலாம் ஒரு அருமையான குறிப்பு. என்ன குறிப்புன்னு கேட்டா, இல்ல அன்னம் போல் நடப்பால் மூணாவது பாட்டு இல்ல. அடுத்த பாட்டுல மடவரல் நல்ல மடமை குணம். மடமை குணம்னா எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே இருக்கும். அதான் பெண்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய அருமை. எல்லாம் தெரியும் ஆனா பார்த்தா தெரியாத மாதிரி இருப்பாங்க, கேட்டாதான் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற இயல்பான சிறப்பான ஒரு குணம் அல்ல, அந்த மாதிரி குணம் அம்மாவுக்கா என்று சொல்லிவிட்டு, அடுத்தது சுரிகுடல் ரொம்ப அருமையான கருமையான கூந்தல், நல்ல வளைந்து வருகிற கூந்தல் அப்படி. அடுத்ததுல காவியம் கண் நீலோர் குளத்தை பார்த்தா அம்மா கண்ணை பார்க்க வேணும். குவளை கண்ணி கோரன் காண்கா, இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் என்று சொல்லி இது சொல்லி இந்த பாட்டை நிறைவுபடுத்தி, இதுக்கு வந்து திருக்கடை காப்பெல்லாம் கிடைக்கல, அதனால் இந்த அளவிலேயே நன்றி நாம் இப்பொழுது வழிபாடு செய்யலாம்.
2: பொன் குழந்தை காந்தாரம் துளிமண்டி உண்டு பக்கம் 15.
0: துளிமண்டி உண்டு நிறம் வந்த கண்டமானதுன்னு சுடரோன் ஒளி மண்டி கும்பரே உலகம் கடந்த உமை பங்கள் எங்கள் அரண்போ களிமண்டு சோலையே கழனி கலந்தய கமலங்கள் தங்கு மதுவில் தெளி மண்டி உண்டு திரை வண்டு பாடைய திருமுல்லை வாயில் இதுவே பருவத்தில் வந்து பயனுற்ற பண்பல் அயனை படைத்த பரமல் அறவத் தொடங்கம் அவை கட்டி எங் அறவிக்க நின்ற அரணோர் உருவத்தில் மிக்க ஒளி தங்கொடிப்பி அவையோத மோத வெறுவே தெருவத்தில் வந்து செழுமுத்தலை கொள் திருமுல்லை வாயில் இதுவே வாராத நாடன் வருவாரம் வில்லின் உருமெல்கினாளும் உலகில் ஆராத இன்பன் அகலாத அன்பன் அருள்மேவி நின்ற அரணோர் பேராத சோதி பிரியாத மார்பின் அலர்மேவு பேதை பிரியாள் தீராத காதல் நெதி நேர நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஒன்றொன்றோடொன்றும் ஒரு நான்கோடைந்து இரு மூன்றோடேழும் உடனாய் அன்றின்றோடொன்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரணோர் குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று குழுமே சென்றொன்றோடொன்று தெரிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே கொம்பன்ன மின்னின் இடையாளோர் கோரன் விடை நாளும் ஏறு குழகன் நம்பன்யம் அன்பன் மறைலாவன் வானின் மதியேறு சென்னி அரணோர் அம்பன்ன உண்கணவராடரங்கின் அணிபோபுரங்கள் அழகார் செம்பொன்ன செம்பி தருமாடம் நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஊனேறுவேலின் உருவேறு கண்ணி ஒளியேறு கொண்ட ஒருவன் ஆனேறதேறி அழகேறு நீரம் அறவேறு பூணு அரணோர் மானேறு கொல்லை மயிலேறி வந்து குயிலேறு சோலை மருவே

0: வினைதேயனின்றனி மலர் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடுமேனி அரணோர் மஞ்சாறு மாட மனைதோறும் ஐயம் உளதென்று வைகி வரினும் செஞ்சாலினில் வளர் தோழழிக்கொள் திருமுல்லை வாயில் இதுவே வரை வந்தெடுத்த வலிவாளரக்கன் முடிபத்தும் இற்று நெறிய உரை வந்த முன்னின் உருவந்த மேனி உமை பங்கள் எங்கள் அரணோர் வரை வந்த சந்தொடகிலுந்தி வந்து மிளிர்கின்ற பொன்னி வடவால் திரை வந்து வந்து சிறிதேரலாடு திருமுல்லை வாயில் இதுவே மேலோடி நீடு விளையாடல் மேவு விரிநூலன் வேத முதல்வன் பாலாடு மேனி கரியானும் முன்னி அவர் தேட நின்ற பரனோர் காலாடு நீல மலர் துந்தி நின்ற கதிரேறு தென்னில் வயலில் தேரோடு வாழை குதி கொள்ள மல்கு திருமுல்லை வாயில் இதுவே பனை மல்கு திண்கை மதவா உரித்த பரமன்ன நம்ப நடியே நினைவன்ன சிந்தை அடையாத தேரர் அமன்மாய நின்ற அரணோர் வனை மல்கு கைதை வகுளங்களெங்கும் முகுளங்களெங்கு நெறிய தினை மல்கு புன்னை திகழ்வாதனாரு திருமுல்லை வாயில் இதுவே அணி கொண்ட கோதையே அவள் நன்றுமேத்தைய அருள் செய்தே மறுமார் திணி கொண்ட மூன்று புறம் செய்தவில்லையே திருமுல்லை வாயில் இதன் மேல் தனி கொண்ட சிந்தையே அவர் காழிஞான மிகு பந்தல் மொழ்ந்த மிழ்களில் அணி கொண்ட பத்து இசை பாடு பத்தரே அகல்வானம் வாழ்வர் மிகவே
1: இது தென்றி முல்லவாயில்லை இப்பொழுது பாடிய அருடைய பதிகம். இது எல்லா பாடல்களிலும் ஒரு ஒரு நிறைவை பெற்றிருக்கிறது. திருமுல்லை வாயில் இதுவே என்று சொல்லிக்கொண்டே உள்ளனுடைய மாதிரி இருக்கு. திருமுல்லை வாயில் இதுவே அநேகமா இந்த பதியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த திருமுல்லை வாயில் நெருங்கி உள்ளே போகின்ற பொழுது அது கோயிலுக்குள்ள இல்லை, அந்த அந்த ஊருக்கு உள்ள நுழைகின்ற பொழுது பாடியிருக்கும். திருமுல்லை வாயில் இதுவே நனிபள்ளி அதுவேன்னு பாருல்ல, ஆலவாயாவதும் இதுவேன்னு பாரு. இது இந்த மாதிரி பாருங்க, ஆலவாயாவது இதுவே எப்ப பண்ணுது? திருவாலவாயில உள்ள நுழையறதுக்கு முன்னுமேயே ஆலவாயாவதும் இதுவே நனிப்பள்ளி அதுவேங்கிறது. இதெல்லாம் ரொம்ப அருமையாக குறிப்பு வைக்கணும். இதெல்லாம் ஊருக்குள்ளே போய் பாடினது இல்லை, ஊருக்கு வெளியே பாடினது. இதுவே அதுவே இந்த இதுங்கும் போது அண்மை சுட்டு கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி, அதுங்கும் போது கொஞ்சம் ரெண்டு பேர்லாம் தொலைவிலேயே இருந்து பாடுறது. அப்போ ஆலவாயாவதும் இதுவே என்று பாடும்போது ஏறத்தால மதுரை மாநகர் தங்கள் ஆட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது, வணக்கம் அந்த இடத்துக்கு கூட்டாருன்னு. ஏன் ஆலவாயாவதும் இதுவே நனிப்பள்ளி அதுவேங்கிறது ஒரு பல்லாங்க ரெண்டு பல்லாங்க தாண்டி நனிப்பள்ளி அதுவே இதெல்லாம் குறிப்பிருக்கு. அது போல இங்கே திருமுல்லை வாயில் இதுவே என்று பாடுகிறார். எனவே ரொம்ப அண்மையில போய் பாடுறாங்க, கோயிலுக்குள்ள பாடுறாங்க. இதெல்லாம் சேர்க்கலாம் ரொம்ப அருமையா. ஆனா இது வந்து இதை பத்தி ஒன்றும் சொல்லலை, சொல்லியிருந்தாரானால் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து திருவள்ளுவர் வாயிலுடைய அந்த நுகர்வு போகின்ற பொழுது பாடியது. இடங்கூறி வடக்கி இருப்பாங்க. இந்த ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருக்கணும் தெரியும், இஆர்சி உண்டு இன்டர்மீடியட் எல்லாம் பழைய இன்டர்மீடியட்ல இஆர்சின்னா இடங்குறி விளக்குன்னு அர்த்தம். ஒரு தொடரை கொடுத்துட்டு இது இடங்குறி விளக்குன்னு கேட்டால் இது யாருக்கு எப்பொழுது சொன்னது, அப்புறம் அது விளக்கவும் வேணும். அது ரொம்ப நீங்க ஆழமா படிச்சுதான் தான் சொல்லலாம். ஆழமா தான் படிச்சா நாட்டில் அறிவு வந்துருமே.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் நமஸ்சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவாஞ்சியம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நமக்கு பொழிபவர் செந்தமிழரசு கி. சிவகுமார் ஐயா அவர்கள், ஞானத்திரள் சைவ சமய மாதேதலின் ஆசிரியர்.
3: திருச்சிட்டம்பரம் அண்ட சரசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்பாடும் சபையும், ஆண்ட அரசு உழவார பணி குழுவும் இணைந்து மிகச்சிறப்பாக வருடந்தோறும் நிகழ்த்தி வருகின்ற ஆண்டு விழாவை இன்று காலை தொடங்கி ஒடுக்கத்தூர் மடத்தில் மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அடியேன் நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு நேராக வாழ்வதற்கு உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். இதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சொற்பொழிவாளர்களை பழிவாங்க வேண்டும் என்று அமைப்பாளர்கள் நினைத்தால் அவர்களுக்கு சாப்பிடுகிற நேரமாக பார்த்து சொற்பொழிவை கொடுத்துருவாங்க. அதனால் சொற்பொழிவாளர்கள் எப்பவும் அமைப்பாளர்கள்ட்ட வம்பு பண்ணிக்கக்கூடாது. நாங்கள்லாம் நீங்கள் எப்போ வேணால் கொடுங்க சார் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தகராறு இல்லாத நேரத்தில் ஸ்லாட்டில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ பெரிய சொற்பொழிவாளராக இருந்தாலும் 1:30 கொடுத்தாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படா இவர் முடிப்பார் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போதே தோணும். இல்லையா, நடுவில் தோன்றது இயற்கை. தோங்குகிற பொழுதே அப்படி ஒரு எனக்கு பார்த்தீர்ன்னு சொன்னால் எப்பொழுதுமே சொற்பொழிவுகள் எப்பொழுதுமே எப்படி அமையும்னு கேட்டால் 2:30-3:00 இல்லைன்னா 12:30-1:00. ஏன் சார் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, சார் அந்த நேரம் பசி நேரம், அதனால் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை, அந்த நேரத்தில் பசியை மறந்து கேட்கக்கூடிய சொற்பொழிவாக உங்கள் சொற்பொழிவு தான் இருக்கும், அதனால் அந்த நேரத்தில் உங்கள் பேச்சை வச்சிட்றோங்க. கோயம்புத்தூரில் ரொம்ப சிறப்பாக ஒரு 10 சொற்பொழிவு ஒரு மிகப்பெரிய பிரபல நிறுவனம் நிகழ்த்துது. அதில் பார்த்தா அவங்க எனக்கு செவ்வாய்க்கிழமை கொடுப்பாங்க. அந்த நிறுவனம் பேர் சொல்ல ரொம்ப சிறப்பாக செய்வார்கள், வருடந்தோறும் கொடுக்குறார்கள். ரொம்ப அற்புதமான ஏற்பாடு. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே சொற்பொழிவாளர்கள் சனிக்கிழமை கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கேட்பாங்க. என்னை கேட்குற பொழுது எப்பையா போடலான்னு என்னையும் கேட்பாங்க. நான் சொன்னேன், எப்போ கேட்டால் என்ன, நீங்கள் எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் போடுவீங்க, நான் கேட்டு என்ன ஆகப்போகுது, நீங்கள் அப்படியே போடுங்க அப்படி. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் அந்த அமைப்பாளரிய, அது என்ன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போடுறீங்களே, என்ன என்ன சமாச்சாரம். ஆரம்பத்தில் சூடாக ஆரம்பிக்குங்க ஐயா, நடுவில் பார்த்தீங்கன்னா 10 சொற்பொழிவில் அப்படியே கீழே ட்ராப் ஆகிடும். எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ திரும்பவும் அதை ஷூட் பண்ணி மேலே கொண்டு நிறுத்தணும்னா அந்த நேரத்தில் ஒரு சொற்பொழிவாளரை கரெக்டாக போட்டால் தான் ஷூட் அப் ஆகும். அதுக்கு அடியேன் தாங்க உங்களை பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் கொஞ்சம் நாளை பசியை மறந்துருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக குடி கொடுத்த நேரத்தில் அதை முடிச்சுட்டு தான் உங்களை விடுவேன் நான். தலைப்பும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு

தலைப்பை கொடுத்துருந்தா சரி, அந்த தலைப்பில் எதையாவது பேசிட்டு அப்படி கிளம்பி போகலாம். தலைப்பும் பார்த்திங்கன்னா நேர்பாடல் பாடி, நேர்பட வந்தவாறு நேராக வாழ்வதற்கு, அப்படிதான் தலைப்பு. நீங்கள் பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் அது கிட்டக்கு வந்தோடனே நேராக அடுத்த பக்கம் போயிருப்பாங்க, அது பார்த்தாங்களே. ஏன்னா தலைப்பே ஒரு அரைப்பக்கத்துக்கு ஓடுது. சரி, அன்றைக்கி பார்த்துக்கலாம், அதன்னு அது நேர்பட வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. அது மூணு பிரிவாக போட்டிருக்கிறாங்க. தமிழில் சொற்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல அப்படியே பொருள் எடுத்துக்கொள்ளும் விதமாக தமிழ் சொற்கள் அமையாது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தமிழ் சொற்கள் ஒரு பொருளை தரும். ஆனால் தமிழ் சொற்களுக்கு இருக்கக்கூடிய ஆழம் தமிழை நன்றாக பயின்றவர்களுக்குத்தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இலக்கண பயிற்சியும் ஆழமும் உள்ளவர்களுக்கு அந்த சொல்லின் வலிமை தெரியும். அதனால தான் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், பெரிய புராணத்தில் சுவாமி சொல்லுவார், எனக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் சொற்றமிழ் பாடுக. அது என்ன சொற்றமிழ்? தமிழில் மட்டும்தான் சொல் இருக்கா? ஆங்கிலத்தில் இல்லையா சொல், தெலுங்கில் இல்லையா, மலையாளத்தில் இல்லையா சொல், எல்லாத்துலேயும் தானே சொல் இருக்கு. இந்த தமிழில் மட்டும் என்ன சொல் தமிழ் பாடுக அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எனக்கு ஒரு அதில் ஒரு எண்ணம் உண்டு.

வாயார் தமிழ் பாடுக இல்ல சொற்றமிழ் பாடுக என்றார். அது வரைக்கும் வழக்கில் இருந்த சொற்களை எல்லாம் பார்த்தா தமிழுக்கு வன் தமிழ், பைந்தமிழ், குறுந்தமிழ், செந்தமிழ் அப்படின்னு பல தமிழ் இருந்திருக்கு. ஆனால் முத முதலா சேக்கிழார் தான் இந்த வார்த்தையை காயின் பண்ற. சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். ஏன் அதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டா, தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே சொல்லினுடைய வலிமை. இந்த சொல்லு அவ்வளோ டெப்த்து. அதனால தான் திருமூலர் சொன்னார்,

0: பத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே. அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். இந்த உடம்பை வச்சிருக்கிறான், உடம்பை வைத்த விதத்தை பார்த்தே பெருமானுடைய பெருங்கருணை தெரிந்து கொள்ளலாம். வேறு வேறு சான்றுகள் எல்லாம் தேவையில்லை. இந்த உடம்பை பாடுறா, இந்த உடம்பை பார்த்தாலே சிவபெருமானுடைய கருணை உனக்கு புரியும். உடம்பிலே இந்த அடி வயிற்றிலே, இது உடம்பில் தசை என்பது மண், உடம்பிலே ஓடுகிற குருதி என்பது நீர், பஞ்சபூதங்களில் மண்ணாலானது தானே தசை, மண் தான் தசையாச்சு, மண் தாவரமாச்சு, தாவரம் தசையாச்சு. தத்துவம் நேராக தத்துவமாக இருக்காது, தாத்வீகமாக இருக்கும். மண் நேராக மண்ணாக இருக்காது, மண் என்கிற பூதம் தாத்வீகமாகி தசையாக இருக்குது. அப்போ இந்த தசை அதில் குருதி ஓடுகிறது, அதுதான் நீர். நிலமாச்சு, நீராச்சு, அடுத்தது மூணாவது பூதம் தீயாச்சே, அது எங்கே இருக்குன்னு கேட்டால், எல்லாருக்கும் அடிவயத்தில் இருக்குது தீ. இங்கே ஒரு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் தீ கீழே. காலையில் ஒரு வடை, ஒரு பொங்கல், ரெண்டு இட்லி பசுப்போம். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் பசுப்போம். போட்டதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. சாயந்தரம் போண்டா டீ பசுப்போம், ராத்திரி என்ன மெனுங்குது, இப்படி போட்டதெல்லாம் பசுப்போம் பண்ணுற ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நெருப்பு இந்த பாடியை 98.4 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னா, இந்த நெருப்பை எதுக்கு வச்சுருக்காருன்னா, உடம்பினுடைய வெப்பநிலையை 98.4. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரா சுவாமி, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கண்ட்ரோல், அதுக்கு பேர் தர்மோஸ்டாட்னு பேர், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற தர்மோஸ்டாட்டுன்னு ஒன்று, நெருப்பு கூட போச்சுன்னா அடுப்பை குறைச்சிரும், நெருப்பு குறைஞ்சதுன்னா அடுப்பை கூட்டும். இப்போ வெளியில் இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சரு திடீர்னு ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடம்பு வெப்பம் கூடிரும்ல, அதுக்காக உள்ளே இருக்கிற அந்த வெப்பத்தை இழுத்து குறைச்சிருவார். வெளியில் ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிடும்ல, அதுக்காக உள்ளே இருக்கிற நெருப்பை கூட்டிடுவார். இப்படி உள்ளே ஏறுகிற நெருப்பை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் உள்ளே ஒரு தர்மோஸ்டாட் வச்ச ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் சிவபெருமான் தான். ஆட்டோமேட்டிக்காக 98.4 வெளியில் என்ன வெப்பம் இருந்தாலும் அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மாறும். இது மாறுதா 98.4 மாறுதா? இருக்கு. என்ன காரணம்? டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற. இப்படி உள்ளே அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்கு வந்து இந்த பூமியில் விழுந்தோமோ அப்போ பற்ற வச்ச அடுப்பு. தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, நான் அடிவயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லைம்மா, எல்லாரும் அடிவயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், உள்ளே என்னைக்கு இந்த பூமியில் வந்து விழுந்தோமோ அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு திகு திகு திகுன்னு எரிஞ்சிட்ருக்கு. உள்ளே அணைஞ்சதுன்னு வச்சுக்க, வெளியில் நெருப்பு வச்சிருவான், முடிஞ்சு போச்சு. ஒத்த வரியில் சொல்கிறார் அதை, அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த நெருப்பு கொஞ்சம் கூடிச்சுன்னா டோட்டல் பாடியே எரிஞ்சிடும். இந்த நெருப்பை கரெக்டாக வச்சிருக்கானே உள்ள, அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேழும். ஏழு தான் நம்மளை சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார், சூரியன் ஒரு ஸ்டாரு, மொத்தம் ஏழு தான். அதை இந்த ராகுக்கு அது ரெண்டும் சாயா கிரகங்கள்னு பேர், அது நிழல் கிரகங்கள், ஏழு தான் ஸ்டாரு. இந்த ஏழையும் தக்கபடி அமைத்து இந்த பூமியில் மட்டும்தான் உயிர்கள் தழைக்குமாறு வைத்திருக்கிறான். இவன் எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான், சுத்துறான். ஆனால் திருமலை சொல்கிறாரு, இங்கே ஒண்டி தாண்டா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு மூன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு எர்த், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூன் டு எர்த், இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ரொம்ப மிகச்சரியாக இறைவன் அமைத்திருக்கிற காரணத்தினாலே இங்கே மட்டும்தான் கார்பன் மாலிகூல்ஸு ஆக்சிஜனோட சேரும், ஹைட்ரஜனோட சேரும், இங்கே தான் உயிர்கள் தழைக்கும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு. இங்கே வேறு எங்கேயும் அந்த அடிப்படையாக இந்த உலகத்திற்கு ஆர்கானிக்கு அந்த அடிப்படை தேவை. அதுக்கு என்ன தேவைன்னா கார்பன், கார்பன் கருப்பு, அதுதான் அம்பாளுக்கு கரிய நிறத்தை கொடுத்து நம்முடைய சைவர்கள் அமைத்து காட்டினார்கள். இந்த திருவருள் சக்திங்கிறது தான் அடிப்படைங்கிறது. அதை சொன்னார் அடுத்த வரியில், அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேழும். அடுத்ததா சொன்னார், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம். எவ்வளவு இப்ப இருக்கோ அவ்வளவு போதும்னு வச்சிருக்கிறாராம். ஒருத்தர் என்ன கேட்டார், சார் என்ன சார், திருஞான சம்பந்தர் 16,000 பாட்டு பாடினாராமே சார், நமக்கு 4,000 தானே கிடைச்சிது அப்படின்னு வருந்தினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், 4,000 உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு. எனக்கு ஒரு 10 பாட்டு தெரியும், அது போதும். 4000 10 தெரியுது, அப்புறம் என்ன 16000 வச்சு எவ்வளோ தெரிஞ்சுக்க போகிறோம்? தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சிருக்கிறானா, அதை சரியாக பயன்படுத்துகிறார். அடுத்ததாக சொன்னார், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் வைத்தானே, அந்த தமிழ் சொல்லுக்கு எப்படி வச்சானோ பொருள், பொங்கி மிகாமை வைத்தான்னார். ஃப்ளாட்டாக பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் அதுதான் பொருள்னு நினச்சிக்காத. அனுபவப்படுகிற பொழுது வருகிற பொருள் அதற்கு வேறு. அதனால் தமிழ் சொல் இருக்கிறதே, அது பக்குவம் வராத காலத்திலே ஒரு பொருளையும் பக்குவம் வந்த பொழுது வேறு பொருளையும் தரக்கூடியதாக இருப்பதினாலே பக்குவம் வராத காலத்திலும் சிவம் தேவைப்படுகிறது, பக்குவம் வந்த காலத்திலும் சிவம் தேவைப்படுகிறது என்கிற சிவத்தை உணர்த்துகின்ற வலிமை தமிழ் சொற்களுக்கே உண்டு என்பதினாலே அவர் சொன்னார், சொற்றமிழ் பாடுக அப்படின்னு சொன்னாராம். அந்த வலிமையான சொற்கள் உடைய தமிழிலே பாடுக அப்படின்னார். ஒழுகலரிது அழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையார், முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை, தொழுதுலகில் இழுகும் அலம் அழியும் வகை கழுமல நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இந்த ஒரு பாட்டில் 17 நகரம் வருது. குழந்தைங்களுக்கு வார்த்தை ஸ்டாமரிங் திக்குவாயிருக்குமானால் இந்த பதிகத்தை சொல்ல சொல்லி சொல்கிறாங்க. இது வழிமொழி திருப்பதிகம்னு பேர் இதுக்கு. இதை பேச பாட பாட குழந்தைங்க தினமும் பயிற்சி பண்ண பண்ண அந்த திக்குவாய் போயிடும். அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான அந்த ழகரம் கைக்கு வரும். தமிழுக்கே சிறப்பு ழகரம் தானே, ராணா நல்லா வரணும் எழுத்து, அந்த ழகரம் அவ்வளோ. அதனால தான் தமிழ் மொழிக்கே அந்த ழகரத்தை வச்சு தமிழ்னு வச்சான் இல்லையா, தமிழ்னு வச்சான். ஆனால் பசங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிற தமிழை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. வாழைப்பழம் வளப்பழம் வாயப்பழம்னா இல்லையா, அது பார்த்தா அது ஒருத்தர் தான் யாரோ சொன்னாங்க. அங்கே இருக்கும்போது காயாக இருக்குமா, எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் இது வாழைப்பழம், அது கொஞ்சமாக அப்படி வருகிற பொழுது என்னாகும், கொஞ்சம் கனிய ஆரம்பித்து வாழைப்பழமாகும். அப்புறமா திருச்சி பக்கம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், லாரியில் பழம் ரொம்ப கழிஞ்சிரும், வாயா பயம். அது சென்னைக்கு வந்துருச்சதுன்னா வாய பயம் அப்படி ஆயிடும். ஏன் பழம் ரொம்ப கழிஞ்சு போச்சு, குழ குழன்னு ஆகிப்போச்சு. வாத்தியார் கேட்டார், என்னடா இது வாழைப்பழம்னா ஒழுங்காக வரமாட்டேங்குது, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வளர்னாரு, அப்பா அடுத்த நாள் வந்தார், என்ன உங்கள் பையன் இப்படி வாழைப்பழம்னு சொல்லுன்னா வாழைப்பழம் வாழைப்பழங்கிறானே, அது எங்கள் பயக்க வயக்கங்கண்ணாவே நாசமாக போச்சு போ அப்படின்னு. ழகரம் சிறப்பாக வரணும், அதுதான் தமிழ். இந்த 17 ராணா போட்டாருங்க, ஒழுகல் அரிது அடிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை. அவர் சொன்னார், ஏன் நீங்கள் தமிழில் பாடினீங்கன்னு கேட்குறதுக்கு ஞானசம்பந்தர் பதில் சொல்கிறார். அதுக்காக சொல்கிறேன், சாமி நீங்கள் தமிழ்லையே பாடுறீங்களே என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு சாமி சொல்கிறார், நான் தமிழில் ஏன் பாடுறேன்னா ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒன்றும் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் என்ன பாடுறோமோ அதெல்லாம் நாங்களாக பாடுறது இல்லை, உள்ளே இருக்கிற சிவம் என்ன உணர்த்துதோ அதைத்தான் நாங்கள் பாடுறோம். எனக்கும் உள்ளே இருந்து சிவமானது சொல்லுது, நான் பாடுறேன் இல்லை இல்லை சொல்லலை, எனக்கு மட்டும் சிவம் எழுதியே காட்டுது, உள்ளே இருந்து சிவம் எழுதி காட்டுறத நான் வெளியில் பாட்டாக சொல்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, உள்ளே இருக்கிற சிவம் தமிழில் எழுதுது, அதனால் நான் தமிழில் பாடுறேன்னாரு ஞானசம்பந்த பெருமாள். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள், நான் வழிமொழிகிறேன் அவ்வளோதான். இப்போ தமிழ் அவ்வளவு வலிமை உடையது, மொழி தகையவேன்னாரு. ரொம்ப சீக்கிரமாக இறைவனுடைய அருளையும் அன்பையும் நாம் பெறுவதற்கு உரிய சாதனமாக தமிழ் விளங்குகிறது. அந்த திருவாசகத்திலே நான் அங்கே சாமியார் மடம் என்று சொல்லக்கூடிய சென்னையில் ஒரு இடத்துல ஒரு மடத்தில் பேசுகிறேன். அங்கே பேசுகிற பொழுது திருச்சதகத்தை முழுமையாக பதிவு செய்தார்கள். பேசுகிற பொழுது அதைத்தான் சீடியாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு ரொம்ப சிறப்பான முன்னுரையெல்லாம் தந்தாங்க எங்கள் ஐயா டாக்டர் ஆறுமுகமையா அவர்கள். அவர்கள் ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள். தகுதி வாய்ந்தவர்களிடம் பாராட்டு வாங்குவது என்பது ரொம்ப சிறப்பு. அவர்கள் பொழுந்தது அதற்கு எனக்கு அவ்வளோ தகுதி இருக்கிறதான்னு தெரியல, ஆனால் இன்னொரு நினப்பு வருது, என்ன அதுக்கு தகுதி படுத்திக்கலாம் இல்லையா, சரி அந்த அளவுக்கு வரணும்னு ஐயா சொல்கிறாங்க என்று எதிர்பார்த்து அந்த அளவிற்கு நீ வளர்த்துக்கொள்வேன் என்ற அவருடைய திருவடிகளில் நான் சமர்ப்பித்து கொள்ள விரும்புகிறேன். மையனை பற்றியும் நிறையா சொன்னார்கள், அது அவர்கள் அவருக்கு வாழ்த்தும் சொன்னார்கள். உரியவர்களிடம் வாழ்த்து வாங்கியதினாலே மதன் முரளியும் தன்னுடைய தொண்டை அவன் சிறப்பாக செய்வான். ஏனென்று சொன்னால், இது காரணம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. நான் ஆரம்ப காலத்திலே சொற்பொழிவுகள் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது சென்னையில் புதிதாக சொற்பொழிவு செய்கிறேன், நாங்களே முயற்சி எடுத்து பேசுவேன் நான். ஏன்னா அலுவலகத்தில் பணியாற்றுகிறேன். திருமுருகாற்றுப்படையில் ஏற்பட்ட ஆர்வத்தினாலே திருமுருகாற்றுப்படையை பற்றி ஆறுபடை வீடுங்கிறத ஒரு தவறான நோஷன், ஆறுபடை வீடுன்னா தப்பாக புரிஞ்சு கொண்டு இருக்கிறார்களே. அந்த ஆறுங்கிறது நம்பர் இல்லை, எண்ணிக்கை இல்லை, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக நான் சொற்பொழிவு செய்வேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த சொற்பொழிவை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது, நான் அலுவலகத்திலேருந்து நேராக வரும். அதுக்கு எனக்கு உதவுனது முரளி தான், மதன் முரளி. அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவனை என்ன பண்ணுவேன், டே முதல்ல கோயிலுக்கு போய் அந்த பெஞ்செல்லாம் எடுத்து போட சொல்டா அப்படிமே, சரிப்பா அப்படிமா, அப்புறம் வரவங்களெல்லாம் வரவேற்கணும்டா, டிஸ்க் எடுத்து போடு, மைக் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் பாரு, ஓதுவார் இருக்காரா பாரு, எல்லா வேலையும் எனக்கு அவன் தான் பார்த்துக்குவான், வேறு யாரும் கிடையாது, பேசுகிறது நானே ஏற்பாடு அவன். அப்புறம் அலுவலகத்துக்கு பேச்சு ஆரம்பித்தோடனே நிறைய பேர் வந்துடுவாங்க, வந்து உட்காந்து கேட்பாங்க. நான் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறதுக்கு அவனை இன்வால்வ் பண்ணேன். கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்த முரளியா, டே நீ வரவேற்புற பேசுகிறானே, அப்பா எனக்கு தமிழே, நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், என்ன போய் தமிழில் பேசுறேன், பேசுகிறா அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. அப்புறம் வரவேற்புற பேசினான், அங்கே ஆரம்பிக்கும் போது அவன் வரவேற்பு பேசுறான். இன்றைக்கி அவன் பேசுகிறான், பல பேர் வரவேற்புற சொல்கிறாங்க. அப்போ வளர்ச்சி எப்போ வந்ததுன்னா, அந்த ஊக்கமும் முயற்சியும் தான். அதனால் நான் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நீங்கள் எந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சி வந்தாலும் கஷ்டத்தை பார்க்காம நம்ம மட்டும் சௌரியமாக வரணும்னு வராமல் வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வரணும், குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும். முக்கியமாக சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபை கூப்பிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு நீ வீட்டிலே இரு நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு ரொம்ப பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படியே இல்லை தப்பி தவறி கூப்பிட்டு வந்தால் கூட அவங்க படுத்துகிற பாடு, ஏறு ஏறு ஏறு, இறங்கு இறங்கு இறங்கு, அவங்க பாவம் எப்படி ஏறுவாங்க எப்படி ஏறு அப்படின்னு கூட இல்லாமல், அவர்களை அப்படி இல்லாமல் அவர்களையும் அழைத்துட்டு வரணும். அவங்க நம்ம அழைச்சிட்டு வராமல் யார் அழைச்சிட்டு வருவா? அப்புறம் அவங்க எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறதுல என்ன தப்பு? நாம் தானே அழைச்சிட்டு வரணும் அவங்கள. அவர்களை அழைத்து வர வேண்டியது நம்முடைய அடிப்படை. ஒவ்வொரு கணவனுக்கும் தன்னுடைய மனைவியை இந்த மாதிரியான சிறப்பான இடங்களுக்கு அழைத்து வர வேண்டியது அவருடைய கடமை. அதை இங்கே நிறைய பேர் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி குறுந்தகடு வெளியிட்ட எங்கள் ஐயாவே எப்படி வந்திருக்கிறாருன்னா, அம்மையப்பரா தான் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க. எனவே அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் அம்மையாருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறுந்தகடை பெற்றுக்கொண்ட சிவசுப்ரமணிய ஐயா இருக்கிறாங்களே, அவங்களும் எப்பவும் தம்பதி சமேதராக வரவர் தான். இன்றைக்கி கூட கேட்டேன் நான் அம்மா வல்லியான்னு, அவங்க என்கிட்ட உடனே எப்போவுமே அழைச்சிட்டு வருவார், அதனால தான் கேட்டேன். எப்போவும் கூப்பிட்டு வராதவங்களை பார்த்து நான் கேட்குறதே இல்லை, ஏன்னா அவர் தனியாக தான் வருவார் நம்மளெல்லாம் தெரியும். நான் அழைச்சிட்டு வரவரை பார்த்தா அப்படி கேட்கலாம், என்னங்க ஏன் அம்மா இல்லையா அப்படின்னா, அவங்களுக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு சரியாக இல்லைன்னு சொன்னாங்க. எனவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, காரைக்காலிலிருந்து அறிவுடை நம்பி அவர்கள் என்னுடைய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்பாடு பண்ணி கொண்டு வருகிறார். பல முறை நான் காரைக்காலுக்கு போகிறேன். காரைக்காலுக்கு போகிற பொழுதெல்லாம் என்ன அவர்கள் வீட்டில் தாய் போல் அப்படி அவர்கள் இன்னைக்கு கவனித்துக் கொள்கிறார். அவர்களுக்கும் சந்தர்ப்பம், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 1 முதல் 20 வரை.
3: திருச்சிற்றம்பலம் நீத்தல் விண்ணப்பம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: என்னுடைய இருளை ஏறத்துறம், என்னுடைய இருளை ஏறத்துறம், எனக்கு உள்ளே இருந்த இருளை ஏற பக்கத்தில் எல்லாம் மிகவும் தூரத்தில் ஓட்டிவிட்டார். இருளை யாருக்கு? மாணிக்க வாசகர் அவருடைய உள்ளத்தில் இருந்த இருளை. எது? அஞ்ஞானந்தன்னை அகலுக்கு நல்லறிவேன்னு அஞ்ஞானமாகி இருளை, ஆணவமலமாகி இருளை. ஆணவமலத்துக்கு இருள்னு வேறு, ஆணவமலத்துக்கு இருள்னு வேறு. உயிர் எழுதுவோரும் ஆணவமலம் இருக்கு. ஆணவமலம் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதானே? நல்லாவே தெரியுது. தப்பு தவறு செய்துட்டு சொன்ன முடியாது. கமலரான் சரியான ஆணவம் ஐயா சொல்லாங்களே இல்லையா? சரியான ஆணவம் பிடிச்ச பையனு எல்லாரும் சொல்றாங்க. சித்தாந்தம் படிச்சவன் படிக்காத எல்லாமே சொல்றேன். சித்தாந்தம் படிக்காதவன ஆணவ மலத்தை ஒத்துக்கிறான். சரியான ஆணவம் பிடிச்ச போய் அந்த ஆணவன் நல்லா பேர் வாங்கியிருக்குதுப்பா. எங்க பார்த்தாலும் நல்லா பேர் வாங்கி. ஆகையினாலே என்னுடைய இருளை கையாலே இருளா இருள் என்று சொன்னால் பொருள் தெரியாதபடி மறைப்பதற்கு இருள். பொருள் தெரியாதபடி மறைக்கின்ற அந்த ஒரு பொருளுக்கு அதே திருவருள் பயன்ல சொன்னாரு உமாவிஷமா, உலகத்தில் இருக்கின்ற இருள் பொற இருள், உயிரில இருக்கின்ற இருள் அகையில். உலகத்தில இருக்கின்ற இருள் பொறையில், உயிரில இருக்கின்ற இருள் அகையில். புறத்துல இருக்கிற இருள் தன்னை காட்டும் பொருளை காட்டார். இருள்ல பொருள் தெரியாது. புறத்துல இருக்கிற இருள் பொருளை தெரியாமல் மறைத்து விடும், தன்னை காட்டும் இருள் தெரியுது. இருள் தெரியுது அடையப்பா, சரியான இருட்டுப்பா, சரியான இருட்டுப்பா அப்படின்னு சொல்றோம். இருட்டு தெரியுது. ஆனா உள்ளத்துல இருக்கிற இருள் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது பொருளை, தன்னையும் காட்டாது இருளும் தெரியாதா? பொருளாகி உள்ளே இருக்கிற பொருளாகிய சிவனையும் காட்டாது இருளுருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இதுனார். எது? ஆணவமலம். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்றார். அதனாலே ஆணவமலமாகிய இருளை எனக்கு பக்கத்தில் இல்லாமல் மிகவும் தூரத்தில் ஓட்டி விட்டானார். என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளது அன்பு மீதூர குடியாக்கொண்ட குள்ளையும் வளர். சிவருவான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் முதலில் சொன்னாரா? எல்லா உயிர்களும் இருக்கிறான் சொன்னாரா? பொதுவாக இருக்கிறார். எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் சொன்னாரா? பொதுவாக இருக்கு. அடியான் உள்ளத்துல சிறப்பாக இருக்கிறார். இதெல்லாம் சொல்ற பத்தியா பல்லுயிர் எல்லாம் பயன்களாயின்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாரு? அடியார் உள்ளத்து அன்பு மீது அன்பு அடியவர்களுக்கு மிக உண்டாகும்படியாக இருக்கிறான். அன்பு மிகுதியாக அவர் உள்ளத்துல இவன் இருக்கிறான். நல்லா விளங்குதா? ரெண்டு வகையான பொருள். அடியார்களுக்கு அன்பு உண்டு மிகுதியும் உண்டாகும்படியாக அவன் இருந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அன்பு மிகுந்து அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறான். சிவருமான் அன்பு மிகுந்து அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறான். அடியார் உள்ளத்து அன்பு மீதுற எங்க இருக்கிறான்? குடியா கொண்ட குள்ளிகள் குடியா அங்கே இருக்கிறான். எங்க குடியா இருக்கிறானா? அடியார் உள்ளத்துல குடியா இருக்கிறான். விதத்தை மிகப்பாடு அடியார்கள் பாதத்தை தொடங்குகின்ற சம்பந்தர் கீதத்தை முகப்பாடும் அடியார்கள் குடியாக அவருடைய புகழை நல்ல இசையினாலே முகம் யார் பாடுகின்றாலும் அவர் உலகத்தில் குடியா இருக்கிறான். சம்பந்தர் அதேதான் அவர் சொல்றார். அடியார் உலகத்து அன்பு மீது. அடியார்னா யாரு? சிவனை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு மெய்யன்போடு செய்கின்ற அடியார். அவர் உள்ளத்துல சுவாமி குடியார். மூவர் அம்மானையிலே ஒரு பாட்டு. அந்த பாட்டு எப்படின்னா, இந்த சிவருமானுக்கு வெள்ளியம்பலம் இருக்குதா, பொன்னம்பலம் ஒன்று இருக்குதா, அப்படின்னா ரெண்டு அம்பலம் இருக்குதா, ஏன் இருப்பு அம்பலம் இல்லையான்னு கேட்டா ஒரு வெள்ளியம்பலம் இருக்குதுன்னு சொல்ற. எங்க இருக்குது வெள்ளியம்பலம்? பொன்னம்பலம்னு எங்க இருக்குது? வெள்ளியம்பலம் பொன்னம்பலம்னு சொல்லிய இரும்புனால செய்த அம்பலம் ஒண்ணு இல்லையான்னு கேட்டேன். அந்த இனம் இனம் பற்றி சொல்றது வெள்ளி இரும்புன்னா வெள்ளி தங்கம்னா அதோட இனம் இது இரும்பு இரும்பு எனமா சேர்ந்துக்குது வெள்ளி தங்கத்தோட உலோகம் தானே. புரியுதா தம்பி? உலோகம் இரும்புனால செய்த ஒரு அம்பலம், இரும்புனால செய்த அம்பலம் இல்லையா என்று கேட்டா அதை இருப்புன்னு சொல்றது. அது வல்லினம். இது இரும்புன்னா வெள்ளினம். அத அடுத்த பொண்ணு சொன்னா இருக்குதுன்னா இரும்பினால செய்த அம்பரம் இருக்குதுன்னா அது எங்கேன்னு கேட்ட அதான் அடியாருடைய உள்ளம். மண்ணு வள்ளி அம்பலம் மாசறு பொன்னம்பலம் என்னும் இவை இசற்கு இரண்டு உண்டு அம்மானே. மண்ணு வெள்ளி அம்பலம் மாசறு பொன்னம்பலம் என்னும் இவை இரண்டு உண்டு என்னும் இவை ஈசற்கு இரண்டு உண்டு அம்மான். என்னும் இவை ஈசற்கு இரண்டு உண்டே ஆமாயின் இன்னும் இருப்பம்பலம் ஒன்று இல்லையோ அம்மானேன்னு. இருப்பம்பலம் இரும்பின் அரசித அம்பலம் இருப்பம்பலம் அடியார் இறையங்கான் அடியார் இறையங்கான் உமையவளோ இறைவர் பாகத்தொடுக்கும் இறைவரோ தொண்டர் உள்ளத்தொடுக்கும். தொண்டர் தொண்டர் தம்புறமே சொல்லவும் புரியுது நிறைய இருக்கு. அதனாலே விரும்பு அடியார் உள்ளத்துள்ளாயினார் மாணிக்கவாசகர். விரும்பு அடியார் அதனால சிவனை பூஜை பண்ணுவது சிவலிங்கத்திலையும் சிவனடியாரையும் பூஜை பண்ணு வேணும் வேணும் என்பது இதான் குரு. அதனாலே சிவலிங்கம் படமாடும் கோயில் சிவனடியாரும் நடமாடும் கோயில் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அதனால தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபெரும் பூஜை உண்டு மண்ணு இருக்கருளை வைப்பார். அதனாலே தாவரமாகி தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்திலேயும் சங்கம என்கின்ற அடியாரிடத்திலேயும் சிவன் எழுந்தருளி இருக்கின்றபடியினாலே இந்த இரண்டிடத்திலையும் பூஜை செய்வாயாக அப்படின்னு ஞான சாஸ்திரம் விளங்குதா. தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபெரும் பூஜை உண்டு மண்ணு இருக்க அருளை வைப்பார். நீ பூஜை பண்றது இந்த இரண்டு இடத்துலதான் பண்ண வேணும் விளங்குதா. ஆகையினாலே இந்த இரண்டு இடத்திலேயும் சிவபெருமான் எழுந்தருளிருந்து பூசிக்கின்றவர்களுக்கு அருளை கொடுக்கின்ற இடம் அருளை கொடுக்கின்ற இடம். இப்ப பேங்க் இருக்குன்னு வச்சுங்க பணம் வழங்குற இடம் இருக்குது இல்ல அந்த பேங்கே பணத்துக்கு தான் அந்த பேங்குன்னா பணம் தான். இருந்தாலும் பணம் வழங்குகிறவன் ஒருத்தருக்கிறாருல அவருக்கு பேர் என்ன கேசியர. அது போல அங்க போய் கிட்டா கொடுக்க மாட்டேன் நீ அங்க கேசிட்டு போமா அங்க போய் கிட்டுற அங்க போய் இல்ல பசுவின் உடம்பு முழுவதும் பால் பால் முழுவதும் இருக்கிறது அது எங்கே கிடைக்கிறது முளைக்காம்பின் மூலமாக கிடைப்பது போல குவிலையோ பாலிலையோ காலிலே கிடைக்காது போதேதான் கிடைக்கும். பின்ன எங்கே பால் கிடைக்கிறது காம்பிலே கிடைக்கும். முளைக்காம்பின் வழியாக பால் சுரப்பது போல குருள் இங்க சங்கமமா கொண்ட திருவே எங்கும் சிவன் இருப்பார். ஆனாலும் ஏசற்ற சங்கமத்தும் சத்குருவின் தன்னிடத்தும் லிங்கத்தும் ஆவின் உடம்பெல்லாம் ஆவரித்து நிற்கும்பால் பாவும் முளைக்கண் மிகுதி பார் என்பது ஞானசாஸ்திரம். ஆகையினாலே அங்குங்கராதபடி சிவன் எங்கும் பிரகாசமாயிருந்தாலும் எல்லா இடங்களிலும் பாலிலே நெய் போல இருக்கிறான். மெய்யடியாளத்துல தயிரிலே நெய் போல விளங்கும் எல்லா இடங்களிலும் பாலிலே நெய் இருப்பது போல மறைந்திருக்கிறான். மெய்யடியாளருடைய உள்ளத்திலே தயிரிலே நெய் தோன்றுவது போல விளங்கி தோன்றுவது போல விளங்கும் விளங்குதா. ஆகையினாலே அடியார் உள்ளத்து அன்பு மீற அவன் குட்டியா கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் இரவும் பகலும் ஓயாது அவனையே ஸ்மரிக்கின்ற சிந்திக்கின்ற வாழ்த்துகின்ற வணங்குகின்ற நினைக்கின்ற சித்தத்திலே அவன் குடியா இருக்கிறான். காயமே கோயிலாக கொண்டு அன்பு மீதல் குடியா கொண்ட கொள்கையும் அவனுடைய கொள்கை சிறப்பும் அவனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா இந்த அடியார் உள்ளத்திலே குடியாக இருந்து அருள் செய்கிற சிறப்பு குடியா கொண்ட கொள்கையும் அவனுடைய கொள்கையே அதுதான் சிறப்பு. மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்னாகம் தோற்றுவித்தது. மகேந்திர மலை என்று ஒரு மலை இருக்கிறது அது புதிய மலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற மலை மகேந்திர மலைன்னு அது திருவசைப்பாவிலே இது வருகிறது. மகேந்திர மலையை பத்தி இருவசிப்பாவில பாடுறார் சேந்தனார் பாடுறார் திருமாளிகத்தேவர் பாடுறார். ஆகையினாலே அந்த மகேந்திர மலை மண்ணு மாமலை நிலை பெற்ற பெருமை உருந்திய மகேந்திர மலையிலே சொன்ன ஆகமம் தோற்றுவித்தது. முன்பு உமாதேவிக்கு சொன்ன ஆகமத்தை முன்பு கைலாயத்தில் உமாதேவிக்கு சொன்ன ஆகமத்தை மகேந்திர மாமலையிலே அங்கே இருந்த ரிஷி புங்கவர்களுக்கு ஆகமத்தை உபதேசம் இருக்கிறார். ஆகம என்கின்றது நீங்க கேள்விப்பட்ட ஒரு நூல் அது படிக்கிறதுக்கு சக்தி கிடையாது அதனால படிப்பு இல்லை இல்ல வடமொழி இருக்கணும் வடமொழி தெரிஞ்சா அதை படிக்கலாம் அதுக்கு தகுதியும் ஆகம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி கிடையாது வடமொழியில இருக்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆகமம் தான் சிவபெருமானுடைய திருமுகத்திலிருந்து நான்கு வேதங்களும் நான்கு திருமுகத்திலிருந்து ஒன்றியது ஆகமும் உச்சி ஆகிய ஈசான முகத்திலிருந்து ஒன்றியது. தத்புருஷ முகத்திலிருந்து இருக்கு வேதம் அகோர முகத்திலிருந்து யஜுர்வேதம், வாமதேவ முகத்திலிருந்து சாமவேதம், சத்யோசாத முகத்திலிருந்து அதர்வண வேதம், ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும் தோன்றின. அதில் விளங்குதா? அதனாலே 4 வேதங்களும் 4 திருமுகத்திலேயும், அதற்கு மேலே வந்து ஈசானமாகி மேல் நோக்கி இருக்கின்ற முகத்திலே 28 ஆகமங்களும் தோன்றியது. வேதம் புதுநூல், ஆகமம் சிறப்பு. அதனாலே அகத்திலே எல்லாருக்கும் வரத்தும் சொல்லும், ஆகமத்திலே சிவனுக்கே முழு பெருமையும். ஆகையினால அந்த ஆகமத்தின் வழியாகத்தான் உலகத்தில் நடக்கின்ற வழிபாடு, பூஜை, கோயில் எல்லாமே, சிவாலயங்கள் நடக்கின்ற பூஜைகள், விழாக்கள் சகலமும் ஆகமத்தின் வழி. ஆகமம் என்பதற்கு ஆகமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆகமம் என்பதற்கு வந்தது என்பது, ஆகமம் என்பதற்கு வந்தது. எங்கிருந்து வந்தது? சிவனிடத்திலிருந்து வந்தது. ஆகமம் என்பதற்கு ஆப்த வாக்கியம் என்பது. ஆப்தர் என்றால் எனக்கு அவர் ஆப்த நண்பருங்க, கேள்விப்பட்டீங்களா அந்த சொல்லு? ஆப்தர் எல்லாரும் நமக்கு ஆப்தர்கள் தான். நெருங்கிய சொந்தக்காரர்கள்னா ஆப்தர்கள் தான், தாய் தந்தை ஆப்தர்கள் தான். ஆனா எல்லாரினும் மேலான ஆப்தர் யார் என்றால் சிவன் ஒருவரே. உற்றார் ஆருடரே உயிர் கொண்டு போகும் பொழுது இந்த ஆப்தர்கள் எல்லாம் வருவார்களா? வரமாட்டார். உற்றார் ஆருடரே உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆளு, அவன் தான் ஆப்தர், உயிருக்கு ஆப்தர். ஆகையினாலே அப்படி ஆகமம் என்பதற்கு ஆப்த வாக்கியம் என்று, ஆப்த வாக்கியம் என்று. ஆகமம் என்பதற்கு பதி, பசு, பாச ஆகிய முப்பொருளையும் தெரியும். ஆ பசு, க பதி, ஆக ம பாச, பதி, பசு, பாச ஆகிய திரி பதார்த்த லட்சணங்களை முப்பொருளையும் தெரிவிப்பது சிவா. அதுல வழங்குதாமா? பதினா கடவுள், பதினா கடவுள், பசுன்னா உயிர்கள், நம்ம எல்லாம் பசுமாடுகள், நம்ம எல்லாம் பசு மாடுகள். முற்ற மாடு இருக்கும், நல்ல மாடு இருக்கும், கறக்கிற மாடு இருக்கும், உதைக்கிற மாடு, எல்லா மாடும் இருக்குது, எல்லா மாடு இருக்கும், புரியுதா? பசுக்கள். அதுக்கு மேல பசுவாயி, பசுவே என்ன பண்ணிருக்கிறோம்? கட்டி போடும். ஆமா, அந்த கட்டி போட்டுருக்கிறது தான் வாசம். கட்டி போடலைன்னா அது இன்னும் என்னென்ன பண்ணுமோ, கட்டி போடலைன்னா இன்னும் என்னென்ன பண்ணுமோ, 5 கைத்துல கட்டி போடும். 5 கைத்துல பசு மாட்டை 1 கைத்துல கட்டி போடுறோம். இந்த மாட்டை எத்தனை கைத்துல கட்டி போடுறோம்? 5 கைத்து. ஆணவம், கண்மம், மாயை, மாயையும், துரோதானம் என்று 5 கைத்துல கட்டி போட்டே சொல்ல முடியாது மாட்டேன். ஆகையினாலதான் பசத்திலே கட்டுப்பட்டு இருப்பதனாலதான் இதுக்கு பசுன்னு வந்தது பேர். விளங்குதா? ஆகையினாலே இப்படி முப்பொருளையும் தெய்விப்பது சிவா. இதனாலே ஆகமம் சிறப்புன்னு, அது வந்து இந்த குருக்கள் இது படிப்பாங்க, சிவாச்சாரியர் படிப்பாங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், புரியுதா? அதுல படிச்ச குருக்கள் தான், அதுல படிச்ச குருக்கள் கொஞ்சம் தான், அந்த ஆகமத்தை படிச்ச குருக்கள் கொஞ்சம். ஆகவே மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம், முன்பு உமாதேவிக்கு சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். மறுபடியும் அந்த ரிஷிகளுக்கு அருளிச்சு தோற்றுவித்தருளியும். கல்லாடத்து கலந்து இனிது அருளி, கல்லாடம் என்கின்ற அதியிலே, கல்லாடம் என்கின்ற திருப்பதியில, கல்லாடம் என்கின்ற திருப்பதி எங்க இருக்குன்னு தெரியல. இதுல பல கோயில்கள் இப்பொழுது வணக்கத்தில பெயர் மாறி இருக்கும், அது எங்க இருக்குன்னு யாருக்குன்னா எந்த ஆசிரியரும் திருவாசு உரை எழுதினவங்க எழுதல. திருவாசு உரை எழுதினவங்க எத்தனையோ பேர், 100 திருவாசுக்கு உரை எழுதினவர் யாரும் கண்டுபிடிக்க முடியும். கல்லாடம் என்கின்ற திருப்பதியிலே அப்படிதான் இருக்கு. கல்லாடம் என்கின்ற திருப்பதியிலே கலந்து இனிதருளி, நல்லாளோடு நயப்புறவு எரியும். அந்த கல்லாடை என்கின்ற திருப்பதியில எழுந்தருளி இருந்து அங்கே அடியவர்களுக்கு இனிமையான அருளை செய்து நல்லாளாகிய உமாதேவியோடு எழுந்தருளி இருக்கும். நல்லாளோடு நயப்புறவு எரியும். நல்லாள் என்றால் உமாதேவி ஒருத்திக்குத்தான் நல்ல வள்ளு, பெண்ணில் நல்லாளுடும் பெரும். அதனாலே உமாதேவியினுடைய உறவினாலதான் இந்த உலகத்தை இறைவன் ஆக்குகிறான், காக்கிறான், அடிக்கிறான், எல்லாம் அவளுடைய துணை கொண்டுதான். சிவன் என்ன பண்றான்னா வீட்டுக்கார அம்மா துணையினாலதான் உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அடிக்கிறான். சக்தி இல்லைன்னா பண்ண முடியாது அல்லவா? சக்தியுடைய சக்தி அவனுடைய. ஆனா அந்த சக்தி மாத்திரம் எப்படி இருக்கிறான்னா அவன் சொன்னபடி கேட்பான். அவன் என்ன வேஷம் போடுறான்னா அந்த வேஷத்தை உடனே அவன் போட்டுவான், மாட்டேன்னு சொல்லவே மாட்டான், புரியுதா? ராஜா மாவ இருக்கோ ராஜா மாவ அவ வந்து இவன் என்ன வேஷம் புலைய வேஷம் போட்டா புலச்சி வேஷம் போட்டுக்குவா, வேடை வேஷம் போட்டா வேடைக்கு வேஷம் போட்டுக்குவா. ஆமாப்பா, அவன் என்ன வேஷம் போடுறான வீட்டுக்காரு அந்த வேஷத்தை உடனே கூட்டுவான். நம்ம ஊர்ல அப்படி போட மாட்டான், நமக்கு நேர் மாறா போடுவான். அதனால அந்த ஜோடி ரெண்டும் மூணான் மூணான் நல்ல கொடுத்தாரு, நல்ல சூசியாரும் பார்த்து கட்டி வச்சிருக்கிறேன். அதனாலே நல்ல ஆளோடு நயப்பொருள் பஞ்சப்பள்ளியில் பால்மொழிதன். பஞ்சப்பள்ளி என்கின்ற திருப்பதியிலே பால்மொழி தன்னோட பால்மொழினா மாதிவிதான். அவளுக்கு தேன்மொழியும் வேறு பால்மொழியும் நயப்புறவுன்னா நல்ல உறவு, நல்ல நயமான நல்ல உறவு, நயமான நல்ல நயமான சரக்குங்க கேள்விப்படுங்களா, நயமான சரக்கு பால்மொழி தன்னோடு. பஞ்சப்பள்ளி என்கின்ற திருப்பதியிலே பால்மொழி, பால்மொழி என்பது மாதவி தாம்பையர் அவளுடைய மொழி இருக்கு. மொழினா பேச்சு
3: ராமாயணம் பல இடங்கள்ல சொல்லுவாங்க.
2: வள்ளிய தேனன்று பாகன்று ஓமை கோணாமொழி தெய்வ வள்ளி கோன் என்பது கந்தராங்கா. வள்ளி மீனுடைய மொழிய தேனன்றோ பாகன்றோ கூட சொல்ல முடியாதான், தேனும் பாலும் கூட அவள் மொழிக்கு சமானமாக ஓமையாக. இப்படிப்பட்ட பேச்சுடைய வேடிச்சு இது எப்படி சொல்லி அனுபவிக்கிறோம் பாத்திய, வேட பொண்ணு அப்படி பேசியிருக்கிறார்.
4: மகள் பாதம் வருடிய மனவாளோ
2: தினராக சகா
4: பாகு கண்ணின் மொழி
2: பாகுன்னா வெள்ளப்பா, அவள் பேச்சு வெள்ளப்பாகுமா, அப்படி பெண்கள் பேசணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி கூட்டங்கள்ல இந்த மாதிரி பெண்கள் கேட்டா வீட்டுல போய் புருஷனை சண்டை போட மாட்டாங்க அதிகபட்சம். அதனாலே உமாதேவிக்கு பான்மொழி அத இந்த வேதாண்டியத்துல அம்பாளுக்கு யாழை பழித்த மொழி பாரு, யாழை பழித்த அன்னம் மொழி மங்கை உருவங்கன்னு சுந்தரர் பாடுறாங்க. யாருக்குள்ளவா வாத்தியம், அந்த வாத்தியத்தை அந்த இசைய கூட அவளுடைய மொழியை பழிச்சு முடிச்சான். யாழை பழித்த அன்னம் மொழி மங்கை ஒரு பங்கம் என்ன இலக்கிய சுவைகள். அதனாலே பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னுடன் பஞ்சப்பள்ளி என்கின்ற திருப்பதியில்

0: வான்முயில் வளாது வீகமலி வளஞ்சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மை உள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் கலைநிலை.

கிளர்பயன் மூன்று நடந்தது தானே உள்நாடியுள் நோக்கி படர்ந்தது.

அழியும்படியே சரிதருவாயு அழியும்படியே திகழும்படியே சரிதருவாயு அழியும்படியை அறிகிறாரும் அழியும்படியை அறிந்த

என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே சுழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும் கடற்றி மலத்தை கவலத்தை ஊறித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்கள்.

முடிந்ததறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கொளி கொண்டு கடிந்து அனல்கதுவல்லார்க்கு நடந்து

செய்ய பிணங்குகின்றாரே, பிணங்கி அழிந்திடு பேரது கழனி அணங்குடன் ஆதித்தனாறு விரியும் பணங்குடனே வந்த வாழ்வு குலைந்து

ஓடி நின்றிடும் உத்தருமாமியே. கூத்தன் குறியில் குடம்பல கண்டு சாத்திரன் தன்னை தலைப்பை திரிப்பர்கள் பார்த்திருந்துள்ளேன். அனுபோக நோக்கிடில் ஆத்திர

கணகில்லாத கடிந்தோடி போவர்கள், கணகில்லாத நயம் வேசி விடுவர்கள். கணகில்லாத கடிந்தோடி போவர், கணகில்லாத நயம் வேசி

அண்ணலு மாமியே, அண்ணல் இருப்பிடவாரும் அருகில அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்கள் அண்ணல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார்கோளோ சதுரர்

சொன்னால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துரை உரை சிவனே எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிளன் ஓர் கைமாறே. எல்லாம் அல்ல மதுரை சொக்கநாத பெருமானினுடைய இரண்டு திருவடிகளையும் முதலில் வணங்குகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் திருமந்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்திலிருந்து இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்களை சிந்தித்தோம். இன்றைக்கு ஆறாம் தந்திரத்திலிருந்து சில கருத்துக்கள் இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமந்திரம் நவ ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. நவ ஆகமங்களிலே இன்று ஆறாவது ஆகமம் என்றால் வியாமல ஆகமம். ஆறாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தும் வியாமல ஆகமத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. இதிலே இன்றைக்கு நாம் இறைவனுடைய திருவடியின் பெருமையை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இறைவனுடைய திருவடி திருவடி என்று சொன்னால் திருவருள் என்று பொருள். திருவருளே எல்லாம், அருள்தான் நம்மை ஆள்கிறது. நமக்கெல்லாம் புகலிடமும் திருவடிதான். திருவடிதான் தொடக்கம். அதான் மாணிக்க வாசகர் தன் திருவாசகத்திலே திருவம்பாவையிலே 20வது பாடல், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர். ஆதியாம் பாத மலர் என்று சொன்னால் எல்லா பொருள்களுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகள். அதான் திருவடியை நாம் சிந்திக்க வேண்டும். திருவடி என்று சொன்னால் கருணை என்று பொருள். திருவடியே கருணை. அதை நாம் ஒரு நிலையாக சிந்திக்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். 6 திருமுகங்கள் இருந்தாலும் 12 திருக்கரங்கள். 12 திருக்கரங்கள் 12 தோள்கள். ஆனால் திருவடி மட்டும் 2. ஏன் 2 திருவடி? அப்போ 12 திருவடிகள் இருக்கலாமே. 12 திருவடிகள் இருந்தால் அடியார்கள் வணங்குவதற்கு 12 கைகள் இல்லை. நமக்கு 2 கைகள் இருப்பதனால் நாம் வணங்குவதற்கு 2 திருவடிகளை பெற்றிருக்கின்றார். அதான் நம்முடைய நம்மீது கொண்ட கருணை காரணமாக அந்த இறைவனுக்கு 2 திருவடிகள். அந்த திருவடியினுடைய பெருமை ஞானிகளுக்கெல்லாம் புகலிடம் இறைவனுடைய திருவடி. மந்திரம் திருவடி. இவ மந்திரம் என்று சொன்னால் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வயா மீடியா. மந்திரத்தின் வழியாக நாம் இறைவனை அடைய வேண்டும். எந்த மந்திரத்தை நினைக்கின்றோமோ அந்த மந்திரம் நமக்கு நிச்சயமாக காக்கும். எந்த மந்திரத்தை நாம் வந்து உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய மந்திரத்திற்கு உரிய இறைவன் நம்மை காப்பார். அது மந்திரம், அது மந்திரமாவதும்
மாமருந்து, அதாவது மருந்துன்னாவே ஒரு பிணியை தீர்க்கக்கூடியது. அது உடற்பிணி உயிர்ப்பிணி ரெண்டு இருக்கும். இந்த உடலில் இருக்கிற இப்போ வந்து நோயின்னு சொல்கிறோம், உயிருக்குள்ள பிணிங்கிறது வந்து பிறவி. அதுதான் அந்த அந்த பிறவி என்ற பிணியை நீக்கக்கூடிய மருந்து இறைவனுடைய திருவடி. அதான் மாமருந்து. இல்லை அபிராமிப்பட்டர் அபிராம் அந்ததில் பிணியே பிணிக்கு மருந்து என்பர். அது பிணிக்கு மருந்து யாருன்னா இறைவன் தான். அதுதான் மாமருந்து. நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே இதை பதிவு செய்கிறார். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும். இப்போ தந்திரம் என்று சொன்னால் இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், அது உபாயம்னு சொல்கிறது, அதுதான் தந்திரம். அவரு அவனோட வாக்குகளாக நமக்கு உபாயம் செய்திருக்கின்றார். திருமுறைகள் வழியாக நாம் இறைவனை அடையலாம். சைவ சித்தாந்த நுண்பொருளை கேட்டு அதன் வழியாக ஞானம் பெற்று இறைவனை அடையலாம். சிவாய நம என்ற மந்திரத்தை சிந்தித்து கொண்டிருந்தால் இறைவனை அடையலாம். இதெல்லாம் தந்திரம், இதெல்லாம் உபாயம், வழிகள்னு பேர். இந்த வழிகள் எல்லாருமே இறைவனுடைய திருவடி தான். அடுத்தது தானங்கள். தானங்கள் என்று சொன்னால் தானங்கள்னால் தகுதிக்கு, நம்முடைய தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கக்கூடியது, தம்மை விட மேலானவர்களுக்கு வழங்குவது தானம். இப்போ தானங்கள் ஆவது என்று சொன்னால் அங்கே சிவஞானம் என்று பொருள். அப்போ நம்ம அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு இறைவனுடைய இரண்டு திருவடி நமக்கு தேவை. தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும். இந்த சுந்தரம்னா பொதுவாக அழகுன்னு பேர். அதாவது இந்த இடத்துல வந்து சுந்தரம்னா ஒரு உயர்ந்த பொருள். அப்புறம் தூய் நெறி, தூய்மையான நெறின்னா உணர்வறிய மெய்ஞானம் தான் தூய்மையான நெறி. சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகள். அப்போ அதனால தான் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா எல்லா அருளாளர்களுமே திருவடியை வணங்குவார்கள், திருவடியினுடைய பெருமையை பேசுவார்கள். அந்த திருவடியை நாம் இருகப்பற்ற வேண்டும். இந்த திருவடி ஞானம், இந்த திருவடி ஞானம் என்பது சீவனை சிவமாக்கும், ஆன்மாவை பக்குவப்படுத்தும், சிவத்தன்மையை அடைய செய்யும். இப்போ சிவத்தன்மையை அடைய செய்வது திருவடி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒன்று என்னென்னா இந்த குளவின்னு ஒன்று இருக்கும். இந்த குளவி என்ன செய்யும், அது போய் வேறு ஒரு கூட்டிலிருந்து ஒரு சின்ன முட்டையை மாதிரி தூக்கிட்டு வந்துடும் வேறு ஒரு கூட்டிலேருந்து. அது வந்து அந்த புழுவை கொண்டுட்டு வந்து ஒரு புழுவை தூக்கிட்டு வரும். அந்த புழு வந்து குளவியுடைய புழு இல்லை, வேறு ஒரு புழுவாக இருக்கும். அந்த புழுவை என்ன செய்யும், குளவி என்ன செய்யும், கொட்டும். அந்த புழுவை குளவி கொட்டி கொட்டி கொட்டி அந்த குளவியினுடைய தன்மையை அந்த புழுவுக்கு ஏற்றும். அதுபோல் நம்முடைய இறைவனுடைய திருவடி என்ன செய்யும்னா இந்த சீவனை சிவமாம் தன்மையை அடைய செய்யும், சிவத்தை ஏற்றும். சிவத்தை ஏற்றி ஏற்றி ஏற்றி அந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டு சிவத்தன்மை அடையும். இந்த திருவடி தீட்சைங்கிறது ஒரு முக்கியமான பகுதி நம்முடைய சைவத்திலே. இது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை வழங்கியிருக்கிறார். இது நம்முடைய திருவாசகத்திலே அவர் பதிவு செய்கின்றார். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே
துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்ப இந்த பற்றுகளை எல்லாம் நீக்குகின்றார். பொதுவாக இறைவனுடைய குரு உபதேசத்தை நாம் பெறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையானது மாறும். உபதேசம் பெறுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கை வேறு, உபதேசம் பெற்ற பின் வாழ்க்கை வேறு, இரண்டாக பிரிக்கணும். அந்த குரு உபதேசத்தை பெற்றவுடன் அந்த சீடருடைய வாழ்க்கை நிலையானது பரிபக்குவப்பட்டு மாறக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த திருவடி ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா சிவத்தோடு சேர்க்கும். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். இந்த திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். சிவலோகம்ங்கிறது சிவபெருமான் இருப்பிடம் சொல்லலாம். விண்மேவு கைலாயம், சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் விண்மேவு கைலாயம்னு சொல்கிறது. அந்த கைலாயத்துக்கு நம்ம சேர்த்து விட்டுறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு வெள்ளை யானையில் அப்படியே போனார். அப்படி போகும் பொழுது அப்படிங்க கைலாயத்துக்கு போகும் பொழுது அங்கே வரவேற்பு, மிகப்பெரிய வரவேற்பு நடந்தது. இந்திரன் மால் முதல் ஏழ்மிகு தேவரெல்லாம் அவரை வணங்குறாங்க, வணங்கி வரவேற்கிறாங்க. அது விண்மேவு கைலாயம். அதுபோல் இந்த விண்மேவு கைலாயத்திற்கு நம்மை சேர்ப்பிப்பது இறைவனுடைய திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானம் இந்த சிறை மலம் மீட்டும். இந்த சிறை மலம்னா ஆணவம். அப்போ இந்த ஆன்மாவில் உள்ள அழுக்கையை வந்து நீக்குவதற்கு இறைவனுடைய திருவடி ஞானம் தேவை. அந்த திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே, அந்த சித்தி முத்தி, சித்தின்னா மேல்நிலை ஞானம், முத்தின்னா இறைவனோட கலக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அதனால் நாம் என்ன செய்யணும், ஒரு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இறைவனை வணங்கும் பொழுது திருவடியை முதலில் வணங்க வேண்டும். திருவடி, திருவடியிலிருந்து நாம் வந்து வணங்கிக்கிட்டே போகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் அந்த பாதாதி கேசம்னு பேர். பாதாதி கேசமாக இறைவனை வணங்க வேண்டும். முதலில் நாம் வணங்க வேண்டியது இறைவனுடைய திருவடி. ஆகதான் திருவடியை, திருவடியினுடைய பெருமையை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அப்ப பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனித்த பிறவியும் வேண்டுங்கிறார். அப்போ இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு இந்த மனித பிறவி தேவை என்று ஒரு அப்பர் பெருமானுடைய பாடல். இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருவடியை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து இந்த குருவை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. இந்த குரு என்று சொன்னாலே ஒரு குருவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. குருவுக்கு இலக்கணம் ஒரு குருவை உருவாக்கணும். சீடர்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு விதம், ஆனால் அந்த சீடர்களை வந்து குரு தன்மைக்கு உருவாக்குவது தான் குருவினுடைய ஒரு முதல் கடமை. அந்த இந்த குருவானவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம சைவத்தை பொறுத்தவரை இறைவனே குருவாக வருவார். சிவமே குரு, குருவே சிவம். குருவுக்கும் சிவத்துக்கும் பேதமில்லை. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே மானிட சட்டை வடிவம் தாங்கி சகலவகை ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் கொடுப்பார். இதிலே மூன்று வகையான ஆன்மாக்கள் உண்டு. இப்போ நம்மெல்லாம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள், மூன்று அழுக்குகளை உடையவர்கள், அதனால் சகலர்னு பேர். அப்போ நம்மை போன்ற சகலர்களுக்கெல்லாம் இறைவன் நேரடி, அதாவது ஒரு மானிட வடிவ சட்டை தங்கி வருகிறார். மானை காட்டி மானை பிடிப்பது போல, யானையை வைத்து யானையை பிடிப்பது போல, மனிதரை பிடிப்பதற்கு மனித உருவம் கொண்டு வருகிறார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு, அந்த பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு அந்த இறைவன் எடுத்த கோலத்தோடு, அதாவது இறைவனுடைய திருவடிவத்தோடு வருகின்றார். இப்போ சிவபெருமான் வரணும் அப்படின்னு சொன்னால் மானும் அழுவமாக வருவார், ரிஷபாவகானத்து வருவார். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா மயில் மேலே ஏறி வருவார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஞ்ஞானகர் ஆன்மாக்களுக்கு அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து உணர்த்துவார்.
இப்படி மூன்று வகையான ஆன்மாக்களுக்கும் இறைவன் மூன்று விதமாக வருகிறார். இப்போ எப்படி வந்தாலும் குருவாக வருபவர் சிவம். இதை நம்முடைய பாடலில் சொல்கிறாரு, குருவே சிவமென கூறினன் நந்தி. அப்போ குரு, அப்போ குருவே சிவம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிவஞான போதத்திலே எட்டாம் உறுப்பா. எட்டாம் உறுப்பாவில் வந்து சிவபெருமான் குருவாக வந்து உபதேசம் கொடுத்தல். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செழுமே. இதுதான் எட்டாம் உறுப்பா. அது குரு உபதேசம், குரு உபதேசம்னு பேர். அப்போ தவத்தினை உடைய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சரியை கிரியை யோகம் இதில் ஊறி பக்குவப்பட்டு நிறைவு பெற்ற நிலையில் இறைவனே குரு வடிவாக வந்து உபதேசம் கொடுத்து அருள் வழங்குவார். இது நமக்கு சிவஞான போதம் காட்டுகின்ற பாதை. அப்போ வருகின்ற குரு யார் என்று கேட்டால் சிவபெருமானே குருவாக வருவார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் இருக்கும். கோன் என்றால் தலைவன் அர்த்தம். அப்படிப்பட்ட குரு அவர்களுக்கு தலைவனாக வருவார். அவருடைய வாழ்க்கையை வந்து இறைவன் பார்த்து கொள்வார். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த குரு எப்படிப்பட்டவர்னா, அந்த வாக்கு மனங்களையெல்லாம் கடந்தவர் ஞானி. ஞான நிலையில் அவர் உபதேசம் பண்ணுவார். அவர் தான் தலைவராகவும் இருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் தான் குரு. அந்த சீடருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் களைவார். அழுக்குகளை களைந்துவிட்டு பிறவா பெருநெறியாகிய முத்தி நிலையை அருள்வார், வீடு பேட்டினை அருள்வார். எல்லாருமே அந்த குரு தான் கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு குரு வழியாக செல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு வரிசைப்படுத்துவாங்க. அந்த மாதா என்ன சொல்லுவாங்க, பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க. பிதா வந்து குருவை அறிமுகப்படுத்துவாங்க, குரு வந்து தெய்வத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ இந்த இறைவனை வந்து காட்டுவதற்கு குரு தேவை. அப்போ அந்த குரு தான் இதை தெய்வமாக வருகின்றார். இது வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அந்த குரு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல குரு கிடைக்கணும். ஒரு பாடலை சொல்கிறாரு, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக. நல்ல அருமையான பாடல். ஏன்னா இந்த அகத்தியருக்கு வந்து முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். அதான் நமக்கு தமிழ் கிடைச்சது. அதனால் அகத்தியருக்கு எப்படி முருகப்பெருமான் கிடைச்சாரோ அதை மாதிரி நம்ம குரு கிடைக்கணும். இப்போ அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். சரி, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக கிடைச்சார். கருவூர் சித்தருக்கு போகர் குருவாக கிடைச்சார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குரு வழியாக நமக்கு வந்து கிடைக்கணும். அதனால தான் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னாங்க. குரு தொட்டு காட்டணும். ஒரு யோக ரகசியமாக இருந்தாலும் சரி, அல்லது சாத்திர ரகசியமாக இருந்தாலும் சரி, வைத்திய ரகசியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு குரு தொட்டு காட்ட வேண்டும். இப்போ இந்த அகத்தியருக்கு வந்து தேரையர் இருந்தார். அகத்தியர் குருவாக இருக்கின்ற பொழுது அவருடைய மாணவர் தேரையர், ரெண்டு பேரும் வைத்தியம் செய்வாங்க. அப்போ அந்த ஆனால் தேரையர் வந்து ரொம்ப நுட்பமாக வைத்தியம் பண்ணுவார். அது குருவே ரொம்ப பாராட்டியிருக்கார். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குருவிடம் இருந்து குருகுலமாக 12 ஆண்டுகள் தங்கி அந்த குருவினுடைய அந்த நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து தான் அதை உள்ளத்தில் கொண்டு இவர் அந்த குருநிலைக்கு வரணும். அந்த குருநிலைக்கு வருவதற்கு அந்த குருவானவர் அந்த சீடரை வந்து தயார்படுத்தி விடணும். அதுதான் குருவினுடைய இலக்கணம். அந்த அப்படி குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த அதாவது இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு நமக்கு வழிகாட்டுகின்ற குருவுக்கு அந்த சீடர் எந்த காணிக்கை கொடுக்க முடியும்
அப்படின்னு அவர் அந்த குரு காணிக்கையில் சொல்கிறார். உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அதான் சொல்லுவாங்க, அதாவது உடல் பொருள் ஆவி அனைத்தையும்ங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு அதாவது உடலால் உதவி செய்யணும், முடிந்த வரைக்கும் பொருளால் உதவி செய்யணும், அவருடைய உணர்வால் உதவி செய்யணும். உடல் பொருள் ஆவி இதே சொல்ல, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அப்படி நாம் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாலாவது, குரு வாங்குறது, குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க, அது பற்று இல்லாதவங்க தான் குரு. இருந்தாலும் அந்த சீடர் என்று சொல்லுகின்ற பொழுது சீடருக்கு உள்ள இலக்கணம் ஏதேனும் இந்த குருவுக்கு உதவி செய்து அந்த நன்றி கடனை செலுத்த வேண்டும். அது அந்த குரு எப்படி இருக்கணும், சீடருக்கு உள்ள இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்கிறார். அது பக்குவப்பட்ட நிலையில் சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த சீடர் எப்படி இருக்கணும், அந்த குருவை விட்டு நவரவே கூடாது, சிக்கனை பிடிக்கணுமா. இதில் நம்ம மாணிக்க வாசகர் வந்து இறைவனை வந்து சிக்கனை பிடித்தார்ல, சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியன்னு நம்முடைய திருவாசலை பாடுவார். அது மாதிரி சிக்கனை பிடிக்கணும், எங்கே போனாலும் குரு எங்கே போனாலும் நம்மளும் அந்த சீடரும் பின்னாடியே போகணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சீடரும் சேர்ந்தே வருவாங்க. இப்போ குருவுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க சீடர்கள் அந்த காலத்தில். எல்லத்தனையும் இடைவிடாது நின்று, இந்த இல்லைன்னா ஒரு சின்ன அளவுன்னு அர்த்தம், இடைவெளியே இல்லை இருக்கக்கூடாதான், அந்த அளவுக்கு இடைவிடாமல் பக்கத்திலே போயிட்டு இருக்கணுமா. எல்லத்து அணையும் இடைவிடாதே நின்று சிக்கனை பிடித்து என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா, தெல்லி ஏறிய சிவபதம் தானே. அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா நல்ல நிறைய வழிகாட்டுவார். ஆனால் நம்ம வந்து குருவை நாம் சிக்கனை பிடிக்க வேண்டும், அந்த குரு தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். இப்போது நல்ல குரு கிடைக்கணும். இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது குருங்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ நிறைய பேர் குரு இருக்காங்க இப்போ நாட்டில், தெளிந்த குருவும் இருக்காங்க. இப்போ குருவினுடைய இடத்துக்கு அந்த இடத்த அடையிறதுக்கு முயற்சி செய்கிறவங்களும் இன்னைக்கு குருவாக இருக்காங்க, அது பக்குவப்பட்டு கொண்டு இருக்கின்ற குருகளும் இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் திருமலை சொல்கிறாரு, பக்குவம் இல்லாத குரு, பக்குவம் இல்லாத மாணவர், ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறார். அந்த காலத்தில் திருமலர் காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன சொல்கிறாரு, பிளைண்டு லீடிங் த பிளைண்டு. இப்போ ஒரு ஒரு குருடன் வந்து குருடனுக்கு வழிகாட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி தெளிவு இல்லாத குரு தெளிவு இல்லாத சீடருக்கு வழிகாட்டினா என்னவாகும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்து பார்க்குறார். அது கற்பனை செய்து பார்த்து ஒரு பாடலில் சொல்கிறாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். இப்போ குருன்னா என்ன செய்யணும்னா, அந்த மாணவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்க வேண்டும். அந்த அழுக்கையை நீக்க தெரியாத குருவை ஒருத்தர் குருவாக கொன்று விட்டார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அப்ப அழுக்க நீக்க தெரியல, அழுக்க நீக்க தெரியாத ஒரு குரு, அந்த அந்த அந்த மாதிரி ஒரு குருவை வந்து ஒரு சீடர் எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆனால் இந்த சீடருக்கும் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும், குருவுக்கு அழுக்கு நிற்க தெரியல. அப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே அழுக்கு இருக்கும், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி. அப்போ தெளிவு இல்லாத குருவும் ஒரு குருடு, அழுக்கு உள்ள சீடரும் ஒரு குருடு.

நல்ல குருவை கொள்ளுக அப்படின்னாரு. அப்புறம் அந்த தவம் என்ற ஒரு பகுதி, இப்போ இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தபஸ் அப்படிங்கிறோம். இந்த தபஸ் அப்படின்னா மன ஒடுக்கம்னு அர்த்தம். மனசு வந்து ஒடுங்கணும், கருவிகள் ஒடுங்கணும், மன ஓட்டம் இருக்கக்கூடாது, மனம் வந்து ஒரு இடத்துல நிலைவாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தவம் என்பது ஒரு சடங்கு நெறி அல்ல, தவம் என்பது ஒரு அடங்கு நெறி, அது ஒரு ஒடுங்கும் நிலை. அப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தபஸுங்கிறது மேல்நிலையில் இருக்கும். அப்போ அந்த தவநிலை கொண்டவர்களுக்கு பற்று இருக்காது. இது பற்றற்ற நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் தவத்தில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானக்கண் திறக்கும். பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேடைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண் அவர்களுக்கு திறக்கும். மனம் ஒடுங்கணும். இந்த நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ரெண்டு கண், ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை வைத்து கொண்டு உலகில தான் பார்க்கலாம். அருளியல் நிலைகளை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது ஞானக்கண் திறக்கணும். அதான் அந்த ஞானக்கண் என்பது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மூன்றாவது கண்ணை திறந்துருச்சு அப்படின்னா அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். எந்த செய்தியாக இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து கேட்கலாம். அது வந்து தவ வலிமை பெற்ற ஞானிகளினுடைய நிலை அது. அதோட ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை. ஒடுங்கி அப்படின்னு சொன்னால் அந்த மனமானது ஒடுங்கி, கருவிகரணங்கள் ஒடுங்கி, உலக விஷயங்களுக்கு தம்மை ஈடுபடுத்தாமல் தன் இறை சிந்தனையிலேயே ஆழத்தில் இருந்து உள்ளத்தில் இறைவனை பூஜை செய்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் அப்படிங்கிற ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது எளிதாமின்னு சொல்லி நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அந்த தேவாரத்தில் பாடுவார். அப்போ ஒரு நெறிய மனம் அப்படிங்கிறது ஒடுங்கிய மனம், ஒரே சிந்தனை. அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர், இந்த உத்தமர் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்தமருங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லுது. சொல்லுவாங்களா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடின்னு வைணவத்தில் வரும். உத்தமனா இறைவன் அர்த்தம். அப்போ அந்த உத்தமர் என்று சொன்னால் அந்த மனித நிலையிலே வந்து தபஸ் என்று சொல்லக்கூடிய தவநிலை சார்ந்து இறைவனோடு கூடி வாழ்கின்ற மேலான ஞான நிலையை பெற்றவர்களுக்கு உத்தமர்னு பேர். அந்த உத்தமர் என்று சொல்லக்கூடிய தவசுகளுக்கு உள்ளம் நடுங்குவதில்லை, அவர்கள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நமனும் அங்கு இல்லை. நமன் என்று சொன்னால் கூற்றுவன் யமன். யமன் அங்கே வரமாட்டான். இப்போ ஞானிகள், ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யமனுக்கு வேலையே இல்லை. அது சிவயோகி சிவஞானிகளுக்கெல்லாம் யமனுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னா அவருடைய ஜீவசமாதி காலத்தில், ஜீவமுத்தி அடைகிற காலத்தில் வந்து அந்த அந்த ஆன்மாவை வந்து அழைச்சிக்கிட்டு போகணும்னா அங்கே வந்து அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் வருவாங்க. யமன் அங்கே வேலை இல்லை. ஆனால் அந்த சிவஞானிகளுக்கு, சிவஞானிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே யமன் அங்கு வரமாட்டான். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு இடும்பையும் இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒடுக்க நிலையில் இருப்பதனால் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய காற்றையே ஆகாரமாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கென்று ஒன்றும் இல்லை, இறைவன் மட்டும்தான் அவர்களுக்கு துணை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு துன்பம் இருக்காது. உலகில் அந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் இல்லாததுனால அவர்களுக்கு துன்பம் இருக்காது. அடுத்த வரி தான் இராப்பகல் இல்லை. இந்த இராப்பகல் இல்லைங்கிறது ஒரு யோக செய்தி அது. அப்போ அவங்களுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சொன்னால் இராப்பகல் அற்ற இடத்துல போய் அந்த வெட்டவெளியில் போய் இருப்பாங்க. இப்போ பிராதிரி ஒரு மணிக்கு, இரவு ஒரு மணிக்கு அவங்க அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். யோகத்தில் உட்காந்தாங்கன்னா அங்கே வெளிச்சமாக தெரியும். அப்போ அதுவும் வெளிச்சம் தானே. அப்போ பகல் இரவு என்பது வந்து உலகில் இருக்கிறவங்களுக்கு தான். அருளியல் இருக்கிறவங்களுக்கு, யோகத்தில் இருப்பவர்களுக்கு, நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து வெளிச்சம்தான்.

0: எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தியிருப்பாங்க, இறைவனோடு கூடியிருப்பாங்க. அங்கே அவளுக்கு இரா பகல் இல்லை. அப்போ இரவும் பகலும் இல்லைன்னா அவர்கள் மறுபிறவி இல்லாத நிலைக்கு போகிறாங்க அவங்க. அதனால் அவர்களுக்கு துன்பம் இல்லை, படும் துன்பம் இல்லை, பற்று விட்டோருக்கே.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: காலம் பெற அழுத காளிப்பிள்ளையார் திருவேட்களம் பணிந்து, தில்லை மன்று ஆடும் ஐயன் திருக்கூத்து கும்பிட்டு அனைவரும் நாள், கைமான் மரியார் களிப்பாலை உள்ளணைந்து அம்மானை கும்பிட்டு அருந்தமிழ் பாடினார். நீள் மன்று அணைந்து திருத்தில்லை அந்தணர்கள் ஆடும் கடற்கு அணுக்கராம் பேருகண்டு அதிசயித்து மகிழ்ந்தனர். அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை மூவாயிரவரும் கணநாதராய்த் தோன்ற அவ்வருங்காட்சியை திருநீலகண்டத்து பாணனார்க்கு காட்டி பரவசம் உற்றனர். மன்றுள் நிறைந்து ஆடும் மாணிக்க கூத்தரை எதிர் சென்று அணைந்து திருக்களிற்றுப்படிக்குள் தாழ்ந்து வணங்கி உருகினர். அருளார் அமுதம் பருகினர். ஆடினாய் நர் நெய்யோடு பால் தயிர் என்று எடுத்து ஆர்வத்தால் பாடினார். பதிகத்தினில் பரவிய பாட்டு ஒன்றில் முண்ட திருநீற்று மூவாயிரவரு தொழுதியேத்து சிற்றம்பலம் என்ற அருட்குறிப்பும் அமைத்து அருளினர். பின்னுவார் சடை கூத்தரு பொன்னின் அம்பலம் சூழ்ந்து மீண்டும் வணங்கினர். மண்ணும் ஆனந்தத்தில் திளைத்து அருளிய ஞானப்பனுவல் ஆடினாய் நர் நெய்யோடு பால் தயிர் எனும் திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தபடியாக கோலமலர் அப்படிங்கிற பதிகம், இது அண்டாதி தொடையில இருக்கு, பஞ்சம பண்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுவும் தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. கோலமலர் நெடுங்கொவை இல்லையா, அதுல சொல்லிட்டு அந்த பாட்டுல எல்லாம் வழக்கம் போல எல்லா வர்ணனைகளையும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிற்சபை நாயகனை அவர் என்ன செய்யறாரு, உயிர்களை எல்லாம் அடிமைகளாக ஏன்று கொண்டு நம்மை ஆழ்கின்றார். அவரை என்னால் காண்பது என்று கொள் காண்பதுவே. இந்த 9 சூத்திரம் சொல்லுதுல, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடின்னு சொல்றதாரு இல்லையா. அதனால இந்த பதியங்களை பூரா நீங்க பார்த்தாலே நல்லா தெரியும். அந்த ஞானக்கண்ணை தேடி அவரை என்னைக்கு பாக்குறது, ஞான கண்ணால பாக்குறது தான். அதனால அது இந்த பதிகத்திலயும் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த என் பெருமானை நான் என்று காண்பது அப்படின்னு அழகாக அதுல கேட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக 2 பாடல், அதுல காண்பது யான் என்று கொள், அதான் அதோட இதாவே வந்துருது இல்லையா, அந்தாதியா வந்துருது. அந்த பாடலின் அந்தம் இந்த பாடலின் ஆதியாக வருகிறது. கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனை செண்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்களே என்று அழகாக சொல்றார். அதாவது அவரை வந்து நம்ம என்னைக்கு காண்பது, அழகாக அவர் நடனம் ஆடுகின்றார், அந்த பெருமானை எப்படி என்று காண்பது இல்லையா. மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்கள் இல்லையா, சிற்றம்பலம் பெருமையுடைய அந்த சிற்றம்பலத்துல பெரிய நடனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மறையோனுடைய மலர்பாதங்கள் என்று காண்பது அப்படின்னு நினைந்து உருகுகின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னைக்கு காணப்பெறுவது என்று பூண்பது திருவடிகளை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கருத்து வர்ற மாதிரி ஒரு சித்தியார் பாடல். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே, இவை பெற இயந்தும் ஒன்றும் இயந்திடா இயல்பினானே அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, சிவன் அரு உருவும் அல்லன் அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து நீங்க உயிர்கள் பொருட்டு ஒரு தடத்த வடிவம் கொண்டிருக்காரு, அருவும் கிடையாது அரு உருவும் கிடையாது உருவும் கிடையாது. அவரு சித்து பொருளும் கிடையாது அசித்து பொருளும் கிடையாது. அதாவது சித்தாகிய சக்தி வடிவமும் அசித்தாகிய அத்துவா வடிவ மந்திர வடிவங்களும் அல்லாதவன். அடுத்து என்ன செய்து, முத்தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவான் அல்லன் இல்லையா. அவர் வந்து சிருஷ்டிங்கிற தொழில்களை எல்லாம் அவர் செய்யாதவர். அடுத்து யோக போகம் தரிப்பவன் அல்ல, தவம் முதல் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு புத்தி முக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய தவம் முதலான யோக போக வடிவங்களை கொள்பவன் அல்லன் இப்படின்னு சொல்லிட்டே வந்து தானே இவை வரை இயந்தும் தடத்த லக்கணத்தால தானே இதையெல்லாம் உளவாக பொருந்தி இருந்தாலும் இது எதுலையும் இயந்திராத அதாவது பொருந்தாத ஒரு இயல்பினன் அப்படிங்கறது அவருடைய இலக்கணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இத்தனை அவர் செய்யறாரு, ஆனா இதனால அவருடைய தன்மைகள்லாம் மாறாது. ஏன்னா அவருடைய சொரூப நிலையில அவர் வேற மாதிரி இருக்காரு, இது உயிர்கள் பொருட்டு இதெல்லாம் செய்கின்றார் என்று மிக அழகாக சித்தியார்லே சொல்லியிருக்கு. அதான் இதுல நம்ம அப்பதையும் பார்த்தோம், அந்த பாடல்லையும் பதிகத்திலையும் அரு உருவ பத்தி அதுல உருமேனி தெரித்து கொண்ட பாட்டு பார்த்தோம். இப்ப இதுல அருவும் உருவும் அல்லன், சித்தோடு அசித்தும் அல்லன் அப்படின்ட்டு அதான் உண்டுன்னு சொல்லி பாட்டு சொல்லும் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா இதெல்லாம் கடந்தவர் அவர் அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்து 3 பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய, ஒள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர்தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள் எரி ஆடுகின்ற ஒருவனை உணர்வறிதே. இவரை சாமானியமாக யாரும் உணர முடியாது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று மிக அழகாக சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தையே மீண்டும் நமக்கு அதுல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்தால சொல்றாரு, மாதோர் கூரனாகிய பெருமான் தான் நம்முடைய இறைவன் அப்படின்னு மிக அழகாக நாலாவது பாடல்ல சொல்றார். அதுக்கு அடுத்தால அஞ்சாவது பாடல்ல சொல்றாரு, இறைவனை என் கதியை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கதி யாருன்னா அவர் தான். நமக்கு புகழ், நமக்கு தஞ்சம், நாம் அடைக்கலமாக இருக்கக்கூடியது எல்லாம் அவர் தான் அப்படிங்கறத நமக்கு அதான் இறைவன் சொல்லியாச்சுன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா எங்கும் தங்கி இருப்பவர். கதியை அப்படின்னா நான் சென்று அடையக்கூடிய புகலிட பொருளை அப்படின்னு அர்த்தம். இத சிவபிரகாசத்துல செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமது உமாபதி சிவாச்சாரியார். அடுத்து என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறையவனை, நமக்குள்ள எப்போதும் உயிருக்கு உயிரா இருக்கின்றார். உயிர் ஆவி உயிர்க்கும் போதெல்லாம் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்று அழகா நம்ம அப்பர் சுவாமியும் பாடுவாங்க. அந்த கருத்து. அதுக்கு அடுத்தபடியா, மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே அப்படிங்கிறார். அந்த சுவாமிய நான் மனசுல நினைச்சேன், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மறைவனின் வந்திருக்கு. சிவஞானத்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியவர், பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அவரை அடைய முடியும். அப்படி அது அமைஞானம் அப்படின்னு சொல்றது. மற்றபடி அறிந்து கொள்ள முடியாத கல்வன். அவரை மண்ணுலகம் வானுலகம் எல்லா பக்கமும் நிறைஞ்சி இருக்காரு. அந்த பெருமானை மனசால நான் நினைச்சேன், நினைச்ச உடனே அவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. இப்போ என் மனசுல இருந்து நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல் அந்தாதியாக அதே கருத்தை சொல்லுது. நினைத்தேன் இனி போக்குவேனோ நிமலத்திரளை, நினைப்பார் மனத்தினுள்ளே இருந்த மணியை. அந்த நிமலத்திரள்ங்கிறது ஞான திரளாக சுவாமி இருக்கக்கூடிய சொரூப நிலை. மனத்துள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தைன்னு சொல்றார். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் மாணிக்கம்லாம், அதெல்லாம் தடத்த நிலையை சொல்லுது. அப்ப இறைவனை சொரூப நிலையிலையும் தடத்த நிலையிலையும், அதாவது பொது இயல்பிலையும் சிறப்பு இயல்பிலையும் நினைச்சு வணங்கணும் அப்படிங்கறது சொல்லப்படுற. அப்படி வணங்கினேன்னு அவர் சொல்றாரு. நம்ம இன்னும் கோயிலுக்கு போனா விக்கிரகமா கல் விக்கிரகமா அல்லது அது சிலாரூபம் அல்லது பஞ்சலோகத்துல பண்ணனதா இல்ல வீட்டுல ஐம்பொன்ல வச்சிருக்கோமா இல்ல படமா வச்சிருக்கோமா இல்ல மரத்துல செய்யப்பட்ட சிற்பமான அதுல எல்லாம் கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த நிலையில இறைவனுடைய சொரூப நிலையும் தடத்த நிலையும் காண வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நமக்கு புகட்டியிருக்காங்க. சரி, அழகா சொல்லிட்டு இவரை நினைச்சேன், அவர் வந்து என் சிந்தையில குடிகொண்டார், ஆனா அவரை நான் அகன்று போக விட மாட்டேன். எப்படி தெரியுமா, நான் இடவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இடவிடாம சிந்திச்சுட்டு இருந்து அவர் எப்படி போக முடியும், நினைச்சா உள்ள வந்துருவாரு, வந்துட்டாரு, நான் இடவிடாம சிந்திச்சு அவர் எப்படி போவாரு உள்ள இருந்து, அதனால அவர் போக மாட்டார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனே கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடின்னு திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா. இறைத்தால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே, இதெல்லாம் திருவாசக கருத்துக்கள் தான். அந்த மனசுக்குள்ள அந்த மணியாக இருக்கிறத நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மேய தூய்மையாக மனமணி லிங்கமாக மனமணி லிங்கமாக நெய்யமே நெய்யுமராக பூஜையை பத்தி சொல்றார். நெய்யும் பால நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே சொல்றார். ஆக அந்த கருத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஏழாவது பாடல் கூத்தனை வானவர்தம் கொழுந்தை. அழகா சொல்றார், கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர் தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கொலோ அப்படின்னு சொல்றார். இதுலயும் அவருடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தொழில் செய்யற கூத்தன், அது அந்த நடனம் வந்து ஐந்தொழில். அவரு தேவர்களுக்கு இளந்தளிர் போன்று இனிமை தருபவர் கொழுந்தாக. அடுத்து எல்லா உயிருக்கும் முன்னே கொழுந்து விட்டுள்ள முதல்வன் இவர். எல்லாருக்கும் மூத்தவன், கொழுந்தா எழுந்த மூத்தன். மூவுருவின் முதல், அதான் அருவம் அருவுருவம் உருவம், இந்த மூன்று உருவத்திலையும் அவருக்கு அதுக்கும் மூலமா இருக்கிறாரு. முதலாகி நின்ற ஆத்தனை, முதற் பொருளாகி நின்ற ஆப்தன்னா தோழன். தன்னையும் அந்தணர்கள்ல ஒருத்தரா சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை என்று கூடுவது. கோயில் புராணத்துல நாவிரவு மறையினராய் நாம் இவரில் ஒருவர் எனும் தேவர்கள் தேவன் செல்வ செல்வர்களாய் திகழ் வேள்வி பாவு நெறி பல செய்யும் பான்மையராய் மேன்மையரா மூவுலகும் தொழு மூவாயிர முனிவர் அடி போற்றி என்று மிக அழகாக இந்த கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாம் இவர்களுள் ஒருவர் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளிய தேவதேவ ஆகிய சிவபெருமானை போன்ற செல்வத்துள் செல்வமாகிய ஞானத்தை உடையவர்களாய் அப்படின்னு ஆர்ம நாவலர் அதற்கு அழகாக உரை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சேர்வன்கொலோ வன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வங்கொள தழுவி அணி நீரன் முளைக்கணிய சீர்வங்கம் வந்தனமும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான் மரிய நெம்பிரான் என்பால் நேசனையே அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறலாம். இப்ப வந்து எனக்கு பெருமான், அவர் கையில எல்லாம் வச்சிருக்காரு, மான் மழுவெல்லாம் வச்சிருக்காரு, அவர் எனக்கு பெருமான், என்கிட்ட ரொம்ப அன்பு மிக்கவர், எனக்கு நாயகன். அவர் வந்து என்னை வந்து அவர் எனக்கு நேசன் இல்லையா, அவர் வந்து எனக்கு என் மேல ரொம்ப அன்பு மிக்கவர், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு சொல்லி இதுல கேட்டிருக்கு. நேசமுடையவர்கள் நெஞ்சுளே இடங்கொண்டிருந்த காய்ச்சின மால் விடையூர் கண்ணுதலை காமறு சீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் இறைவன் தன்னை என்று இறைவன் என்று ஏத்துவனின் சொல்றார். நேசமுடையவர்கள்னா யாரு? அன்புடையவர்கள். அடியார்கள் மனசுல என்ன இருக்கும்? அன்புதான் இருக்கும். அவங்க உள்ளத்துக்குள்ள கோயில் கொண்டவர். காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் இல்லையா, அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட பெருமான் அவர் தில்லை சிற்றம்பலத்துல இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் எமக்கும் அவர்தான் செல்வன், எங்களுக்கு அவர்தான் தலைவன் அப்படின்னு நான் அவரை ஏத்துவன்னா புகழ்ந்து பாடுவன். கண்டிப்பாக நாம் அவரை புகழ்ந்து இந்த பிறவியில பாடுனா உய்யலாம், நம் வினை நீங்கும், சிவபுண்ணியம் கிடைக்கும், அதனால நரகத்துக்கு போகாமலும் தப்பிக்கலாம். இறைவனை ஏத்துகின்ற வினையாள் மொழியின் தமிழான் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணியாலைகள் சூழ் மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எளிதே. நீங்க வாலியாகியதான் திருவாலி அமுதனார் அல்லவா, அதனால வாலின்னு தன்னை சொல்றாரு, மறைவல வாலின்னு சொல்றாரு. வேதத்துல சிறந்த வாலியாகிய நான் சொன்ன சிவபெருமான அதான் இறைவனை ஏத்துகின்ற அப்படின்னு சொல்லி சிவபெருமான புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மகிழ்ந்து பாடுனீங்கன்னா கண்டிப்பாக வான் எழுதேனா உங்களுக்கு வீடு வேறு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். பொய்கையின் பொழிலொரு புதுமலர் தென்றலார் வைகையின் வடகரை மருவிய ஏடகத்து ஐயனை அணிபரன் அடிபணிந்து அறற்றுமின் அடர் தரும் வெய்ய வன் பிணி கெட வீடு எளிதாகுமே அப்படின்னோ. கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்தனை தரு முகலியின் கரையினில் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. இந்த ரெண்டு பாடல்களுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள். ஆக மிக அழகாக இதன் மூலமாக நமக்கு சிறந்த சித்தாந்த கருத்துக்களை நமக்கு போதும் போதும்னு நம்ம நல்ல ஒரு நமக்கு ஒரு நிறைவு வரக்கூடிய அளவுல தன்னுடைய பதிகங்கள்ல திருவாலி அமுதனார் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இன்னைக்கு பூரா இந்த இப்ப முற்பிறவியில செஞ்ச வினையால இந்த பிறவியில வந்து சிலந்தி வந்து அதாவது அது எப்படி சிலந்தியா வந்ததுங்கிறதுக்கு முற்பிறவி கதை, அப்புறம் சிலந்தி எப்படி கோச்சங்க சோழனாக பிறந்ததுங்கிறதுக்கு கதை, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம். அப்போ வினைக்கு ஈடாகத்தான் பிறவி வருகிறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த நாம கொஞ்சம் நம்ம மனசுல எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த வினையத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து கண்மம் அப்படிங்கிற சொல்லால நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கர்மம் எப்படி நமக்கு, அதாவது மனதம் வாசிகம் காயிகம் அப்படின்னு, மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் நம்ம ஈட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பை நம்ம ஏன் எடுத்தோம்னா, அதற்கு முன்னிலை காரணமாக இருப்பது வினை அல்லது கர்மம். நமக்கு உயிர், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜனன மரணத்தை அது உருவாக்குது அவங்கவங்க வினைக்கேற்ப. அப்ப மனம் வாக்கு காயத்தால அறிந்தும் அறியாமல் ஏற்றக்கூடிய புண்ணிய பாவங்களா அது இருக்கு. அது நமக்கு புண்ணிய பாவங்களா இருந்து என்ன பலனை தருதுன்னா, சுக துக்கங்களை தருது. அனுபவிச்சாதான் தீரும் பிராரத்தம் மட்டும். ஒன்ன வச்சு ஒன்னெல்லாம் அழிக்கலாம் முடியாது. விதிப்படி நம்ம இறைவனை வழிபடணும். நெல்லுக்குள்ள முளை மாதிரி இது ஆன்மாவை பற்றியே இருக்கும். சங்கிலி தொடர்ச்சியா அது அப்படியே பிரவாக அலை மாதிரி வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், களஞ்சியம், ஒருத்தன் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு விளைய வச்சு நெல்லை கொண்டு சேர்த்துருவான், அந்த குதிரில போட்டிருப்பான். அப்புறம் அதுதான் சஞ்சிதம் நம்ம போட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் பிராரத்தம்ங்கிறத அவன் அதுல இருந்து எடுத்து தன்னோட தேவைக்கு எடுத்து சமைக்கிறான் இல்லையா, அதுதான் பிராரத்தம். இப்ப நமக்கு எடுத்தாச்சு, இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய வினைகள் வந்துட்டு. இப்ப இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே இல்லையே, திருப்பியும் அந்த குதிரில குறையுதுலயே அவன் என்ன பண்றான், அந்த களஞ்சியத்துல குறையுதுல அவன், அதனால மீண்டும் புதிதாக பயிரிட்டு அந்த சேர்ந்ததை கொண்டு அதுல குறைய விடாம கொண்டு போட்டுருதான் களஞ்சியத்துல. அது மாதிரி பிராரத்த வினையை அனுபவிக்க வந்த நாம அதை அனுபவிச்சு கழிக்காதோட மட்டும் இல்லாம புதுசா ஆகாமிய வினையை செஞ்சு பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த கர்மம் தான் அப்படிங்கறத நம்ம மனதில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து மனதால் செய்யப்படுவது மானதம் என்றும், வாக்கால் செய்யப்படுவது வாசிகம் என்றும், காயத்தால் அதாவது உடம்பால் செய்யப்படுவது காயிகம் என்றும் சொல்லப்படுது. அதான் அந்த சேர்த்து வச்சது சஞ்சிதம்னு பார்த்துட்டோம். களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிக்கிறதுக்கு பேரு பிராரத்தம்னு வச்சுக்கிடலாம். அது வந்து மூணு வகையா வரும், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் அப்படின்னு மூணு வழியில. அந்த ஆதி தெய்வீகம் தான் அந்த பிறப்பு இறப்பு நரை திரை நோய் யம தண்டனை நரகத்து வேதனை எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்குது. ஆதி பௌதிகங்கிறது இயற்கையால் வரக்கூடிய சீற்றங்கள், குளிரு வெப்பம் காற்று புயல் மழை இடி மின்னலு தீ பிடிக்கிறது, அந்த சுவர் இடிஞ்சு விழுறது, கல்லு விழுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஆதி ஆன்மீகம் அப்படிங்கிறது வியாதிகளாலையும் மிருகங்களாலையும் அரசாங்கம் கள்வர் மனிதர் பிசாசு அப்படி இதங்கள் இதனாலெல்லாம் வரக்கூடிய துக்கம். அடுத்து வந்து அடுத்தவங்களுடைய கல்வி, அவங்க நல்லா வாழ்றாங்களே அவங்களுடைய நல்ல செல்வ செழிப்பு இருக்கேன்னு பார்த்து பொறாமைப்படுறது, அந்த அவங்க மேல ஒரு எரிச்சல் வர்றது, தனக்கு தோணதெல்லாம் செய்யறது, கோபப்படுறது, இதெல்லாம் ஆதி ஆன்மீகம். இதுக்கெல்லாம் திருப்பி பிறவியும் பலனும் இருக்கு. இந்த பிராரத்த கர்மம் வந்து தான் நினைத்தபடியும் வரும், நினைக்காம இருந்தாலும் வரும், ஒன்ன நினைக்க மற்றொன்றாகவும் வரும். அதனாலதான் நமக்கு என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஆகாமியா நம்ம பார்த்துட்டோம், அந்த களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கல, அதுல குறையாதபடிக்கு பழையோடையும் கொண்டு சேர்க்கறது. இப்ப கர்மம் உண்டானா கண்டிப்பா உண்டு. அதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒரே இடத்துல ரெண்டு பேர் விவசாயம் பண்றாங்க, ஒருத்தனுக்கு நல்ல விளைச்சல் ஒருத்தனுக்கு விளையல, என்ன காரணம், அவர் அவர் கர்மம் தான். சரி, இந்த கர்மத்தை எப்படி சுவாமி நம்மகிட்ட கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, ஒரு வண்ணான் வந்து பல வீடுகள்ல துணியை எடுத்து வெளுத்தாலும் அந்தந்த வீட்டு துணியை கொண்டு அந்தந்த வீட்டுல சேர்க்கிறான். ஒரு மாடு மேய்க்கிறவன் பல வீட்டு மாடுகளையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சாலும் கடைசியில மாலையில கொண்டு அந்தந்த வீட்டுல அவங்க அவங்க வீட்டு மாட்டை கொடுக்கறான். இதுல கூட பிழை வரலாம், தொலைஞ்சு போலாம், மாத்தி கொடுக்கலாம். ஆனா சுவாமி எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம திறம்பட நமக்கு நம்ம செஞ்ச வேணை, எத்தனை உயிர்கள் செஞ்ச எவ்வளவு சஞ்சிதம் இருக்கு அதுல இருந்து நமக்கு நம்ம உயிருக்கு உண்டானதை தேடி கரெக்டா நமக்கு கொடுத்து அதை நல்லா அழகா நம்மளை அனுபவிக்கும்படியாக செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பக்குவப்படுத்தும் போது இப்ப என்ன, போன பிறவியில செஞ்சதே நமக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. நம்மளும் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம். அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்மையும் இருக்கும், வல்வினையும் செஞ்சிருப்போம், மெல்வினையும் செஞ்சிருப்போம். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு உலகத்துல இப்ப வந்து நீங்க ஒரு பனை மரத்தை நடுறீங்க முதல்ல ஒரு விவசாயி, அதுக்கு அடுத்தால ஒரு தென்னை மரத்தை நட்டான், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடியை நடுறான், கத்திரி செடிய, அதன் பின்பு கீரை விதைய போட்டான். ஆனா அவன் முதல்ல வச்சது பனை மரம் தானே, ஆனா பனை மரம் முதல்ல பலன் தராது. கீரை 15 நாள்ல பலன் தரும், கத்திரி வந்து 30 நாள்ல பலன் தரும், தென்னை மரம் 5 வருஷத்துல பலன் தரும், பனை மரம் 30 வருஷத்துல பலன் தரும். அது மாதிரி நமக்கும் நம்முடைய பலன்களை சுவாமி எப்பப்ப கொடுக்கணுமோ அந்த வல்வினை மெல்வினை பயனை பார்த்து பல பிறவிகள்ல நாம செஞ்சதை தேர்ந்து எடுத்து நமக்கு அவர் ஊட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அத இந்த வகையில நமக்கு சஞ்சிதம், அதாவது மூன்று வகையான, அதாவது சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமி, அந்த மூணையும் நம்ம அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், அந்த மூணையும் துக்கத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் வரக்கூடிய தண்டனைகளை எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே பல சைவ நிகழ்வுகளை திறம்பட நடத்தி கொண்டு மக்கள் நன்றாக பயன்பெற வேண்டும், அதுல இந்த மாதிரி ஒரு சூழல்ல, எங்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல, வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் பயன்பெறும்படி பொதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறைகளையும் சொற்பொழிவாளர்களை கொண்டு சொற்பொழிவுகளையும் மிக அழகாக திறம்பட நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை வேளை இருந்தாலும் ஞான செய்திகளை தேட வேண்டும் என்ற ஞான நாட்டத்தோடு தினந்தோறும் பதிவாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டு அதன் மூலமாக வினை நீக்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து. தெய்வ மறையவர் விளங்க சிவ சமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொழிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர் நம் திரு ஆப்பனோருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான்தழி புதுக்கும் அன்பர் குலாம் தழைக்க மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சி சம்பளம். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ருத்ரகாளியம்மன் ஆலயம், அருள்மிகு வேல்முருகன் ஞானமுனீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு அரசகேசரி சிவன் ஆலயம் ஆகிய ஆலய திருமுறை வகுப்பு மாணவர்கள் பயின்று பாடும் பொருட்டு இந்த ஒளிவட்டில் திருமுறை பாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பயிற்சி பாடல் தொகுப்புகளில் இது மூன்றாம் தொகுப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பாடல்களை பாடிய அருள்மிகு ருத்ரகாளியம்மன் ஆலய ஓதுவார் தேவார இசைமணி புகழேந்தி மகேஸ்வரன் ஓதுவார் அவர்களுக்கும், இதற்கு வழிவகுத்த அருள்மிகு ருத்ரகாளியம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. சிற்றம்பலம்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: அச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திருவாஞ்சியம் பதிகை எண் 76 பண் வியந்தை கந்தாரம்.

வாழ்க்கை

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இயற்பகை நாயனார் புராணம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பாதாளம் ஏழினும் கீழ். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இனி அடுத்த திருப்பாடலுக்கு நான் போறேன். இவ்வாறு எல்லாரும் சேர்ந்து நீராட செல்லும் போது எதிரே சிவாலயத்திலே திருப்பணிக்கென்றே நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்டில் சிலர் வருகின்றார்கள். அந்த திருப்பாடலை பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேரை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உளவா ஒரு தோழன் தொண்டருளன். கோதில் குலத்தரந்தன் கோயில் பினாப்பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர். ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் என்பாவாய். யாரை நோக்கி பேசுகின்றார்களோ அவர்களை முதலில் அழைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு சாராரை அழைத்து சில வினாக்களை கேட்கின்றார்கள். யாரை அழைக்கின்றார்கள்? கோதில் குலத்து அரண்டன் கோயில் பினா பிள்ளைகள். கோதில் குலம் அதாவது உருத்திர கணிகையர் குலம், அது குற்றமற்ற குலம். அது சிவ வாக்கிலே வந்துட்டது, கோதில் குலத்துன்னு சொல்லிட்டு பாருங்க என்ன ஒரு அருமைப்பாடு. ஆதீன மகாவித்வான் தேசிகரையாவது எழுதுகின்றார்கள். கோதில் குலம் இக்குலத்தாரில் பெண்கள் சில ஆண்டு சிவப்பணி செய்து, அதாவது திருக்கோயிலே இருந்து பணி செய்து சிவப்பணி செய்து வாழ்ந்து பின்னர் அடியார்களை மனம் பூண்டு இல்லறம் நடத்திய குறிப்புகளை சிவாகமங்களில் பாரசைவ லட்சணத்தில் காணலாம் என்று சிவாகமங்களிலே இவர்களை பற்றி செய்திருக்கின்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அதனால கோதில் குற்றமற்ற குலத்தை குலத்திலே தோன்றிய அரண்டன் கோயில் பினாப்பிள்ளைகள் அரணுடைய திருக்கோயிலே திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பினா பிள்ளைகளே, பிள்ளைகளே சொல்லாம பினா பிள்ளைகளே சொன்னார். என்ன பிள்ளை என்பது பெண்பால் ஆண்பால் இரண்டையும் தழுவக்கூடியது. ஆண்பாலை தவிர்த்து அவர்கள் பெண்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பினா பிள்ளைகள் என்று அழைத்ததை நம்ம குறிப்பிடணும். என்ன மக்கள் பிறப்பில் உரிய பெண்பாலை குறிப்பதற்கு தான் பெண் என்ற சொல்லும் பினா என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. பெண்ணும் பினாவும் மக்களுக்குரிய என்பது தொல்காப்பியம் மரபியலிலே சொல்லப்படும் செய்தி. தொல்காப்பிய மரபியலிலே ஓரறிவு பிறவிகள் முதல் ஆறறிவு கொண்ட மக்கள் பிறவி வரை உள்ள மரபு சார்ந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஆக அது ஒரு மொழி இலக்கண நூல் என்றுதான் நினைக்கிறோம். ஆனா பொருளதிகாரத்துல மக்களுடைய அகவாழ்வு புறவாழ்வு இந்த ஆறறிவு ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரை உள்ள பிறவிகளுடைய சார்ந்த மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த முறையிலே பெண்ணும் பினாவும் மக்களுக்குரியன்னு தொல்காப்பியம் சொல்ற முறையில பினா பிள்ளைகள் என்று அழைத்திருக்கின்றார். பெண் பிள்ளைகளே என்று அதற்கு அர்த்தம். பெண் பிள்ளைகளே, குற்றமற்ற அதனுடைய திருக்கோயிலே பணி செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளே, எங்களுக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன, அதற்கு தெளிவை தாருங்கள். என்ன, நீங்க எப்பவும் சுவாமி கூட இருக்கிறீங்க, அதனால எங்கள் ஐயங்களுக்கு நீங்கள் தெளிவு தாருங்கள்னு கேட்கிறார். என்ன அப்படின்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. சிவபெருமானுடைய திருவடி இருக்கின்றதே, அது சொல்லின் எல்லையை கடந்தது. ஏன்னா சொற்கள்னா சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னா, சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுடைய திருவடியை புகழ்ந்து சொல்லப்படும் சொற்கள் தான் சொற்களுக்குள்ளே சிறந்த சொற்கள். அப்படி எத்தனை சொற்களால் அவனுடைய திருவடியை புகழ்ந்து சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே ஒழிய அந்த திருவடியின் புகழ்ச்சியை ஒரு நாளும் நாம் முழுமையாக சொல்லி முடித்துவிட முடியாது. தீர்ந்து போகக்கூடிய ஒரு பெருமை அல்ல அந்த திருவடியின் பெருமை. சொல்ல சொல்ல சொற்கள் தான் கழிந்து கொண்டிருக்கும், அந்த திருவடியின் மேன்மை அப்படிப்பட்டது. அதான் சொற்கழிவு பாதமலர் என்று குறிப்பிட்டார். அந்த திருவடி இருக்க அந்த பாதமலர் அதனுடைய எல்லை எங்க இருக்குது? பாதாளம் ஏழுக்கும் கீழாக இருக்கின்றது. பாதாள உலகங்கள் ஏழு, சித்தாந்த படம் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்திருக்கிறோம், அதுக்கு பட விளக்கம் நூலும் பார்த்திருக்கிறோம். நம்ம ஆதிரத்திலே திரும்ப திரும்ப வெளியிட்டு உதவி வருகின்றார்கள். கொரடாச்சேரி வாலேந்திரதாஸ் சுவாமிகள் இயற்றியது அந்த நூல், இந்த படமும் அவர்கள் உருவாக்கியது. அதுல ஏழு பாதாள உலகங்களை குறிப்பிடுகின்றார். அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் அப்படின்னு ஏழு உலகங்கள். அதுல ஏழாவது கடைசியில் இருப்பது பாதாளம். ஆகவே பாதாளத்தை இறுதியாக உடைய ஏழு உலகங்கள் என்றும் கொள்ளலாம். அந்த அதுதான் கீழ் உலகங்கள். கீழ் உலகங்களையும் கடந்து எல்லையில்லாமல் கீழே சென்று கொண்டே இருக்கிறது திருவடி. திருவடியின் எல்லையை காண முடியவில்லை. எப்பேற்பட்டவர் தேட முற்பட்டார்? நம்மள மாதிரி ஒரு ஆளா தேட முற்பட்டவர்? அவருடைய பெருமையை மாணிக்கவாசகர் பெருமான் உள்ளபடியே சொல்லிவிட்டாரே. ஒரு சாதாரண ஆளா அவரு இல்லையா? நாம கொஞ்சம் தூரம் தாண்டணும்னாலுமே அதுக்கு தனியா உடற்பயிற்சி செய்து இல்லையா, வார்ம் அப் எக்ஸசைஸ் அது இதுன்னு செய்து, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சாப்பிட்டு ஓடோடி வந்து ஒரு நீளம் தாண்டுறோம் இல்லையா? அது அதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சு ஒருத்தன் தாண்டிட்டானா ஐயோ போச்சே பரிசு போச்சேன்னு இருக்கிறோம் இல்லையா? இப்படி தாவி குதிச்சு களைச்சு போய் கிடக்குறோம் நாம. அவர் என்ன பண்றாரு, ஒரு அடி எடுத்து வச்சிருக்காரு அவ்வளவுதான். இன்னொரு அடி எடுத்து வச்சிருக்காரு, சரியா போச்சு. மூன்று உலகங்களும் அடக்கி போச்சு. அதுக்குள்ள மூணு உலகங்களும் கவராயிட்டது. ஈரடியாலே மூன்று கலந்து நீர் சில நிமிர்ந்த நெடுமா. இரண்டு அடியான மூன்று உலகங்கள் அடக்கணும்னா அவருடைய திருவுருவம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? முதல்ல அப்படியா வந்தாரு, உள்ளமா வந்தார் இல்லையா? அடிமையாலே எழுது அங்கே இருந்து பத்து அடி தூரத்திலிருந்து இங்க வர்றதுக்குள்ளேயே அவர் அஞ்சு நிமிஷம் ஆகுது. அப்படி வந்தார் அவர். என்ன சரி வந்தானே கேட்கிறான்னு சொல்லிட்டு அவரும் தார வார்த்தை கொடுத்தார். தார வார்த்தை நீர்ல தார வார்த்தை கொடுக்கும் போது நீர் சில நிமிர்ந்த நெடுமாள். தார வார்த்தை கொடுக்கவும் நீண்டு விட்டார். வா பூமிக்கும் வானுக்குமாக நீர் சில நிமிர்ந்த நெடுமாள் என்று முல்லைப்பாட்டு கூறுகிறது. புராண வழக்குகள்லாம் சங்க இலக்கியங்கள் அப்படி ஊறி திளைத்து கிடக்கின்றன. சும்மா இல்ல சங்க இலக்கியம் என்னமோ அது தனி மாதிரியும் புராணங்கள் தனி மாதிரியும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும். நீர் சில நிமிர்ந்த நெடுமாள் ஆகையினாலே அப்படி நான்முகன் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். நான்கு திசைகளில் உள்ள பெரிய பெரிய முனிவர்களும் ஐம்புரிகளும் அந்த கரணங்களும் மலரும்படியாக போற்றி உழைக்கின்றார்கள். அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி துதிக்கின்றார்கள். அப்படி ஒரு நீண்ட வடிவம் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து. ஈரடியாலே மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை திருமுடி போற்றிசை கதிர்முடி திருநெடுமாள் அன்று அடி முடி அறியும் ஆதரவதனில் திருவடியின் முடிவே அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடுமுரண் ஏனமாகி உன் கலந்து ஏழுதளம் உருவ இடந்து ஏழு பாதாள உலகங்களையும் தோண்டி தோண்டி தோண்டி பின் எய்த்து கடைசியில் என்ன ஆயிட்டார், களைத்து போயிட்டார். களைத்து போய் தன்னால முடியல அப்படி தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதும் தெரிஞ்ச பிறகு ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வலுத்தியும் காணாம் அலரடியினைகள் போற்றி திருவர்கள் எப்படி உரைக்குது பாரு. அப்படி பாதாளம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருமால் திருவடியின் முடிவை தேட முயன்ற அந்த வரலாறு. ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வலுத்தியும் காணாம் அலரடியினைகள் சொற்கழிவு பாதமலர். வலுத்தியும் காணா சொற்களால வலுத்தையும் காண முடியவில்லை. சொற்கழிவு பாதமலர் வலுத்தையும் காணா வளரடினை. திருவாசகத்துக்கு விளக்கம் திருவாசகத்திலே இன்னொரு இடத்துல இருக்கும் பாரு. சரி திருவடியினுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னா, திருமுடியின் சிறப்பு போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. இது சொற்களையெல்லாம் கடந்து விளங்குகிறது திருவடி. திருமுடி எல்லா பொருள்களையும் கடந்து அப்பால் விளங்குகிறது. இந்த இடத்துல ஒரு அருமையான நயத்தை பெரியவர்கள் நம்முடைய உரைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, திருவடி சொற்கடந்து விளங்குகிறது, திருமுடி பொருள்களை எல்லாம் கடந்து விளங்குகின்றது. பொருளுக்கு சொல்லுதான் ஆதாரம், சொல்லுதான பொருளை உணர்த்துது. இப்ப சொல்லில் பொருள் தங்கி உள்ளது, எது தாங்குதோ அது ஆதாரம், தாங்கப்படுவது ஆதேயம் என்று சொல்லப்படும். இப்ப திருமுடி இருக்கு, திருமுடிய திருவடி தான் தாங்குது. திருமுடியை மற்ற அவயவங்கள் எல்லாத்தையும் ஆதாரம் வந்து தாங்குவது எது, கீழே இருக்கிற திருவடி. ஒரு கட்டடத்தை தாங்குதுன்னா அஸ்திவாரம் தானே தாங்குது. அது மாதிரி திருமுடியே திருவடி தாங்குது. திருமுடிக்கு திருவடி ஆதாரம். அப்ப ஆதாரமா இருக்கிற திருவடி ஆதாரமா இருக்கிற சொற்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு இல்லையா? அந்த சொல்லல தாங்கப்படுவதாக இருக்க பொருள் ஆதாயமா இருக்க, அதே மாதிரி திருவடியால தாங்கப்படுற ஆதாயம் திருமுடி. ஆதாயமாகிய திருமுடி ஆதாயமாகிய பொருள் எல்லையை கடந்து இருக்கின்றது என்ற ஒரு நயத்தினை நம்முடைய பண்டிதமணி ஐயா அவர்கள், மகாவித்வான் தேசிகர் ஐயா அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மாதிரியான ஒரு அரிய சிந்தனை அவர்களுக்கு வாய்த்தது பெரும் திருவருளையா. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஆகவே கோதில் குலத்து அரன்றன் கோயில் பினா பிள்ளைகளே, உருத்திரகணியே திருக்குளத்தை சார்ந்த அற்புதமான பெண்ணடியார்களே, எங்களுக்கு ஐயமாக உள்ளது, இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். எம்பெருமானுடைய திருவடி ஏழு பாதாள உலகங்களையும் கடந்து சொற்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகிறது. எம்பெருமானுடைய திருமுடியோ இவை எல்லாம் மேலுலகங்களையும் கடந்து எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டதாக விளங்குகின்றது. இப்படிப்பட்டவனாக இப்படிப்பட்ட திருமுடியையும் திருவடியையும் கொண்டு திகழ்கின்றான் அந்த பெருமான். அப்ப அந்த பெருமானுக்கு என்று எந்த ஊரை நாம் சொல்ல முடியும்? ஏழு அவன் ஊர். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஏது அவன் ஊர். அப்படி கூட்டுக் கொள்ள வேண்டும். ஏது அவன் ஊர், ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவனுக்கு இந்த ஊர்னு சொல்லலாம். ஐயா ஊர் எதுனா தூத்துக்குடி சொல்லலாம். என்னோட ஊர் எதுனா திருவாவூர்னு சொல்லலாம். அங்க எதுக்கு வந்துருவாரு, இது வந்திருக்காரு, திருப்பி ஊருக்கு போயிருவாரு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெருமானுக்கு எந்த ஊர்காரன் இவர் சொல்றது? திருவடி பாதாள உலகங்களையும் கடந்து போகுது சொற்கழிவு பாதமலர் இல்லையா, பூக்கள் அணியப்பெற்ற திருமுடியும் விண்ணோகம் எல்லாத்தையும் கடந்து போகுது. இவருக்கு எந்த ஊரை ஊரா சொல்றது? ஏதவன் ஊர். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். பேதை என்பது இங்கு பெண் என்று பொருள்படும். அம்மையை ஒரு பாதம் பாதத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே பாதி திருமேனி ஆணாகவும் பாதி திருமேனி பெண்ணாகவும் காணப்படுகின்றது. ஆகவே ஆண் திருமேனி என்றோ பெண் திருமேனி என்றோ ஒரு திருமேனி கொள்ளவில்லை. திருமேனி ஒன்றல்லன். ஆண் ஆண் திருமேனி இருக்குது, பெண் திருமேனி இருக்குது. ஏது அவன் பேர், ஆணாக இருந்தா ஒரு ஆண் பேர் சொல்லலாம், பெண்ணாக இருந்தா ஒரு பெண் பேர் சொல்லலாம். பாதி ஆணும் பாதி பெண்ணா இருக்கணும். ஏது அவன் பேர், பாதாளத்துக்கும் கீழே திருவடி போகுது, விண்ணுலகம் எல்லாத்துக்கும் மேல திருமுடி பேது போகுது. ஏது அவன் ஊர். அதே மாதிரி ஒரு பாகத்தில் அம்மையை வைத்துக் கொண்டு ஆண் என்றோ பெண் என்றோ ஒரு எல்லைக்குள் அடங்காமல் இருக்கின்றானே, அவனுக்கு என்னவென்று அவன் பெயரை சொல்வது? அந்த பெருமானுடைய பெயரை ஏதவன் பெயர். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன். ஓத உளவா, உளவான தீர்ந்து போகாத, எவ்வளவுதான் ஓதினாலும் அவனுடைய பெருமை முடிவு பெறாது. எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் நமக்கு சிவபெருமானுடைய சில பெருமைகள் தெரியும், விண்ணோர்களுக்கு இன்னும் சில வேற பெருமைகள் தெரியும். வேதங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? வேதங்கள் விண்ணோர் மன்னோர் எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் அவனுடைய பெருமைகளை சொல்லி முடிய முடியாது, சொல்லி முடிச்சிட முடியாது. ஓத உளவா ஒரு தோழன். ஏது அவனை பாடும் பரிசு. விண்ணோர்கள் மன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய பெருமையை சொன்னாலும் அவனுடைய பெருமை சொல்லில் அடங்காது. அப்ப அவனுடைய புகழை நாம எவ்வாறு பாடுவது? ஏது அவனை பாடும் பரிசு. அவனை பாடும் முறை எப்படி? பரிசுன்னு முறை. அவனை பாடும் முறை எப்படி? எப்படி பாடினாலும் அவன் பெருமையை நம்ம பாடி முடிச்சிட முடியாத, அப்ப அவனை பாடுற முறை எப்படி? தொண்டர் உளன். தொண்டர் உளன், தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன் அந்த பெருமான். அப்ப ஆறு உற்றார் ஆர் அயலார். அவனுக்கு வேண்டியவர் யார் இருக்கா, வேண்டாதவர் யார் இருக்கா? யாரு தொண்டரால் தான் அவர்கள் உள்ளத்தில் அவன் குடிகொள்வான். அது அவனுக்கு உற்சாகம் யாரும் இல்லை, வேண்டாதவர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆறு உற்றார் ஆராயலார். அதே நண்பர்களே, பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஏது அவன் ஊர். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் ஏது அவன் பேர். தொண்டர் உளன் ஆறு உற்றார் ஆராயலார். வேத முதல் இன்னோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் ஏதவனை பாடும் பரிசு. இதற்கு விடை கூறுங்கள் பினாப்பிள்ளைகள், இதற்கு விடை கூறுங்கள். கோயில் குலத்தரன்றன் கோயில் பினாப்பிள்ளைகள். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு. இத்தகைய இருவழையுடனா இருக்கிறான் இவனுக்கு. யார் உற்றார் யார் அயலார் இல்லையா, இவனுக்கு இவனை பாடும் பரிசு எவ்வாறு? இவன் ஊர் என்ன, பேர் என்ன? நீங்கள் தான் கூற வேண்டும். எவ்வளவு அருமையாக உரையாடுகின்றார்கள் பாருங்க இல்லையா. அப்போ சிவபெருமான பத்தி சுவையாக பேசுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன இல்லையா. ஆகையினாலே அவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல் போதார் புனைமுடி என்று குறிப்பிடுகின்றார். அதுல ஒரு நயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களின் முடிவாகவும் அந்த திருமுடி இருக்கிறதாம், ஆனாலும் அதுல மலர்கள் இருக்கின்றன. போதார் சொல்லிட்டாரு மலர் நிறைந்த. அப்ப அன்பர்கள் வழிபட்டு இடக்கூடிய மலர்களை அப்படி எல்லா மேலுகங்களுக்கும் அப்பாற்பட்டு அந்த திருமுடி விளங்கினாலும் அன்போடு பக்தர்கள் அர்ச்சனை செய்யும் மலர்களை அந்த திருமுடி எளிவந்து ஏற்றுக்கொள்கிறது. அத்துணை மேலான திருமுடி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த திருமுடி, எப்படி திருவடி பாதாள உலகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதோ அதுபோல விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் அந்த திருமுடி. எளிய அன்பர்கள் அன்போடு அர்ச்சிக்கின்ற மலர்களை எளிவந்து ஏற்றுக்கொள்கின்றது போதார் புனைமுடி. ஆக பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன்னு சொன்னார் இல்லையா, அம்மையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு திருமேனி இல்ல, ஆண் திருமேனி பெண் திருமேனி ரெண்டும் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. இந்த செய்தியை ரொம்ப அருமையாக குமரகுரு சுவாமிகள் சொல்வார். பெருமான் எப்படிப்பட்டவர், இந்த உலக போகங்களிலே அருவறுப்புற்றவர்களுக்கு ஆனந்த பெருவாழ்வாகிய தம்முடைய திருக்கூத்தினை தரிசனம் தருபவர் பெருமான். அவர் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா என்ற எட்டு வடிவங்கள் கொண்டவர், அட்டமூர்த்தியாக இருப்பவர். அந்த பெருமானோடு என்றும் பிரியாமல் விளங்குபவர் நம்முடைய அம்மை இல்லையா. இந்த அம்மையாகட்டும் அப்பனாகட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே திருவுருவம் தான். அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்துவர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறு அடுக்கன் மதி வழிவான் யமானன் தீநீர் மண்ணென்னும் என்வகை உறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால். சிவத்துக்கும் சக்திக்கும் ஒரே திருவுருவம், ஒரு பாதி சிவம் ஒரு பாதி சக்தி, ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் அவ்வுருவை இவர் ஒருத்தன் என்போ ஒருத்தி என்போ. அந்த திருவுருவை நான் ஒருத்தன் சொல்றதா அல்லது ஒருத்தின்னு சொல்றதா? ஒரு பாகம் ஆணாகவும் ஒரு பாகம் பெண்ணாகவும் இருக்கிறதே, அந்த திருவுருவை ஒருவன் சொல்றதா ஒருத்தின்னு சொல்வதா? சொல்ல முடியலையே. அப்ப இந்த திருவுருவை சொல்லவே முடியாதான்? அதற்கு அதற்கென்றே தமிழிலே அருமையாக இன்னொரு சொல் வாய்த்திருக்கின்றதான் குமரகுரு சுவாமி சொல்ற. நல்லவேளை ஒரு தமிழ் இயற்றோல் எனக்கு கை கொடுத்தது. என்ன அப்படின்னா, இருவருக்கும் ஏற்கும்படியாக ஒரு தமிழ் சொல். ஒரு பாதியும் பெருமானும் ஒரு பாதியும் பிராட்டியாரும் இருக்கின்றார், ரெண்டும் சேர்ந்து ஒரு திருவுருவமாக விளங்குகின்றார்கள். இவர்களை ஒருவன் என்றோ ஒருத்தி என்றோ அழைக்க முடியவில்லை. அப்போ அதற்கு துணை செய்கின்றது ஒரு தமிழ் இயற்சொல், அது என்னவென்றால் ஒருவர் என்றோர் பெயர். ஒருவர் ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவானது, உயர்தினையிலே ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் பொதுவானது ஒருவர். அகிரினை ஒருவர் சொல்ல முடியாது, ஒருவர் வந்தால் யாருங்க வந்தா மாடு மாடு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஒருவர் உயர்தினைக்குத்தான், ஆனா ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. அது சொல்றாங்க, இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இளவியனின் யான் மற்ற என் சொல்கேனே. இருபாலுக்கும் பொதுவாக குறித்தாக ஒருவர்னு ஒரு சொல் மட்டும் இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும் இந்த திருவுருவை என்று அருமையாக சொல்கின்றார். அதான் நன்னூல்ல நூற்பா இருக்கிறது, ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் பன்மை வினைகளும் பாங்கிற்றென்ப. உயர் இருபாற்றாய்னா உயர்னா உயர்தினை, இருபால்னா ஆண்பால் பெண்பால். உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்ற ரெண்டு பாலுக்கும் பொருந்தும்படியாக ஒருவர்கள் சொல்லிருக்கிறது. அது பன்மை வினைதான் கொள்ளும். ஒருவர் வந்தார்னா சொல்லணும், ஒருவர் வந்தான்னோ ஒருவர் வந்தாள்னோ சொல்லக்கூடாது, பன்மை வினைதான் சொல்லணும். அப்படிலாம் விதி இருக்குதான். அப்ப அந்த ஒருவர் என்பதுல ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருப்பதனால இதுல ஓர் உருவிலேயே ஆண் திருவுரு பெண் திருவுரு ரெண்டும் இருக்கு. அப்ப ஒருவர் என்று இந்த திருவுருவை சொல்லி போற்றலாம் என்று அருமையாக குமரகுரு சுவாமிகள் நயமாக சொல்கின்றார்கள். நான் அந்த பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் என்னும் போது அந்த சிந்தனை தோன்றும்.

0: சொல்லு மலர் என்ற பொருளே வருது. ஏண்ட கேட்டா சொல்லுவேன்
1: தமிழ்லங்க, அது தமிழோட சிறப்புங்க. அதெல்லாம்
0: ஒரு சொல்லுக்கு பல பொருள், அப்படி இருக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நம்முடைய தமிழ் சான்றோர்கள் மிக ஆழ்ந்து சிந்தித்து பல அரிய கருத்துக்களை நமக்கு தந்துள்ளார்கள். அவையெல்லாம் கருத்து வளங்கள்னு சொல்லணும், அறிவுக்கு விருந்து அவையெல்லாம். நம்முடைய ஆதினத்திலே தமிழ் பயின்ற தமிழ் தாத்தா மகா மகோபாத்தியாய டாக்டர் ஊவே சாமிநாதையர் அவர்கள் பத்து பாட்டு, தம்முடைய பத்து பாட்டு பதிப்பிலே அந்த பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகிய நெடுநல் வாடை, நெடுநல் பத்து பாட்டுக்கும் நச்சினார்க்கினியருடைய உரை இருக்கின்றது. பழைய பழம்பெருமை வாய்ந்த உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களுக்கும் அவர் உரை செய்துள்ளார். அவர் உரையோடு தான் பதிப்பித்துள்ளார். ஆனா அடிக்குறிப்புகள் இவர் தர்றாரு பாருங்க, ரொம்ப சிறப்பான செய்திகள். அதுல நெடுநல் வாடையில என்ன இங்கிலீஷ் எழுதி வச்சு சொல்ற நெடுநாள் வடைன்னு குடிச்சிட்டு இருக்கான். என்ன நெடுநல் வாடையில அருமையா சொன்னாங்க, என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு பூந்தட்டில வந்து பசுமையான காம்பை கொண்ட பிச்சி அரும்புகளை, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய பிச்சி அரும்புகளை ஒரு அழகிய தட்டிலே பரப்பி இருக்கின்றார்களாம். பரப்பி அவர்கள் அதை கவனித்துக் கொண்டு வருகின்றார்களாம். அப்போ அவ அந்த மலர்கள் விரிந்து அவை மனம் வீசுகின்ற அந்த நேரத்தை, அந்த சமயத்திலே அந்த அந்த அரும்புகள், அந்த பிச்சை அரும்புகள் விரிந்து மனம் வீசுகின்ற அந்த நிலையை காணும் போது அந்திப்பொழுது வந்துவிட்டது என்பதை அறிந்து உடனே விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடுகின்றார்களாம். அந்திக்காலம் வந்துவிட்டது என்று இப்படி பலரும் அறிந்து கடத்தெருதெல்லாம் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்க தொடங்குச்சான். நெடுநல் வாடல் இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து, பிடவை பெய்த, பிடவைனா அந்த பூந்தட்டு, பிடவையில பெய்த அதுல இட்டு வைத்திருக்கின்ற செவ்வி அரும்பு, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள், மொட்டுகள். என்ன மொட்டுகள்? பைங்கால் பித்திகம், பித்திகம் பிச்சி, நம்ம பிச்சி அரும்புகள். பைங்கால்னா பசுமையான காம்பை உடையனாக இருக்கின்றன. பைங்கால் பித்திகத்து அவ்விதழ் அபீபதம் கமல, அந்த பிச்சை அரும்புகளுடைய அழகிய இதழ்கள் என்ன பகற்பொழுதை கடந்து அவை வந்து என்ன செய்கின்றன, விரிந்து மனம் வீசுகின்றன. இப்போ அந்த பிச்சை அரும்புகள் மாலை காலத்தில் தான் மலர்ந்து மனம் வீசும், அது மூலமா காலத்தை அறிகின்றார்களாம். ஏன்னா அது குளிர்காலம், குளிர்காலத்துல வெளியே நம்ம புறச்சூழலை வைத்து அது மத்தியானம் முடிஞ்சிட்டுதான் மாலை பொழுது வந்துட்டுதான் தெரிஞ்சுக்க முடியல. குளிர்காலம் அதை கூதிர்காலம் என்பார்கள். அதான் நச்சினார்க்கினியார் எழுதுகின்றார், கூதிரால் இரவும் பகலும் தெரியா என்றார். குளிர்காலமா இருப்பதனால என்ன அந்த பகற்பொழுது முடிந்து மாலை பொழுது வருவது தெரிந்து கொள்ள முடியல. அந்த பிச்சி மரபுகள் விரிவதை வைத்து தெரிந்து கொண்டார்கள். ஆக இப்படி இந்த மலர்கள் காலத்தை காட்டுவதனாலே என்ன போதை காட்டுவத, போதுன்னா காலம்தான், அந்த போதாகிய காலத்தை காட்டுவதனாலே இந்த மலர்களுக்கும் போது என்று பெயர் வந்தன போலும் என்று ஊவேச அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். மலர்கள் மலர்தலால் பொழுதை அறிதல் பண்டை வழக்கம் என்று தெரிகின்றது. பொழுதினை அறிவித்தல் பற்றியே மலரும் பருவத்து பூ அரும்பு போது எனப்பட்டதென்று தோற்றுகிறது. இவ்வளவு ஆராய்ச்சி ஆதாரம் காட்டியும் என்று தோன்றுகின்றதுன்னு அடக்கமா எழுதுறப்பாங்க பாருங்க டாக்டர் உவேசாவுடைய ஆராய்ச்சி. ஆகையினாலே இந்த போது என்ற சொல் காலத்தை குறிக்கக்கூடிய சொல், மலரையும் குறிப்பதற்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சியை நமக்கு உவேசா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்ற அரிய செய்தியை தெரிந்து கொண்டோம். இப்படி சிந்திக்க சிந்திக்க ஏராளமான கருத்து வளங்களை நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கும் பல பயனுள்ள தகவல்களை தருகின்றது. சிவபக்தியினாலே நாம் விரைந்து சிவப்பேறு எழுதுவதற்குரிய அரிய ஒரு பேச்சினையும் நமக்கு தரவல்லதாக இருக்கின்றது. திருவம்பாவினுடைய ஒவ்வொரு பாடலும் அதனாலன்றோ எம்பெருமான் திருவாசகத்தை எழுதி முடித்து திருக்கோவையார் எழுதுக என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று திருவாசகத்தின் பெருமை அனைத்தினையும் இந்த ஒரு பகுதிக்கே ஆக்கி வைத்த அந்த அருட்சிறப்பு நாம் எண்ணி எண்ணி வியந்து போற்றுவதற்குரியது. ஆகையினாலே இன்றைய நாளிலே திருப்பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பெரும்பேற்றினை பெற்றிருக்கின்றோம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நமச்சிவாய.

சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிவாயனம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கிறது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: பூத்தேர்ந்தாயன கொண்டுனின். பாடியவர் கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
2: பூத்தேர்ந்தாயன

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த சக்கராகப்பணியிலே அமைந்த 3வது திருப்பதிகம் திருநாட்டியத்தான்குடி பண்வரிசையில் 15வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திட்டம் மூலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஆறாவது திருப்பதிகம் நீத்தல் விண்ணப்பம். உத்தரகோசமங்கையில் அருளிய இத்திருப்பதிகம் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பில் மணிவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளியது. இத்திருப்பதிகத்திற்குரிய பண் மோகனமாகிய ராகமாகும்.

விடுதி கண்டாய்வி என் மாத்தடக்கை பொல்லனல் வழத்துரியாய் புலன் என் கண் போதலொட்டார் மெல்லனவே மொய்க்கும் நெய்க்கூட

கள்ளால் தொடக்கரியாய் சுடர்மாமணியே சுடுத்தி சுழல கடல் கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின்

முடியாய் விடுதி கண்டாய்வன் நகை கருங்கன் திரை சேர் மடந்தை மணந்த திருப்பொற்பத புயங்க வரை சேர்ந்தடர்ந்தன பல்வினைத்தான் வந்து அடர்வனவே அடற்புல நானின் பிரிந்தஞ்சி அஞ்சொல் நல்லாரவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய்வீர்.

விடுதி கண்டாய் வினையே நுடைய மனை மனத்துணையே எந்தன் வாழ் முதலே என கைப்பில் வைப்பே திணைத்துணையேனும் பொறேன் துயர் அக்கையின்

விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலைத்தலைவ மலையால் மணவாள என் வாழ் முதலே முதலை செவ்வாய்ச்சியர்

பச்சை பூன்முலை மங்கை பங்காயன் சிவகதியே கதியடியேற்குன் கழல் தந்து அருளவும் உன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய்வன் தல

அடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே, நின்னை சிரிப்பிப்பனே. சிரிப்பிப்பின் சீரும் பிழைப்பை தொழும்பையும் இசக்கு என்று

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.